ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 17 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆடித்திங்கள் 23 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8 தேதி சனிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:56. மங்கள இசை கேட்கலாம். ராகம் சிந்து பைரவி.

மங்கள இசை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம் அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல், குறள் எண் 6. குறள், அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாத்துணை. பொருள், காலம் கடத்தாமல் அறத்தை உடனே செய்ய வேண்டும். அது அழியும் காலத்தில் துணை செய்வதாகும். குறளும் பொருளும் மீண்டும். குறள், அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாத்துணை. பொருள், காலம் கடத்தாமல் அறத்தை உடனே செய்ய வேண்டும். அது அழியும் காலத்தில் துணை செய்வதாகும். குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் இப்போது 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெய்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி, பழங்குடியின மக்களின் பாதுகாப்பு குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதர், நலமுடன் வாழ, தாய்ப்பால் வங்கி குறித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைக்காலம் நிறைவாக சட்டம் அறிவோம், அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணிகள் குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள். ஏழு 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நில்கிரீஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் மற்றும் விளையாட்டு தகவல்கள், அறிவோம் பகிர்வோம். கல்வியில் சிறந்த பெண்கள் குறித்து ஆர் கல்பனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள், ஹீரோ ஸ்பெஷல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்கு

0: நிகழ்ச்சி. 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு: புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வயது ஒரு தடையா, அனுபவம் ஒரு வாய்ப்பா? 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 1:55 திரைக்காணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம், பணியர் பாடல்கள். 2:30 மேட்னி டைம், ஒருபட பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி, உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி குழந்தைகள் நல மருத்துவர் மேரி பிருந்தா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெறும். 4:00 எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு. 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர், நேயர் விருப்பம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல், தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த. மார்க்ரேட் அவர்களின் உரை. தொடர்ந்து இயற்கை வேளாண்மை இடுபொருட்கள் தயாரிப்பு குறித்து திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி. ஆறுமுகம் அவருடன் நேர்முகம் இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நீ தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi will address the 57th convocation ceremony of IIT Delhi today. He will address more than 3,000 graduating students, including undergraduate and postgraduate students, and 587 PhD scholars. The Prime Minister said that IIT Delhi has always made a rich contribution in the fields of research and innovation. Mr. Modi said that he looks forward to being among the students and teachers of this pioneering institution. Addressing a press conference in New Delhi yesterday, Director IIT Delhi Rangan Banerjee said that Mr. Modi will present the institute's most prestigious awards, including the President's Gold Medal, Director's Gold Medal, Shankar Dayal Sharma Gold Medal, and Perfect 10 Gold Medals to the meritorious students. Union Home and Cooperation Minister Amit Shah will inaugurate the new office of the National Urban Cooperative Finance and Development Corporation Limited today in Mumbai. The Home Minister will also interact with the representatives of State Urban Cooperative Bank Federations and District Associations of Maharashtra. During the program, a memorandum of understanding will be exchanged between the corporation and the National Forensic Sciences University. The collaboration will play an important role in strengthening cybersecurity, technological capabilities and institutional capacity in the urban cooperative banking sector. Payments Council of India has announced that UPI will continue to be free for consumers. In a statement, the council affirmed that every Indian can continue to make instant digital payments without any transaction charges. It also noted that small merchants will not be charged for accepting digital payments. The Payments Council of India clarified that any applicable merchant service charges, which are commercial arrangements solely between the merchants and the payment providers, do not mean that consumers pay to use digital payments. India has rejected the objections raised by a US lawmaker on the proposed Foreign Contribution Regulation Amendment Bill, saying that its legislative matters are its internal affairs, in which the decisions are taken by the Parliament. External Affairs Ministry spokesperson

0: Vandir Jaiswal said this during a media briefing in New Delhi. While replying to a question in this regard, Mr. Jaiswal pointed out that there are several nations, including the US, which regulate the flow of foreign funds. Replying to the defense pact between Pakistan, Turkey and Saudi Arabia, the spokesperson said the development is being closely followed. On recent defense pact between Pakistan and Somalia, Mr. Jaiswal said India continues to follow these developments closely. The first formal talks between the Jharkhand government and the students' delegation were held late last evening amid ongoing agitation over alleged irregularities in the JPSC and JSSC examinations. During the meeting, the students reiterated their demands for transparency in the recruitment examinations, an impartial probe into the alleged irregularities, and comprehensive reforms in the recruitment process. Four state ministers and the development commissioner represented the government in talks. The minister said the government would take positive steps on the students' demands and assured them that all issues raised during the meeting would be placed before the chief minister. The students described the talks as positive, but said their sit-in protest and hunger strike would continue until a written decision is taken and concrete action is initiated on their demands. United Nations Secretary General Antonio Guterres has called for an impartial inquiry into the killings of protesters in Pakistan-occupied Jammu and Kashmir, POJK. The UN Deputy Spokesperson Farhan Haq said that there must be accountability if peaceful protesters were harmed. Earlier, the UN High Commissioner for Human Rights, Volker Turk, called for prompt, thorough and impartial investigation into all deaths during the unrest involving both protesters and security forces. In badminton, Indian shuttler Ashmita Chaliha will face compatriot Rakshita Ramraj in the women's singles semi-finals of the Korea Masters Super 300 tournament in Assam this morning. Ashmita Chaliha and Rakshita Ramraj won their respective quarterfinal matches to advance to the semi-finals. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: அண்மை காலத்தில் படிக்கின்ற பழக்கம் வெகுவாக குறைந்து வருகிறது. படிக்கிற பழக்கம் நம்மிடையே வந்துவிட்டால் வாழ்க்கை வளமாகும். இன்னைக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் வந்தவர்களுடைய வரலாற்றினை புரட்டி பார்க்கிற போது அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்றால் அந்த படிப்பு இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய தமிழர்கள் வீட்டுக்கு படிக்கட்டு வச்சாங்க. கோயிலுக்கு போகணும்னா கூட படிக்கட்டில் தான் ஏறி போகணும். ஏன் படிக்கட்டு வச்சாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த படியில் நம்ம கால் வைக்கும்போது அந்த படி சொல்லும் படி, படிப்படியாக ஏறினா நம்ம மேலே போயிடலாம். அதே மாதிரி படித்தா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், உயர்ந்த நிலைக்கு போயிடலாங்கிறது தான் இந்த படிப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. அதனால்தான் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் மிக அழகான ஒரு வார்த்தையை சொன்னான். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் தாயின் மனம் திரியும் என்கின்ற அற்புதமான பாடலினை புறநானூற்றிலே எழுதி வைத்தான். இந்த பாடல் என்ன சொல்கிறது, எப்படியாவது படி, உனக்கு உயர்வு கிடைக்கும். உன்னுடைய குடும்பம் தாழ்ந்த நிலையில் இருந்தால் கூட நீ உயர்ந்த நிலைக்கு பெரியோர்களால் அரசாங்கத்தால் அழைக்கப்படுவாய். அப்படி அழைப்பதற்கு எது பயன்படுகிறது என்றால் படிக்க வேண்டும். இந்த படிப்புத்தான் உன்னை உயர்த்தும் என்பதை உலக அரங்கிற்கு படிப்பு என்கின்ற செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. புத்தகம்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, வீட்டுக்கு சுண்ணாம்படித்தோம் உடனே அது புதிய அகமாக மாறிவிடும். வீட்டுக்கு இன்னொரு பேர் அகம். அதை சுண்ணாம்படிக்கிற போது வண்ணம் தீட்டுகிற போது அது புதிதாக மாறிவிடும். அதே மாதிரி இந்த புதிய புத்தகம் படிக்கிற போது இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் மனத்துக்கு இன்னொரு பேர் அகம். இந்த அகத்தை அது புதிதாக்கும், தூய்மையாக்கும். அப்போ மனசு புத்தகமாக மாறும்.

0: இலக்கணம் தீட்டினால் அது புத்தகம் வீடு. அதே மாதிரி நல்ல நூல்கள் படிச்சா அந்த நூல்கள் நம்ம மனசுக்குள்ளார போய் நம்ம மனசில் இருக்கிற இருளை, வஞ்சகத்தை, சூதை எல்லாம் தூள் தூளாக்கி நம்மை புதிய மனிதராக மாற்றிவிடும். அதனால தான் புத்தகத்துக்கு நம்முடைய முன்னோர்கள் புத்தகம் என்று பெயர் வைத்தார்கள். இப்படி புத்தகமாக மாறுவதற்கு நாம் புத்தகம் படிக்க வேண்டும். அதனால தான் பாவேந்தன் பாரதிதாசன் சொல்லுகிற போது கூட, காலையில் படி மாலையில் படி நண்பகல் எப்பயுமே படிச்சுக்கிட்டுரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வலியுறுத்திருக்கிறார். புறநானூற்றில் சொன்னதைப் போலவே இன்றைய இலக்கியங்களும் படிப்பின் அருமையை, சுவாசத்தின் பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் படிக்க இளைஞர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பரிசு பொருள்களை பிறந்த நாளுக்கு நம்ம போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். அப்படி இல்லாமல் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வரும்போதும் அதை கொடுத்தோம்னா அவங்க நல்லா படிப்பாங்க. அதனால தான் எப்பயுமே படிப்புத்தான் உன்னை உயர்த்தும். தாராபாரதி சொல்லுகிற போது சொல்லுவார், விழி விழி உன்விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி, நீ நீட்டிப்படுத்தால் உலக உரண்டையில் நீதான் பூமத்திய ரேகை, நீ போட்டு கொடுக்கும் பாதைதான் உலகம் வளம் வரும் பாதை என்ற அற்புதமான செய்தியை செதுக்கி வைத்தார்கள். உலகம் முழுவதும் நீ நடப்பதற்கு படியுங்கள் என்கின்ற வார்த்தையை இன்றிலிருந்து மந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

0: அடுத்து
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 6:14.

0: நேரம் இப்போது சரியாக 6:15.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: தொடர்ந்து கேட்கலாம்.

0: ஒளிதாந்த பாடலை பாடியது கருமாரி கர்ணா. கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது அருளிசை. நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மை. விதைத்த 45-50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்டிராணி ரிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு பயிரில் புசேரியம் அழுகல் நோய் கட்டுப்படுத்த கார்பன்டாசிம் 1 கிராம் அல்லது காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். வாழை 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும் வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அழுகு மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள். மேரக்காய் பாகற்காய் மிளகாய் பீன்ஸ் நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும்.

விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள். நேர்களை இன்றிரவு 7:30 மணிக்கு தோட்டமும் தொழிலும் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த. மார்க்ரெட் அவர்களின் உரை தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு குறித்து திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி. ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம் ஆகியவை இடம்பெறும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக்கு அணியையும் வென்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். ஹரியானா மாநிலம் சோனிபட் வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய உயர் செயல் திறன் மிக்க பரம்பிரக்யா என்ற அதிநவீன சூப்பர் கம்ப்யூட்டர் மையத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சிறந்த மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் உள்ளிட்ட விருதுகளையும் பிரதமர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 3,336 மாணவர்கள் பட்டங்களை பெறவுள்ளனர். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இந்த நிறுவனங்களில் செமிகண்டக்டர் உட்பட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள 61 கல்வி நிறுவனங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு திறனை வளர்ப்பதற்கு மத்திய அரசு ஆதரவளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை ஐஐடி, சென்னை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி, திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் உள்ளிட்ட முக்கியமான கல்வி நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் மாநில அரசின் சார்பில் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட 7 அமைச்சர்கள் பங்கேற்றனர். விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், சர்க்கரை ஆலைகளுக்கு விவசாயிகள் அளித்த கரும்புக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாய சங்க பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலின் போது தவேகா அளித்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும்

0: வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று கூறினார். விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நீதிபதிகள் பணியிடங்களை நிரப்பும் வகையில் 19 பேரை நீதிபதிகளாக நியமிக்க கடந்த மே மாதம் உச்சநீதிமன்ற குழுச்சியம் பரிந்துரைத்திருந்தது. இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கப்பட்ட 19 பேரில் 15 பேரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்து காலி இடங்களின் எண்ணிக்கை 9 குறைந்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சென்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்ற இத்தொடரில் தன்னைவிட அதிக ரேட்டிங் கொண்ட அமெரிக்கா, உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஜெர்மனி நாட்டு வீரர்களை எதிர்கொண்டு பிரக்யானந்தா வெற்றி வாகை சூடியுள்ளார். இதன் மூலம் சர்வதேச செஸ் அரங்கில் தான் ஒரு சிறந்த சாம்பியன் என்பதை அவர் மீண்டும் ஒருமுறை நிரூபித்து இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இளம் விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவில் வெற்றி பெற தேவையான ஆதரவையும் வழிகாட்டுதலையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வழங்கி வருகிறது என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவ்வழக்கின் முக்கிய இடைத்தரகராக செயல்பட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஜெயபிரகாஷும் சிபிசிஐடி முன்பு சரணடைந்துள்ளார். முன்னதாக இருவரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. முல்லை பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இது கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் போக பாசனத்திற்கு பயன்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த வாரம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 122 அடி வரை உயர்ந்தது. இதனால் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க தமிழ்நாடு நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 10:30 மணிக்கு மேல் தேக்கடி தலைமுதகு பகுதியில் இருந்து பாசன தேவைக்காக வினாடிக்கு 200 கன அடி வீதமும், குடிநீர் தேவைக்காக 150 கன அடி வீதமும் என மொத்தம் 350 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. 120 நாட்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தை பொறுத்து 3629 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் உள்ள 14,707 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: இருவரி செய்திகள். கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக திரு அபிலாடோ டேலா எஸ்பெரிலா பதவியேற்றுள்ளார். தாய்லாந்தில் பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது. சீனா உரிமை கோரும் அருணாச்சல பிரதேசத்தின் 27 பகுதிகள் இந்தியாவிற்கு சொந்தமானது என்பதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருச்செங்கோடு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி மதுபாலன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நெல் சேமிப்பு கிடங்கில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஊராட்சி பகுதியில் காட்டாங்கல் கால்வாய் துர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா அறிவுறுத்தியுள்ளார். உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி

0: நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி IIT பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 58 மின்னணு உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி திண்டுக்கல் அணியையும் திருப்பூர் அணி சேப்பாக் அணியையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்போது 6:55.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி.
1: பழங்குடி மக்களின் பாதுகாப்பு குறித்து பசுமை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: பழங்குடி மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து அந்த பழங்குடியினுடைய எண்ணிக்கை வந்து பெரிய அளவில் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. அவர்களுடைய மொழி, அவர்களுடைய கலாச்சாரத்தினுடைய வாழ்க்கை முறைகள், இவைகளெல்லாம் ஒவ்வொரு பழங்குடியினருக்கும் ஒவ்வொரு பழங்குடியின மக்களுக்கு தனித்துவமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அவர்களை அந்த வாழ்க்கை முறைய வந்து நம்ம பாதுகாக்கப்பட்டாதான் அடுத்த தலைமுறை கொண்டு போக முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். நீலகிரி மாவட்டத்தினுடைய பழங்குடி மக்கள் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மக்கள் தொகை பெருக்கத்தோட இன்னைக்கு நம்ம பார்க்க போனா பெரிய அளவில் அவர்கள்ட்ட வளர்ச்சி இல்லாம இன்னும் பழங்குடி மக்களுடைய மக்கள் தொகை மிக பெரிய அளவில் குறைந்துட்டு வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒன்னு, அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள், உணவு முறைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையோட அவர் ஒத்து போகாம அந்த வாழ்க்கையோட போயிட்டு இருக்காங்க. வனப்பகுதிகளையும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளும் வந்து இன்னைக்கு இல்லாம போன ஒரு சூழ்நிலை, போராடக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு அவங்களும் இருக்காங்க. அவங்க வாழ்க்கைய பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையில திணறிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பழங்குடி மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. அதனால அவர்களுக்கு வந்து நிறைய மக்களுடைய ஆரோக்கியம் பல நிலைகளை வந்து இந்த பாதிப்படைஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையோட அந்த மக்களையும் இயற்கையை எப்படி பாதுகாக்கக்கூடியமோ அதே மாதிரி இந்த பழங்குடி மக்களும் வந்து நீலகிரி மாவட்டத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய எல்லா விதமான பழங்குடி மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பகுதியா இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினருடைய தன்மை இருந்துட்டு இருக்கு. அவர்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய அந்த குணாதிசயங்கள் வந்து ஆய்வுகள் செய்யப்பட்டு பல புத்தகங்கள் இந்த நீலகிரி மாவட்டத்தில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகங்கள் எல்லாமே அவர்களுடைய வாழ்க்கை முறையை வந்து நமக்கு வந்து தெரியக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு முறைகள் வந்து நமக்கு இருந்துட்டு இருக்கு. இவைகள் எல்லாமே அறிவுபூர்வமான அந்த பாரம்பரியத்தினுடைய தன்மையோட இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பழங்குடியினர் மக்களை நம்ம பாதுகாக்கிறது மூலியமா அவர்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம பாதுகாத்து கொண்டிருக்கோம். நம்ம ஒரு பழங்குடியினுடைய வீடுகளில் நம்ம கிராமம் பார்க்க போனா, நீங்க முதுமலை அதே மாதிரி கூடலூர் பகுதியில் ஒரு பழங்குடி மக்கள்ல வீடு பார்க்க போனா அந்த வீடு மிகப்பெரிய ஒரு வசதியான வீடா நமக்கு தெரியலனா கூட அந்த வீட்டை சுற்றியும் அவர்களுக்கு தேவையான மூலிகை செடிகள், பழ மரங்கள், காய்கறி தோட்டங்கள் எல்லாத்தையுமே வளர்த்தி அந்த தோட்டம் வாழ்க்கையோடையே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும்.

0: மக்கள் தேன் எடுக்கிறதுக்காக வனப்பகுதியினுடைய சிறு பொருட்கள் அது எல்லாமே எடுத்து அவங்க வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் இன்னைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இந்த இயற்கையினுடைய மிக முக்கியமான பழங்குடிய மக்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான சக்தியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால நீலகிரி மாவட்டத்தினுடைய இயற்கையினுடைய காடுகளையும் வனங்களும் எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பழங்குடியின மக்களும் அவர்கள் வாழ்விடங்களும் அவர்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும்.
1: பழங்குடி மக்களின் பாதுகாப்பு குறித்து பசுமை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.

0: நேரம் இப்போது 7 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
3: ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் இப்போது தாய்ப்பால் வங்கி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் உதகை அரசு சேத் மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் ஜெய பிரியதர்ஷினி அவர்கள்.
4: இன்னொன்னு நம்ம தாய்மார்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு மில்க் பேங்க் அப்படின்னு சொல்ற தாய்ப்பால் வங்கி. இது வந்து நமக்கு இப்போ ஒரு புது கான்செப்ட் மாதிரி தோணலாம். இதுக்கு முன்னாடியே பல பல பல வருஷங்கள் முன்னாடியே இது வந்து நம்ம சமூகங்கள்ல காமனா பிராக்டிஸ்ல இருந்த ஒரு விஷயம் தான். வெட் நர்சிங் சொல்லுவாங்க. அதாவது ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்கும், அவங்களுக்கு நிறைய குழந்தைங்க இருப்பாங்க ஒரு மதர்க்கே, பக்கத்து வீட்டுல இன்னும் கொஞ்சம் குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ பக்கத்து வீட்டுல இருக்கிற மதர் வந்து இந்த குழந்தைக்கும் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து வெட் நர்சிங் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பழைய கண்ணனுக்கு பூதகை எப்படி ஃபீட் பண்ணாங்களோ அந்த காலத்துல இருந்தே இந்த ப்ராக்டிஸ் காமனா இருக்கு. ஒரு வேளை சில குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் பத்தாம இருக்கும்போது அவங்க ரிலேட்டிவ்ஸ் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபீட் பண்ற ஒரு ப்ராக்டிஸ் வெட் நர்சிங். இது வந்து ரொம்ப ரொம்ப இந்த பழைய கோட் ஆஃப் ஹாமுராபி அந்த மாதிரி பேபிலோன்லாம் இது வந்து எஸ்டாப்ளிஷ்ட். இது அதை பத்தி ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெக்கார்ட் வந்து இந்த கோட் ஆஃப் ஹாமுராபில இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பழைய காலத்துல இருந்தே இருக்கிற ஒரு டெக்னிக் தான். இப்ப நம்ம அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி ப்ராசஸ் பண்ணி அதுல ஒரு வேலை ஏதாவது கிருமிகள் இருந்தா கூட அதை ஃபுல்லா அழிச்சு நம்ம இப்போ சைட்டோமெகுலோவைரஸ் HIV இந்த மாதிரியான எல்லா இது இன்ஃபெக்ஷன்ஸையும் நம்ம வந்து ஃபுல்லா இரேடியேட் பண்ணி நம்ம பேபிக்கு ஊட்டுறோம். ஸோ இந்த மில்க் பேங்க்ல வந்துட்டு யார் வேணாலும் பிரஸ்ட் மில்க் டொனேட் பண்ணலாம். ஃபீட் பண்ணக்கூடிய தாய்மார்கள் டொனேட் பண்ணலாம். அவங்க வந்து ஏஜ் ப்ராப்பராக இருக்கணும், அப்போ ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கணும். இந்த மாதிரியான ஆக்டிவாக வந்து டியூபர்குலோசிஸ் இருக்கிறவங்க, HIV வைரல் லோட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் இப்போ ஆக்டிவாக வந்து பிரஸ்ட்ல ஹெர்பீஸ்ங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து நிறைய இடங்கள்ல வரலாம், லிப்ஸ்ல வரலாம், ஜெனைட்டல் ஆர்கன்ஸ்ல வரலாம், பிறப்புறுப்புல வரலாம், பிரஸ்ட்லையும் வரலாம். ஸோ பிரஸ்ட்ல இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிறது இல்லைன்னா சில ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு. கேன்சருக்காக கீமோ தெரப்பி எடுத்துக்கிறவங்க, ரேடியோ ஐசோடோப்ஸ் எடுத்துக்கிறவங்க, சில வகையான ஆன்டி கன்வென்சன்ஸ் அதாவது வலிப்பு நோய்க்காக சில மருந்துகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கிற தாய்மார்களை தவிர எல்லாருமே பிரஸ்ட் மில்க்கை டொனேட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு உங்க குழந்தைக்கு போதுமான அளவு தவிர கொஞ்சம் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க அதை ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரியான வங்கிகளுக்கு டொனேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒருவேளை சைக்கோசிஸ் இருக்கிற மதரா இருக்கலாம், அவங்களால ஃபீட் பண்ண முடியாதா இருக்கலாம், இல்ல பிரஸ்ட் மில்க் அடிக்குவேட்டா வரலையா இருக்கலாம், சில ட்ரக்ஸ்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், கீமோல இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஸ்டோர் பண்றது அப்படின்னா உங்க வீட்டுல ரூம் டெம்பரேச்சர்ல நீங்க ஸ்டோர் பண்றீங்கன்னா, இப்ப நீங்க சின்ன வேலையா போறீங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லயே ஸ்டோர்

0: பண்ணலாம். அது ஆனால் மேக்ஸிமம் 6 hours தான். 6 மணி நேரத்துக்குள்ள நீங்க அதை குழந்தைக்கு புகட்டிடணும், இல்லைனா அது வந்து யூஸ் பண்ண முடியாது. இதே இது நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றீங்க, ஒரு 4 degrees Celsius ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு 5 நாள் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். இன்னும் சில பாக்ஸஸ்ல ஸ்டோர் பண்ணுவாங்க, ஐஸ் போட்டு ஐஸ் கட்டிகள் போட்டு பாக்ஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணா ஒரு 24 hours வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீசர்ல, உங்க வீட்டு ஃப்ரீசர்ல நீங்க ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா நீங்க யூஸ் பண்ணலாம். மேபி ஃபார் ஒரு 5 weeks அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னும் டீப் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் ஃப்ரீசர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீசர்ஸ்ல அப் டு 1 year வரைக்கும் அது வந்து நீங்க வீட்டில் பண்ண முடியாது. டீப் ஃப்ரீசர்ஸ் இதுக்குன்னே இருக்காது, மில்க் பேங்க்ல அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து ப்ரொலாங்டா 1 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்தந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிரஸ்ட் மில்க். மில்க் பேங்க் வந்துட்டு முதல்ல நிறைய கண்ட்ரீஸ்ல ஒரு 20th century ஸ்டார்டிங்ல தான் நிறைய செட்டப் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து 2016ல தான் நிறைய சென்டர்ஸ் பிரஸ்ட் மில்காக ஒரு 7 centers ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி பேங்க் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு பிளட் பேங்க் மாதிரி தான், நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் கம்மி ஆகாது. வந்து ஒவ்வொரு குழந்தையோட ஒரு மூமெண்ட், குழந்தையோட ஒரு அழுகை, இதெல்லாமே அதை வந்து இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணும் பிரஸ்ட் மில்க் செக்ரீஷனை. ஸோ வந்து குழந்தைய நம்ம பார்க்கறதும் குழந்தை சக் பண்ணுறதும் தான் பெஸ்ட் ஸ்டிமுலேட். நம்ம என்னதான் நம்ம முக்கியமாக நம்ம சொல்றது வந்து ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷனுங்கிறது நிறைய தண்ணி குடிக்கணும். தாய்மார்கள் முக்கியமாக குழந்தை பிறந்தவங்க டெய்லி 5 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்க நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இது வந்து பிரஸ்ட் மில்க் செக்ரீஷனுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்குமே வந்து இந்த ரத்த கட்டு வரது. ஏன்னா பிரெக்னன்சி வந்து உங்க உடம்புல நிறைய விஷயங்களை டோட்டலா மாத்திடுது. ஸோ உங்களுக்கு ரத்த உறைவு தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பிரெக்னன்சியில. இமீடியட் போஸ்ட்மார்ட்டம் சொல்லக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் பீரியட் ஒரு 42 days வரைக்கும் எல்லாம் உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நீங்க நிறைய தண்ணி குடிக்கும் போது தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகுது, இந்த ரத்த உறையும் தன்மையும் கொஞ்சம் நார்மலைஸ் ஆகுது. ஸோ தண்ணி நம்ம நிறைய குடிக்க வேண்டியது இருக்கு, ஹைட்ரேட் நல்லா பண்ண வேண்டியது இருக்கு.
1: இதுவரை தாய்ப்பால் வங்கி குறித்த தகவல்களை வழங்கினார் உதகை அரசு சேட் மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் ஜெயப்ரிய தர்ஷினி அவர்கள்.

0: ஒழித்த பாடல் நினைவெல்லாம் நித்யா படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணி குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: இன்றைய தேதியில வந்து நோட்ரியோட தேவைகள் என்னென்ன, அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் கனெக்ஷன். இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாறுறோம். இடம் மாறும்போது கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்கும். இப்ப நம்ம புதுசா போன ஏரியால போய் கேஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதே கேஸ் கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ் கம்பெனி அவங்க அதோட டிஸ்ட்ரிபியூட்டர் வேற இடத்துல இருக்கிறவங்க கிட்ட இந்த ஏரியால போய் நீங்க ஒரு நோட்டரி அஃபிடவிட் கொடுத்துட்டு நீங்க அந்த இடத்துல இருந்து போய் உங்களோட சிலிண்டர்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நோட்டரி அஃபிடவிட் தேவைப்படுது. அதுக்கு ரெசிடென்சியல் அட்ரஸ் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. உங்களுடைய போட்டோ ஒட்டி 200 ரூபா முத்திரைத்தாளில் நான் இந்த விலாசத்திலிருந்து தற்சமயம் இந்த விலாசத்துக்கு ஒரு 6 மாசமா ஆச்சு குடி போய், இல்லை 2 மாசம் ஆச்சு அப்படிங்கிறத அந்த ஓனர் கிட்ட இருந்து ஒரு லெட்டரோ இல்லை வாடகை ஒப்பந்தத்தையோ கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதில் வந்து நோட்டரி அஃபிடவிட் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ரெசிடென்ஷியல் ப்ரூஃபை ரெடி பண்ணி தருவாங்க. இதுலயே வந்து கேஸ் கனெக்ஷன் அப்பா பேர்லயோ இல்லை தாத்தா பேர்லயோ அம்மா பேர்லயோ வேற யாராவது பேர்ல இருக்கும், அவங்க இறந்துருவாங்க. அவங்க இறந்ததுக்கு பின்னிட்டு அந்த கேஸ் கனெக்ஷனை அவங்க வாரிசுதாரர்கள் பேருக்கு மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா சேம் அதே மாதிரி டெத் சர்டிபிகேட், வாரிசு சர்டிபிகேட் கொடுத்து அந்த வாரிசுல யார் யார் வர்றாங்களோ அவங்கள யார் வந்து அவங்க பேருக்கு மாத்தி கொடுக்க விருப்பப்படுறாங்களோ மீதி இருக்கவங்க எல்லாம் நோ அப்ஜெக்ஷன் கொடுத்து இந்த கேஸ் கனெக்ஷனை மாத்திக்கலாம். எந்த கேஸ் கம்பெனியில வந்து நீங்க எடுத்திருக்கீங்களோ அவங்க கிட்ட முறைப்படி கொண்டு போய் ஒரு அப்ளிகேஷனும் இந்த நோட்டரி அஃபிடவிட்டும் கொடுக்கும்போது உங்களுக்கு அதை மாத்தி கொடுத்துருவாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நேம் கரெக்ஷன். நேம் வந்து பாத்தீங்கன்னா அஃபிடவிட் 1 ஆதார் கார்டில் பெயர் மட்டும் வந்திருக்கும். இதே பாஸ்போர்ட்ல எடுத்துட்டீங்கன்னா அவங்க அப்பாவுடைய பேர் ஃபுல்லாவே வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் அப்படின்னு இருக்குன்னு வைங்க, அதுக்கு பின்னிட்டு வந்து அவங்க அப்பா பேரு ராஜா அப்படின்னா ரமேஷ் ராஜா அப்படின்னு வந்திருக்கும். இதே ஆதாரில் எழுதும்போது ரமேஷ் ஆர் இனிஷியலோட மட்டும் வந்திருக்கும். இன்னொன்று மற்ற ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு மற்றதுலாம் பார்க்கும்போது இனிஷியல் முன்னாடி போட்டிருப்பாங்க, ஆர் ரமேஷ் அப்படின்னு வந்திருக்கும் இனிஷியல் பின்னாடியோ முன்னாடியோ. இப்போ நீங்கள் ஒரு இதுக்கு கொடுக்க போகிறீங்க, ஃபாரின் போகிறீங்க, மற்றதெல்லாம் போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ அதுக்கு என்னென்னா சேம் இன் 1% ஒரு அஃபிடவிட் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இது நிறைய இடங்களில் இந்த சேம் இன் 1% அஃபிடவிட் கேட்பாங்க. மணிகண்டன் அப்படின்னு இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் ஆதார்ல மத்ததுல ஆதார் கிடையாது, எலெக்ஷன் கார்டு மற்ற பேன் கார்டு இதுல எல்லாம் மணி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப அந்த மணியும் மணிகண்டனும் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு ஸ்கூல் சர்டிபிகேட் ரேஷன்

0: கார்டு, இது எல்லாத்துலேயும் என்ன பேர் இருக்கோ அத்தனை பேரும் எழுதி இந்த நாளில் இருக்கக்கூடிய நபரும் ஒரே நபர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்ரி 200 ரூபாய் முத்திரைத்தாளில் டைப் பண்ணி உங்களுக்கு சீல் வச்சு கொடுப்பாரு. இது சேம் இன் ஒன் பர்சன்ற அஃபிடவிட். இதே கரெக்ட் நேம் அஃபிடவிட் அப்படிங்கிறது தவறுதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நேம். அப்போ என்னுடைய நேம் வந்து இதுதான் சரியானது, தெரியாதனமாக வந்து தவறுதெல்லாம் இதை வந்து வீட்டில் இருக்கவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காகவும் இந்த நோட்ரி அஃபிடவிட்டை நம்ம கொடுக்குறோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் நோட்ரியினுடைய பயன்பாடுகள் அதிகமாக தேவைப்படுது எதுன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிரமாண பத்திரம் வாக்குமூலம் தாக்கல் பண்ணி தான் எலெக்ஷனில் பண்ணுவாங்க. எலெக்ஷனில் கண்டிப்பாக நோட்ரியோட அஃபிடவிட் இல்லாமல் பண்ணவே மாட்டாங்க. எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க என்ன இது, இப்போ கூட எலெக்ஷனில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நோட்ரி அஃபிடவிட் வந்து ஒருத்தரே பண்ணாங்க இல்லைங்களா. அது மாதிரி அந்த இடத்துல வந்து நோட்ரியோட பயன்பாடுகள் ஃபுல்லாகவே இருக்கும்.
1: சட்டமறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணி குறித்து வழக்கறிஞர் ஜி. நிர்மலா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால், இந்திய கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து இந்திய தூதரக அலுவலகங்கள், கப்பல் போக்குவரத்து அமைச்சகம், வளைகுடா நாடுகளின் கடல்சார் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகளுக்கு உதவ 24 மணி நேரமும் செயல்படும் உதவி மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், ரயில் பயணத்தின்போது வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து குறைவான புகார்களை வருவதாக கூறினார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறியதாக கடந்த 3 ஆண்டுகளில் IRCTC சார்பில் 5,13,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு விதிகளை மீறிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ரயில் பயணிகளுக்கு வழங்கப்படும் உணவு தரமான சமையல் கூடங்களில் தயார் செய்யப்படுவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மும்பையில் இன்று திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது மகாராஷ்டிர மாநில நகர்ப்புற கூட்டுறவு நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம், தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்திற்கு இடையே அமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. கூட்டுறவு வங்கித் துறையில் இணைய பாதுகாப்பு தொழில்நுட்ப திறனை மேம்படுத்த இந்த ஒப்பந்தம் உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார்.

0: சிபிசிஐடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு நிஷிகாந்த் துபே, மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய நிர்வாக தவறுகள் மீண்டும் நிகழாமல் இருக்க அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இப்பிரச்சினை எழுப்பப்படும் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் போராட்டம் நடத்திய மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டங்களின்போது உயிரிழந்தவர்கள் குறித்து முறையான மற்றும் நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளார். அமைதியான முறையில் போராடியவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் ஏற்கத்தக்கதல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். உள்ளூர் சட்டமன்ற தேர்தலில் வெளியாட்களுக்கு இடஒதுக்கீடு செய்யும் பாகிஸ்தான் அரசின் முடிவை எதிர்த்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கடந்த வாரம் போராட்டங்கள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. சிவசாகர், நாகுன், சோனிப்பூர், லக்கிப்பூர், ஜோஹாட் உள்ளிட்ட 13 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதில் கோலாகட் மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு 59,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10,000 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் 10,700 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. சாலைகள் மற்றும் பாலங்களும் சேதமடைந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மருத்துவ உபகரணங்கள் சந்தை மதிப்பு 2047 ஆண்டுக்குள் 250 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இந்த சந்தை வளர்ச்சியடைந்து வருவதாகவும் தற்போது 14 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அந்த அமைப்பின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் சுகாதார தேவைகள், மேம்பட்ட மருத்துவ தொழில்நுட்பங்களின் பயன்பாடு, உள்நாட்டு உற்பத்திக்கான அரசின் ஆதரவு ஆகியவை விரைவான வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக உள்ளதாக இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் கூறியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி திரிபுரா மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு பிரஜேஷ் பாண்டே அறிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சரிபார்க்கும் பணி செப்டம்பர் 15 முதல் அக்டோபர் 14 வரை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 21 அன்று வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என்றும் திரு பிரஜேஷ் பாண்டே தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா, நவோதயா வித்யாலயா மற்றும் ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகளில் 2 கட்ட மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்பட்ட தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று CBSE அறிவித்துள்ளது. இம்மாதத்தின் 3 வாரத்திலிருந்து படிப்படியாக இந்த முடிவுகள் வெளியிடப்படும் என்று சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. தேர்வை எழுதியவர்கள் வதந்திகளையும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் தவிர்க்குமாறும் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் மட்டுமே தேர்தல் முடிவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் CBSE கேட்டுக் கொண்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோரிக்கோடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அம்மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகிறது. கடலோர பகுதிகளிலும் லட்சத்தீவு பகுதிகளிலும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இப்போட்டி இன்று காலை மணி 11:30 நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணியை

0: வென்றது. முதலில் விளையாடிய திண்டுக்கல் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன் எடுத்தது. 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 17.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற சேப்பாக் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல் வழிகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற போக்குவரத்து இருக்க வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரயில் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதை ரயில்வே உறுதிப்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,40,000 அதிகரித்துள்ளது என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ரக்ஷிதா ராம்ராஜை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 7:25. நேர்களினி தொடர்ந்து கேட்கலாம் குட் மார்னிங் நில்கிரீஸ். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ

குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில முதல் பாடலாக யூத் படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்டு ரசித்த அந்த பாடல் டிராகன் படத்திற்காக லியோன் ஜேம்ஸ் குழுவினர் பாடியதை கேட்டோம். நேரம் இப்போது 7:34.

நேயர்கள், தொடர்ந்து இன்றைய வானிலை அறிக்கை, அதாவது உதகையில் இன்றைய நிலவரப்படி வானிலை அறிக்கையினை கேட்கலாம். அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை சுமார் 17 டிகிரி செல்சியஸ் முதல் 20 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேகம், வானம் வந்து மேகமூட்டமாக கொஞ்சம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. மழைக்கு வாய்ப்புள்ளது. உதகையில் வந்த பருவமழை வந்து நிலை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்றைய வானிலை அறிக்கை

நேர்களே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை நிலவரம், இன்றைய நிலவரம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து சுமார் 109 ரூபாய்க்கும் லிட்டருக்கு, டீசல் சுமார் 101 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.

நேர்களே, ஒரு அறிவிப்பு. மைசூர் மாவட்டம் கபினி நீர்ப்பாசன கோட்ட செயற் பொறியாளர் அவர்களிடமிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு. கபினி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் தற்போதைய நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 11,217 கன அடியாக உள்ளது. அணையிலிருந்து 7,000 கன அடி வரை நீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்யும் அளவை பொறுத்து அணையிலிருந்து 10,000 முதல் 15,000 கன அடி வரை கூடுதல் நீர் ஆற்றிற்கு திறந்துவிட வாய்ப்புள்ளது. மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபநீர் வெளியேற்றத்தின் அளவையும் உயர்த்தப்படும். எனவே கபினி ஆற்றின் தாழ்வான பகுதிகளில் மற்றும் ஆற்றின் இரு கரைகளிலும் வசிக்கும் பொதுமக்கள் தங்களது உடைமைகள் மற்றும் கால்நடைகளின் பாதுகாப்பிற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்ட பாதுகாப்பான சூழலில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு.
1: மழை காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
0: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
1: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
0: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
1: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
0: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழை காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டி FM 101.8.

0: நேரம் இப்போது 7:40.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேர்களே, இந்த வாரம் பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சியில

ஆசிய கோப்பை 20 வயதுக்குட்பட்ட கால்பந்து தொடர் வரும் 2027 ஆம் ஆண்டு மார்ச் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. இதற்கான தகுதி சுற்றில் இந்திய அணி பி பிரிவில் இடம்பெற்றுள்ளது. இப்போட்டிகள் உஸ்பெகிஸ்தானில் உள்ள தாஷ்கெண்டில் நடக்க உள்ளன. இந்த தகுதி சுற்றில் முதல் போட்டியில் இந்திய அணி சிரியாவை ஆகஸ்ட் 31ஆம் தேதி சந்திக்க உள்ளது. அடுத்து உஸ்பெகிஸ்தான் அணியை செப்டம்பர் 3ஆம் தேதியும் வங்கதேச அணியை செப்டம்பர் 6ஆம் தேதியும் மோத உள்ளது. இதற்கு தயாராகும் வகையில் இந்திய அணி இளம் சிங்கப்பூர் கால்பந்து அணியுடன் 2 நட்பு போட்டியில் பங்கேற்கிறது. முதல் போட்டி பெங்களூருவில் நடந்தது. முதல் பாதியின் ஸ்டாப்பேஜ் நேரத்தில் இந்தியாவின் ரிஷி சிங் முதல் கோல் அடித்தார். இரண்டாவது பாதியில் இந்தியாவின் சிங் மயமங் ஷமி 83ஆவது நிமிடத்தில் சிங்கப்பூர் வீரர் சேம்சைட் கோல் அடித்தார். முடிவில் இந்திய அணி 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இரு அணிகள் மோதும் இரண்டாவது போட்டி இன்று நடைபெறுகிறது. கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா ரக்ஷிதா ஸ்ரீ முன்னேறினர். தென்கொரியாவில் சூப்பர் 300 அந்தஸ்து பெற்ற கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடர் நடக்கிறது. பெண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் தான்வி சர்மா ரக்ஷிதா ஸ்ரீ மோதினர். முதல் செட்டை 21-18 என கைப்பற்றிய தான்வி இரண்டாவது செட்டை 19-21 என இழந்தார். வெற்றியாளரை நிர்ணயிக்கும் 3வது செட்டில் ஏமாற்றிய தான்வி 18-21 என தோல்வியடைந்தார். 1 மணி நேரம் 1 நிமிடம் நீடித்த போட்டியில் அசத்திய ரக்ஷிதா ஸ்ரீ 18-21, 21-19, 21-18 என்ற கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். மற்றொரு காலிறுதியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா ஜப்பானின் ஹீனா அகேச்சி மோதினர். இதில் அசத்திய அஷ்மிதா 20-22, 21-15, 21-19 என வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தார்.

0: ஆஸ்திரேலியாவின் பிரஸ்போனில் சர்வதேச டென்னிஸ் தொடர் நடக்கிறது. ஆண்கள் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நெதர்லாந்தின் ராபின் ஹாஸ் ஜோடி, அமெரிக்காவின் ஜாக்சன் வித்ரே, நதானியல் லெமன்ஸ் ஜோடியை எதிர்கொண்டது. டை பிரேக்கர் வரை சென்ற முதல் செட்டை 7-6 என கைப்பற்றிய இந்தியா நெதர்லாந்து ஜோடி டை பிரேக்கர் வரை நீடித்து இரண்டாவது செட்டை 7-6 என தன்வசம் படுத்தியது. 1:36 நீடித்த போட்டியில் அபாரமாக ஆடிய யூகி பாம்ரி ராபின் ஹாஸ் ஜோடி 7-6 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தது. இதில் இங்கிலாந்தின் லாய்ட் கிளாஸ்புல் நெதர்லாந்தின் ஜீன் ஜூலியன் ரோஜர் ஜோடியை சந்திக்கிறது. ஆண்கள் இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நெதர்லாந்தின் ராபின் ஹாஸ் ஜோடி, இங்கிலாந்தின் லாயட் கிளாஸ்புல் நெதர்லாந்தின் ஜூன் ஜூலியன் ரோஜர் ஜோடியை எதிர்கொண்டது. முதல் செட்டை 3-6 என இழந்த பாம்ரி ஹாஸ் ஜோடி டை பிரேக்கர் வரை சென்று இரண்டாவது செட்டை 7-6 என கைப்பற்றியது. வெற்றியாளரை நிர்ணயிக்கும் மூன்றாவது சூப்பர் டை பிரேக்கரில் இந்தியா நெதர்லாந்து ஜோடி 9-11 என தோல்வியடைந்தது. 1:40 நீடித்த போட்டியில் பாம்ரி ஹாஸ் ஜோடி 3-6, 7-6, 9-11 என்ற கணக்கில் வெளியேறியது.
1: அமெரிக்காவில் ஆண்களுக்கான சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் தொடர் நடக்கிறது. ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் உலக தரவரிசையில் 436 இடத்தில் உள்ள 26 இந்தியாவின் தக்னேஸ்வர் முன்னாள் வீரர் குரேஷியாவின் போர்னா கோஜாவை எதிர்கொண்டார். முதல் செட்டை தக்னேஸ்வர் 6-2 என எளிதாக கைப்பற்றினார். தொடர்ந்து அடுத்த செட்டை 6-4 என வசப்படுத்தினார். 1:09 நீடித்த போட்டி முடிவில் தக்னேஸ்வர் 6-2, 6-4 என்ற நேர் செட்டில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார்.

நறுமணம் தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரேஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேரம் இப்போது 7:50.
1: அறிவோம் பகிர்வோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கல்வியில் சிறந்த பெண்கள், இது குறித்து தமிழ் ஆசிரியை ஆர். கல்பனா அவர்கள் வழங்கும் கருத்துக்களை கேட்கலாம்.
3: கல்வியில் சிறந்த பெண்கள், நமக்கு சங்ககால பெண்பால் புலவர்களில் சிலர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முள்ளையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு, நப்பசலையார். சமணமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்தில் மாதவியின் மகள் மணிமேகலை கல்வியறிவு உடையவராக இருந்தாங்க. பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்துல காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் முதலிய பெண்கள் வந்து இறைவனுக்கு பாமாலை சூட்டினாங்க. அதுல வந்து முத்துலட்சுமி அம்மையாரை பத்தி பார்த்தோம்னா, 1886 முதல் 1968 முதல் இவருடைய காலம். தமிழகத்திலேயே முதல் பெண் மருத்துவரா திகழ்ந்தவங்க, இந்திய பெண்கள் சங்கத்துல முதல் தலைவரா இருந்தவங்க, சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியா இவங்க இருந்தாங்க. தேவதாசி முறை, ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவங்க முத்துலட்சுமி அம்மையார். சென்னை அடையார்ல 1930 அவ்வை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவங்க முத்துலட்சுமி அம்மையார். பெண் கல்விக்கு ஆங்கில அரசின் பரிந்துரை அப்படின்னா, கிபி 1882 ஹண்டர் குழு முதன் முதல்ல பெண் கல்விக்கு பரிந்துரை செஞ்சிச்சு. அந்த அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் ஜோதிராவ் பூலே, சாவித்திரிபாய் பூலே இணையர் முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை வந்து துவங்கினாங்க. மூவலூர் ராமாமர்தம் அம்மையார், இவங்களுடைய காலம் வந்து 1883-1962. தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயற்பாட்டாளர், தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேறுவதற்காக துணை நின்றவர் வந்து பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அவங்க 8 வரை இளம் பெண்கள் திருமண உதவித்தொகையை தமிழக அரசு வேற்பெயர்ல தான் வழங்கி வந்துச்சு. 2022 இத்திட்டம் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம்னு மாற்றப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில 6 முதல் 12 வரை பயின்று உயர்கல்வி பயிர்வதற்காக கல்லூரிகளில் சேர்கின்ற அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்கள் பட்டப்படிப்பு முடியும் வரை வழங்கப்படுகிறது. பண்டித ராமாபாய், இவங்களுடைய காலம் வந்து 1858 முதல் 1922 வரை. சமூக தன்னார்வல தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதரானவங்க தான் இந்த பண்டித ராமாபாய். பெண்களின் உயர்வுக்கு மிகவும் துணை நின்றவர். பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள், ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்புக்கு உதவுகிறது. சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமண உதவி ஆகியவற்றுடன் தொடர்புடையது. ஐடா சோபியா ஸ்கட்டர், இவங்களுடைய காலம் 1870 முதல் 1960 வரை. பெண்கள் மருத்துவர் ஆவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்துல தமிழகத்துக்கு வந்து மருத்துவராகி வேலூர்ல இலவச

0: மருத்துவம் அளித்தவங்க தான் இந்த ஐடா சோஃபியா ஸ்கட்டர். சாவித்ரி பாய் பூலே இவங்களுடைய காலம் 1831 முதல் 1897. 1848 பெண்களுக்குன்னே தொடங்கப்பட்ட பள்ளியில ஆசிரியரா பணியாற்றியவங்க இவங்க. இவங்க வந்து நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் மாலாலா. பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மாலாலாவின் வயது வந்து 12. இவருக்கு 2014 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. மாலாலாவுடன் நோபல் பரிசு பகிர்ந்து கொண்டவர் இந்தியாவை சேர்ந்த கைலாஷ் சத்யார்த்தி ஆவார். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரைக்கும் 80,000 குழந்தைகளை கல்வி பெற உதவியிருக்காங்க. நீலாம்பிகை அம்மையார் 1903 முதல் 1943 வரை. இவர் மறைமலை அடிகளின் மகள் ஆவார். தந்தையை போலவே தனித்தமிழ் பற்றுடையவங்க. இவருடைய படைப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா, தனித்தமிழ் கட்டுரை, வடசொல், தமிழ் அகர வரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகியவை வந்து இவருடைய படைப்புகள். ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் இவங்களுடைய காலம் 1906 முதல் 1955. தமிழ் இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகள்ல சிறந்து விளங்கினவங்க. திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்கள்ல அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியிருக்காங்க. ராணி மேரி கல்லூரியில அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியவங்க. இவர் எழுதிய அறிவியல் நூல்கள்னு பாத்தீங்கன்னா, சூரியன், பரமாணு புராணம் ஆகியவை ஆகும். கோத்தாரி கல்விக்குழு 1964 கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது. சாரதா சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் முன்னேற்றத்திற்காக தடைக்கல்லாய் இருப்பது குழந்தை திருமணம். சாரதா சட்டம் பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாய் இருக்கிறது குழந்தை திருமணம். எனவே அதை தடுக்கிறதுக்காக 1929 சாரதா சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. கூடுதல் தகவல்கள் பாத்தீங்கன்னா, கல்வி குறித்த சிறப்பு தொடர்கள். பெற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு, கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு, கல்வி அழகே அழகு, கற்ற கல்வியும் பெற்ற செல்வமும் இறுதி மூச்சு வரை பிறருக்கு கொடுக்கத்தான், எடுத்தால் குறைந்த செல்வம் கொடுத்தால் வளர்வது கல்வி, கல்வி ஓர் அணிகலன், அணிந்தால் அழகு தரும், அணிவித்தால் சிறப்பினை தரும், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரிநெல் பெண்கள் நடத்த வந்தும் பாரதியர், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது செய்திடல் வேண்டுமம்மா.
1: அறிவோம் பகிர்வோம்.
2: நிகழ்ச்சியில் இதுவரை கல்வியில் சிறந்த பெண்கள் இது குறித்து தமிழ் ஆசிரியை ஆர். கல்பனா அவர்கள் வழங்கிய கருத்துக்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

கேட்டு ரசித்த அந்த பாடல் கனா படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் பாடியதை கேட்டோம். நேரம் இப்போது 8:02. நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஊட்டி FM 101.8 குட் மார்னிங் நீல் கிரீஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: குஷி படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர் அப்துல் வஹீப். நேரம் இப்போது 8:06.
1: இது குட் மார்னிங் நில்கிரிஸ்.
2: என்னமா
3: கேட்டீங்க மாமா?
1: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

0: U.S. Senate passes Russia sanctions bill seeking 100% tariff over five countries. And heavy to very heavy rainfall likely over East Rajasthan and Odisha today. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 8:30. டிரைவ் டைம் பீட்ஸ் கேட்கும் நேரம் இது. முதல் பாடலாக ஜெயம் கொண்டான் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.

டிரைவ் டைம் பீட்ஸில் கேட்ட அந்த முதல் சாங் பார்த்தீங்கன்னா ஜெயம் கொண்டான் படத்திற்காக ஹரிஹரன் மதுஸ்ரீ இணைந்து பாடியது வித்யாசாகரோட மியூசிக்கில் கேட்டோம். நேரம் இப்போது 8:34 ஆயிடுச்சுங்க.

0: ஒளித்தந்த பாடல் டும் டும் டும் படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்கள்ல கேட்டோம். கார்த்திக் ராஜாவோட மியூசிக்ல
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

ஒலித்த அந்த சூப்பரான சாங் பார்த்தீங்கன்னா, ஜி படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் மதுஸ்ரீ குரலில் கேட்டோம். வித்யாசாகரோட மியூசிக்கில் பாடல் ஒலிக்க கேட்டோம். நேரம் இப்போது 8:45 ஆயிடுச்சுங்க.

வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நடிச்சது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு at OTFM 101.8.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் இப்போது சரியாக 9 மணி. ரெட்ரோ ராகங்கள் கேட்கும் நேரம் இது.

இன்றைய ரெட்ரோ ராகங்கள் ஸ்பெஷலாக வந்து ஹீரோ ஸ்பெஷலை வந்து நம்ம இன்னைக்கு கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த ஹீரோ யார் அப்படின்னு சொன்னால் நம்ம தலை அஜித் தாங்க. அஜித்தோட எல்லா ஸ்பெஷலான சாங்ஸையும் இன்னைக்கு கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஊட்டி எஃப்எம் 101.8 ரெட்ரோ ரகங்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வந்துகிட்டே இருக்கு அமர்கலம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான சாங், கேளுங்க என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: ஒழித்த அந்த பாடல் அமர்கலம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கையின் நடவடிக்கைகள்.
1: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
0: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
1: வெளியே செல்லும் போது குடை, மழைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
0: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
0: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டி FM 101.8.

0: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்.
3: ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு என்ன பொழுதுபோக்கு தெரியுமா? தன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ஏடா கூடமா ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியது, அவங்க பதில் சொல்ல தெரியாமல் முழிக்கிறாங்கள்ல அதை பார்த்து ரசிக்க வேண்டியது, இப்படி ஒரு சுபாவம் அவருக்கு. ஒரு நாள் அவருடைய மந்திரி ஒருத்தர் அவர்கிட்ட மாட்டினார். அவரை கிட்டத்தில் கூப்பிட்டு, அமைச்சரே எனக்கு ஒரு சந்தேகம்னார். என்னன்னார் அமைச்சர்? கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். ஆமாம் இருக்கிறார் அப்படின்னாராம் அவர். அவர் என்ன சர்வ வல்லமை படைத்தவரா அப்படின்னாராம். ஆமாம் அரசே, அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. இருந்த இடத்துலேருந்தே கண் சிமிட்டுகிற நேரத்தில் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்த அவனன்றி யாரால் முடியும் அப்படின்னாராம் அமைச்சர். இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு சந்தேகம்னாரா ராஜா. என்ன சொல்லுங்கன்னார். நீங்கள் சொல்கிறீங்க அவர் சர்வ வல்லமை படைத்தவர், இருந்த இடத்துலேருந்தே ஏராளமான அற்புதங்களை செய்யக்கூடியவர்னு. அப்படி இருக்கிறப்போ அவர் இருந்த இடத்துலேருந்தே ஒருத்தனுடைய கஷ்டத்தை தீர்த்து வச்சுள்ளாமே மேஜிக் பண்ணுறது மாதிரி, அதை விட்டுட்டு பக்தன் கூப்பிட்டா உடனே ஒரு வாகனத்து மேலே ஏறி ஏன் இங்கே ஓடி வரணும்? அப்படி வர்றதாக புராணம்லாம் சொல்லுதே. அவருக்கு இருக்கிற சக்திக்கு அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஒரு விரலை அசைச்சா இங்கே பக்தனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சுடாதா அப்படின்னாராம். அமைச்சர் யோசனை பண்ணி பார்த்துருக்கார். அப்புறம் சொன்னாராம், மன்னா இந்த கேள்விக்கான பதிலை சமயம் வர்றப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போதைக்கு அவர்கிட்டேருந்து தப்பிச்சார். கொஞ்ச காலம் கழித்து ஒரு நாள் ராஜா வந்து உல்லாச பயணம் புறப்பட்டார். அவருடைய குடும்பம் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து போனாங்க. ஒரு பெரிய படகுல ஏறி ஒரு நதியை கடந்து போயிட்டுருக்கிறாங்க. அந்த படகோட ஒரு முனையில் ராஜா உட்காந்து நதியோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு முனையில் அமைச்சர் இளவரசனுக்கு ஏதோ வேடிக்கை காட்டிகிட்டு இருக்கிறார். அந்த படகு நடு ஆற்றுல போயிட்டுருக்குது. அப்போ தொப்புன்னு ஒரு பெரிய சத்தம். அரசே, நம்ம இளவரசர் ஆற்றுல விழுந்துட்டார் அப்படின்னு அலறினார் அமைச்சர். அவ்வளவுதான், உடனே ராஜா குபீர்னு ஆற்றுல பாஞ்சார். மகனை தேட ஆரம்பிச்சுட்டார். அங்கேயும் இங்கேயும் கொஞ்ச நேரம் அல்லாடினார், மகனை காணலை. அதுக்கப்புறம் மந்திரியும் ஆற்றுல குதிச்சு ராஜா கிட்டே வந்தார். அரசே, இளவரசர் படகுல பத்திரமாக தான் இருக்கிறார், தண்ணியில் விழுந்தது வெறும் கல் தான் அப்படின்னார். ரெண்டு பேரும் ஈர உடையோடு படகுக்கு வந்து சேர்ந்தாங்க. ராஜா மந்திரியை கோபமாக பார்த்தார். இது என்ன விளையாட்டுனார். அரசே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேள்விக்கு வந்து பதில் ஒன்று கேட்டீங்க, அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இப்படின்னார். அப்புறம் விளக்கம் கொடுத்தார். அரசே, ஒரு பக்தனுக்கு கஷ்டம்னா இருந்த இடத்துலேருந்தே அதை தீர்த்து வைக்கலாமே கடவுள், ஏன் நேரில் ஓடி வரணும் அப்படின்னு கேட்டீங்க. இப்போ நடந்தது என்ன? இளவரசர் தண்ணியில் விழுந்துட்டாருன்னதும் நீங்கள் ஊன்னு சொல்லி ஒரு விரலை காட்டினா போதும், உடனே தண்ணியில் குதிக்கிறதுக்கு ஏராளமான காவலர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இளவரசர் விழுந்துட்டாருன்னதும் அவர் எந்த பக்கம் எந்த திசையில் விழுந்தாருன்னு கூட கேட்காம உடனே தண்ணியில் குதிச்சிங்க. அப்படி உங்களை குதிக்க வச்சது எது? மகன் மேலே உள்ள பாசம், அன்பு. அது மாதிரி தான் கடவுளும் ஓடி வர்றார் அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த ராஜா ஏடா கூடமாக எதுவும் கேள்வி கேட்குறதே இல்லையா, அந்த பழக்கத்தை விட்டுட்டாரான். அதனால் இந்த தகவலை கேட்டு உடனே நீங்களும் கடவுளே கொஞ்சம் இப்படி வந்துட்டு போ அப்படின்னு கூப்பிட்டு அவர் வர்றாரா அப்படின்னு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு நிற்கக்கூடாது. இந்த கதையோட கருத்து என்னென்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படிங்கிறது தான். அன்பு வந்து வலிமையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். உங்களுக்கு ஒரு கல்யாண பத்திரிகை வருது, அதுக்கு நீங்கள் வாழ்த்து செய்தியை அனுப்புறதுக்கும் நேரில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை? அன்னைக்கு ஒருத்தன் அப்படி தான் வந்தான், கையில் ஒரு கல்யாண பத்திரிகை வச்சுருந்தான். சார், இந்த கல்யாணம் கல்கத்தாவில் நடக்குது, ரொம்ப தூரம்தான், இருந்தாலும் நான் நேரில் போய் கலந்துக்க போகிறேன்னா. மாப்பிள்ளை அவ்வளவு நெருக்கமானவரான்னு? இல்லை சார், மாப்பிள்ளையே நான் தான் அப்படிங்கிறான்.
0: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால்,
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: ஓட்டியம் எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ரெட்ரோ ராகங்கள். இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில ஹீரோ ஸ்பெஷலாக தல அஜித் அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களை எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க.

நேரம் இப்போது சரியாக 9:25 ஆயிடுச்சுங்க. ரெட்ரோ ரகங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 ஹீரோ ஸ்பெஷல். அதாவது அஜித் குமார் அவருடைய ஸ்பெஷலான சாங்ஸை எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இவர் வந்து தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களுள் ஒருவராக இருக்கிறாரு. இவர் நடிப்புடன் சேர்ந்து மோட்டார் பந்தயத்திலும் மிக மிக ஆர்வம் உள்ளவராக இருக்கிறாரு. இவருக்கு முதல் முதலாக 1995 வெளியான ஆசை என்ற திரைப்படம் பெரிய அளவில் இவருக்கு வந்து வெற்றியை பெற்றுத்தந்தது. அந்த படத்தில் இந்த ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்குது. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே செம ஹிட்டு.

ஒளித்தாந்த பாடல் ஆசை படத்திற்காக உன்னி கிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடியது தேவாவோட மியூசிக்ல கேட்டோம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 9:32. உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் கேட்கலாம். கிலோ ஒன்றிற்கு விற்கப்படும் விலை நிலவரம்: கத்தரி 42 ரூபாய், வெண்டை 40, தக்காளி நாட்டு ரகம் 20, தக்காளி ஆப்பிள் ரகம் 25, அவரை 75, புடலங்காய் 34, பீர்க்கங்காய் 48, சுரக்காய் 28, பாகற்காய் 58, கொத்தவரை 40, பூசணிக்காய் 20 ரூபாய், அரசாணிக்காய் 20, பச்சை மிளகாய் 45, சின்ன வெங்காயம் 68 ரூபாய், பெரிய வெங்காயம் 43, பொரியல் தட்டை 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிலோ ஒன்றிற்கு. முருங்கைக்காய் 40, தேங்காய் 65, மாங்காய் 80, வாழைக்காய் 45, சேனை கிழங்கு 40, மரவள்ளிக்கிழங்கு 40, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 50, உருளைக்கிழங்கு 60, மேரக்காய் 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 60, பீட்ரூட் 60, நூல்கோல் 45, டர்னிப் 40, முட்டை கோஸ் 25, காலிஃப்ளவர் 45, பட்டாணி 120 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 220, இஞ்சி 180 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கரி பீன்ஸ் 80 ரூபாய், புஷ் பீன்ஸ் 80, டபுள் பீன்ஸ் 80, ஊட்டி அவரை 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கலர்கோஸ் 40, குடைமிளகாய் 70 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கும், ப்ரக்கோலி 90 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கருவேப்பிலை 40 ரூபாய், கொத்தமல்லி 70, புதினா 60 ரூபாய், கீரை வகைகள் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வாழைத்தண்டு 10, வாழை இலை 40, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் 90, வெள்ளரிக்காய் 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மக்காச்சோளக்கதிர் 30, எலுமிச்சம்பழம் 90, கொய்யா 80, பப்பாளி 45, மாதுளம்பழம் 190, திராட்சை 100 ரூபாய்க்கும், மாம்பழம் 120, வாழைப்பழம் பூவன் 50, வாழைப்பழம் ரஸ்தானி 70, வாழைப்பழம் மோரிஸ் 40 ரூபாய்க்கும், வாழைப்பழம் நேந்திரன் 50, வாழைப்பழம் செவ்வாழை 90, வாழைப்பழம் கற்பூரவள்ளி 55 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆப்பிள் 250 ரூபாய், ஆரஞ்சு 150, சாத்துக்குடி 100 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். நேரம் இப்போது சரியாக 9:35 ஆயிடுச்சுங்க. ரெட்ரோ ராகங்கள் தொடர்ந்து கேட்கலாம். இன்றைய ரெட்ரோ ராகங்கள் வரிசையில் நம்ம ஹீரோ ஸ்பெஷலாக தல அஜித் அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வாலி படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, எங்க எல்லாமே சமையிட்டு

எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

ஒளித்திறந்த பாடல் காதல் மன்னன் படத்திற்காக பரத்வாஜ் அனுபமா குரலில் கேட்டோம். நேரம் இப்போது 9:46 ஆயிடுச்சுங்க. ரெட்ரோ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நடிகர் அஜித் அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களை எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க.

இன்றைய ரெட்ரோ ரகங்களில் நடிகர் அஜித் அவர்கள் நடித்த திரைப்பட பாடலில் கேட்டுட்ருக்கீங்க. நடிகர் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து காதல் கோட்டை, காதல் மன்னன், வாலி, அமர்கலம், முகவரி, கண்டுகொண்டேன் தீனா, சிட்டிசன் போன்ற திரைப்படங்கள் வந்து இவருக்கு பெரும் பேர் புகழ் நடிப்பை வெளிப்படுத்துச்சு. அடுத்தது ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா வில்லன் வரலாறு, பில்லா மங்காத்தா ஆரம்பம், வீரம், என்னை அறிந்தால் வேதாளம், விவேகம், விஸ்வாசம், வலிமை உள்ளிட்ட திரைப்படங்களில் வந்து இவர் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக நடித்து வலம் வந்தார். தொடர்ந்து இவருடைய படமான ஹவல் வருவாளா படத்துலேருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்க. ஜெய்பனுங்கிறது ஊட்டி FM 90.8.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

0: ஊட்டி 101.8 நிலையத்து நேரம் 10 மணி. நீங்க கேட்டிருக்கீங்க ரெட்ரோ ராகங்கள், உங்க ஊட்டி 101.8 ஹீரோ ஸ்பெஷல்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம்.

கேட்டுட்ருக்கீங்க ஊட்டி எஃப்எம்டி 1.8 ரேட்ரோ ராகங்கள். நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி உங்களுக்காக தலை அஜித்துடைய பாடல்கள் வழங்கிட்டு இருக்கோம். ஸ்டேட்யூன் இது உங்கள் ஊட்டி எஃப்எம்டி 1.8 ரேட்ரோ ராகங்கள். அடுத்த பாடல்

0: ஊட்டி எஃப்எம்.90 1.8 நிலத்தி நேரம் 10:11. இன்று காலை 11:02 உங்களுடைய எண்ணங்களுக்கு வண்ணம் கொடுக்கும் விதமாக நம்முடைய ஊட்டி எஃப்எம்.90 1.8 கொடுக்கும் தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வயது ஒரு தடையா அனுபவம் ஒரு வாய்ப்பா? இந்த தலைப்புல நீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் நம்ம ஊட்டி எஃப்எம்.90 1.8. பெண்ணிடுங்க, நோட் பண்ணிக்கங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வயது ஒரு தடையா அனுபவம் ஒரு வாய்ப்பா அப்படிங்கிற தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் ஊட்டி எஃப்எம்.90 1.8. இப்போ ரெட்ரோங்கல இன்னொரு அழகான பாடல் உங்க ஊட்டி எஃப்எம்.90 1.8 ஸ்டே டியூன். இது உங்க ஊட்டி எஃப்எம்.90 1.8. இங்க எல்லாமே சமகிட்டே.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

நேர்லை ஊட்டி எஃப்எம் 91.8 நீ கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ ராகங்கள். ஹீரோ ஸ்பெஷலாக அஜித்னுடைய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடல் இதோ உங்கள் ஊட்டி எஃப்எம் 91.8.

ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

0: நேர்லே ஊட்டி எஃப்எம் 91.8 இதுவரை நீங்க கேட்டது ரெட்ரோ ராகங்கள், அஜித்தினுடைய திரைப்பட பாடல்கள். ஒலித்த உல்லாசம் திரைப்பட பாடலோட இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிறைவேறது உங்க ஊட்டி எஃப்எம் 91.8. நேர்களுடைய கவனத்திற்கு இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நம்ம ஊட்டி எஃப்எம் 91.8. நீங்க உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய தலைப்பு, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வயது ஒரு தடையா அனுபவம் ஒரு வாய்ப்பா? இந்த தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, பிற்பகல் 12:10 சிநேகிதே நிகழ்ச்சியில நல வாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இது பிரத்யேகமாக மகளிர் பங்கு பெறும் நிகழ்ச்சி. நீங்க மகளிர் நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம், நல்ல டிப்ஸ் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலாம். உங்க ஊட்டி எஃப்எம் 91.8 சிநேகிதி நிகழ்ச்சியில் ஊட்டி எஃப்எம் 91.8 நிலையத்தில் நேரம் 10:30. நேர்கள் கேட்கலாம் அடுத்த நிகழ்ச்சி, குவா குவா வாத்துக்கள்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 91.8. ஒரு மனிதன் புத்திசாலியா இருந்தா அவனை பார்த்து ஆச்சரியம்தான் பட முடியும். ஒரு மனிதன் வெகுளித்தனமா இருந்தா அதை பார்த்து ரசிக்கலாம். ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பரிசு குழந்தைகள். அந்த குழந்தையின் குறும்புத்தனத்தையும் சுட்டித்தனத்தையும் பார்த்து ரசிக்காத, சந்தோஷப்படாத எந்த ஜனங்களும் அவர்களுடைய இதயங்களும் கிடையாது. அந்த சந்தோஷத்தை தருவதுதான் நம்மளுடைய குவா குவா வாத்துக்கள்.
2: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேம்.
2: யார் பேசுறீங்க?
3: சுபிக்ஷா பேசுறேன் மேம்.
2: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?

0: படிக்கிறேன்.
1: ஓகே, வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
0: அம்மா அப்பா தாத்தா பாட்டி இருக்காங்க மேம்.
1: ஓகே, நீங்க யாரோட செல்லம் வீட்ல?
0: அம்மாவோட செல்லம் மேம்.
1: எதனால மம்மி செல்லம் நீங்க?
0: மம்மி எனக்காக எல்லாமே பண்றாங்க.
1: என்னெல்லாம் பண்றாங்க மம்மி உங்களுக்காக?
0: மம்மி எனக்காக ஹோம்ஒர்க் சொல்லி தராங்க, எனக்காக சமைச்சாராங்க, அப்புறம் என் கூட விளையாடுறாங்க மேம்.
1: என்ன விளையாடுவாங்க உங்க கூட மம்மி?
0: மேம் நொண்டி விளையாடுவாங்க.
1: யார் வின் பண்ணுவா அதுல?
0: அம்மா தான் மேம்.
1: அம்மா தானா? உன்னால மம்மி அளவுக்கு குதிக்க முடியலையா? சரி, வேற என்னெல்லாம் விளையாடுவீங்க நீயும் மம்மியும் சேர்ந்து?
0: ஓடி பிடிச்சி விளையாடுவோம், ஒளிஞ்சு விளையாடுவோம் மேம்.
1: மம்மி ஒளிஞ்சுதான் விளையாடுவாங்களா உங்க கூட?
0: ஆமாங்க மேம்.
1: குட்டி பசங்க மாதிரி விளையாடுவாங்களா?
0: ஆமாங்க மேம்.
1: சூப்பரா சமைச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு?
0: எனக்கு அம்மா சப்பாத்தி சூப்பரா சமைச்சு கொடுப்பாங்க.
1: அப்புறம்
0: தோசைங்க மேம்.
1: ஓகே, உங்களுக்கு என்ன பிடிக்கும் மம்மி செய்யறதுல ரொம்ப?
0: சப்பாத்தி மேம்.
1: ஓகே, மம்மிக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க வீட்டுல நீங்க?
0: என்ன
1: மாதிரியான ஹெல்ப் பண்ணுவீங்க?
0: நான் அம்மாக்கு வீடு கூட்டி தருவேன், அப்படி துணி மாடி தருவேன் மேம்.
1: அப்படியா? சரி சரி. ஓகே, இப்ப தாத்தா பாட்டி இருப்பாங்கன்னு சொன்னீங்க
0: இல்ல? எஸ் மேம்.
1: ஓகே, பாட்டி உங்களுக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்களா?
0: எஸ் மேம்.
1: ஓகே, பாட்டி சொன்ன கதையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதை என்ன
0: மேம்? என் பாட்டி பொம்மை பொம்மைங்கிற கதை சொன்னாங்க மேம்.
1: எங்க நீங்க அந்த கதை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
0: மரம்
1: பிடிச்ச குட்டியா இருக்கும் போது சொன்னாங்களா?
0: எஸ் மேம்.
1: ஓகே, பாட்டிக்கு நீங்க என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க வீட்டுல?
0: நான் பாட்டி கேக்குறேன், மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பேன், அப்புறம் வீடு கூட்டி கொடுப்பேன் மேம். அவங்களுக்கும்
1: பாட்டிக்கும் வீடு கூட்டி கொடுப்பீங்களா?
0: எஸ் மேம்.
1: ஓகேமா, சரி. தாத்தா கூட கடைக்குள்ள போவீங்களா நீங்க?
0: போவோம் மேம்.
1: எதுல போவீங்க
0: மேம்? உங்கள கடை இருக்கும் மேம், அங்க மல்லி கடைக்கு போவோம் மேம்.
1: நடந்து போவீங்களா?
0: ஆமாங்க மேம்.
1: ஓகே, தாத்தா கைப்பற்றி நடந்து போவீங்களா நீங்க?
0: ஆமாங்க மேம்.
1: அப்ப வீட்டுல இருந்து கடை வரைக்கும் போற வரைக்கும் தாத்தா கிட்ட என்னலாம் பேசிட்டு போவீங்க நீங்க?
0: அங்க போய் என்னென்ன வாங்கலாம் அப்படின்னா பேசிட்டு போங்க மேம்.
1: என்ன பிளான் போடுவீங்க கடையில வாங்கறதுக்கு நீங்களும் தாத்தாவும்?
0: நான் பிஸ்கட் வாங்க, சிப்ஸ்லாம் வாங்க, அப்புறம் கேரட் பீன்ஸ் எல்லாம் வாங்க பிளான் போட்டு போவோம் மேம்.
1: வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒன்னா வாங்கிப்பீங்களா?
0: ஆமாங்க மேம்.
1: ஓகே ஓகேமா, சரி. ஓகே, நீங்க டாடி கூட வெளியெல்லாம் போவீங்களா?
0: போவோம் மேம்.
1: ஓகே, டாடி கூட எதுல வெளியே போவீங்க நீங்க?
0: கார்ல, ஸ்கூட்டில, பைக்ல எல்லாம் போவோம் மேம்.
1: இது மூணுலயும் உங்களுக்கு எதுல போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: பைக்ல மேம்.
1: பைக்ல போகிறது ரொம்ப பிடிக்குமா? எதனால?
0: ஏன்னா எங்க அப்பா என்ன கட்டி பிடிக்க சொல்லி ஃபாஸ்டா கூட்டிட்டு போவாங்க மேம்.
1: ஸ்பீடா போவீங்களா நீங்களும் அப்பாவோ?
0: ஆமாங்க மேம்.
1: பயமா இருக்காதா அவ்வளவு ஸ்பீடா போகும்போது?
0: ஆனா எங்க அப்பா எனக்கு ஏத்த மாதிரி ஸ்பீட்ல தான் மேம் கூட்டிட்டு போவாங்க.
1: உனக்கு எந்த அளவுக்கு ஸ்பீட் போகணும்னு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஸ்பீடா கூட்டிட்டு போவாங்களா?
0: ஆமாங்க மேம்.
1: ஜாலியா இருக்குமா உங்களுக்கு?
0: ஆமாங்க மேம்.
1: ஓகே, டாடி கூட பைக்ல போகும்பொழுது எங்க போவீங்க நீங்க?
0: அம்மா வந்து மல்லிகை சாமான எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்கல்ல, எங்க அப்பா பைக் சாவி எடுத்த உடனே நானும் போய் செப்பல் போட்டுட்டு நானும் வரேன்னு சொல்லி ஏறிப்பேன் மேம். அங்க போய் வாங்க.
1: டாடி கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க ரெடி ஆயிருவீங்களா?
0: அதனால நாய்க்கும் குழு பட்டினால வேணாம் சொல்லிட்டாங்க மேம்.
1: அதனால வேணாம் சொல்லிட்டாங்களா?
0: ஆமாங்க மேம்.
1: சரி, நீங்க பெருசாயிட்டு நீங்களா நாய்க்குட்டிய பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ்க்கு வருவீங்கல்ல?
0: எஸ் மேம்.
1: அப்ப மேம் கிட்ட சொல்லி வாங்கிக்கீங்க, வாங்கி கொடுப்பாங்க?
0: எஸ் மேம்.
1: ஓகேடா, நீங்க நிறைய டிவில பாப்பீங்களா?
0: எஸ் மேம்.
1: என்ன பாப்பீங்க டிவில அதிகமா?
0: டிவில அதிகமா கார்ட்டூன்ஸ் தான் நான் பாப்பேன்.
1: ஓகே ஓகே, அப்ப மம்மி இப்போ டிவில ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்காங்க.

0: நீங்க நான் கார்ட்டூன் பாக்குறேன்னு சொன்னீங்கன்னா மம்மி என்ன சொல்லுவாங்க?
1: மம்மி தந்துருவாங்க மேம்,
0: ரிமோட் கொடுத்து நீ பாரு பாப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்களா?
1: கொடுப்பாங்க மேம், ஆனா ஃபைனல் டெஸ்ட் தான் மேம் கொடுப்பாங்க.
0: 5 minutes வெயிட் பண்ண வச்சிருவாங்களா?
1: ஆமாங்க மேம்.
0: சரி சரிமா, ஓகேடா தங்கம். உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
1: எனக்கு கலர் எல்லோ மேம்.
0: எதனால அந்த கலர் பிடிக்கும் உங்களுக்கு?
1: அதுல எனக்கு ட்ரெஸ் வாங்க பிடிக்கும், அது ரொம்ப பிரைட்டான கலர், எனக்கு அழகா இருக்கும் மேம்,
0: அதனால பிடிக்குமா?
1: எஸ் மேம்.
0: சரி சரிமா, ஓகே. வீட்டுல பூச்செடிகள் இருக்கா?
1: எஸ் மேம், கார்டன் இருக்கு மேம்.
0: கார்டன் யாரும் மெயின்டைன் பண்றா வீட்டுல?
1: நாங்க எல்லாருமே மெயின்டைன் பண்றோம்.
0: எல்லாருமே சேர்ந்து பாத்துக்கிறீங்களா?
1: ஆளுக்கு ஒரு செடி வச்சு அவங்க அந்த செடிய பாத்துப்போம் மேம்.
0: அப்படியா, சரி. இப்ப மம்மி வந்து வேற ஒர்க் பிஸில இருக்காங்க, அப்ப நீங்க உங்க செடியை மட்டும் பாத்துக்குவீங்களா? இல்ல மம்மிக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க செடிக்கு தண்ணி எல்லாம் ஊத்தி பாத்துப்பீங்களா?
1: அவங்க செடிக்கு ஊத்துவேன், என் செடிக்கு ஊத்துவேன், அப்புறம் தம்பியோட செடிக்கு ஊத்துவேன் மேம்.
0: எல்லா செடிக்கு ஊத்திடுவீங்களா?
1: எஸ் மேம்.
0: ஓகே ஓகே, சரி. உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா?
1: எஸ் மேம்.
0: என்ன

0: ఆచి ఉన్నాడే ఉన్న తేలువే రాసాత్తి ఉన్న కాణాద నెంజు காத்தாடி போலாடுது.
1: சூப்பராக நீங்க யார் சொல்லி கொடுத்தா இந்த பாடல உங்களுக்கு?
0: மேம் என் அம்மா சொன்னாங்க இந்த சாங் எனக்கு பிடிக்கும், இது மெமரைஸ் பண்ணி போன்ல போட்டு போட்டு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொன்னாங்க மேம்.
1: அதனால இந்த பாட்டை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்களா?
0: ஆமாங்க மேம்.
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டாயிடுச்சா இது?
0: ஆமாங்க மேம்.
1: ஓகே ஓகே. நிறைய பாட்டெல்லாம் பாடுவீங்களா நீங்க மம்மி கிட்ட கேட்டு?
0: ஆமாங்க மேம்.
1: சரிம்மா, நீங்க வீட்டுல தம்பி இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல?
0: எஸ் மேம்.
1: நீங்களும் தம்பியும் என்னெல்லாம் விளையாடுவீங்க வீட்டுல? என்னெல்லாம் குறும்புத்தனம் பண்ணுவீங்க மம்மிக்கு?
0: மேம் அடிதடி போட்டு விளையாடுவோம் மேம்.
1: அடிதடி விளையாட்டா?
0: ஆமா.
1: எனக்கு தெரிஞ்சு அடிதடிக்கு சண்டை தான் கேள்விப்பட்டிருக்கு, நீங்க விளையாட்டு சொல்றீங்க?
0: மேம் சண்டை போட்டு ஓடி ஓடி அடிச்சு அடிச்சு விளையாடுவோம்.
1: யாரு நல்லா அடிப்பா, நீயா தம்பியா?
0: ரெண்டு பேருமே மேம்.
1: மாத்தி மாத்தி சமய அடிச்சுப்பீங்களா?
0: ஆமாங்க மேம்.
1: அப்ப மம்மி என்ன பண்ணுவாங்க நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்கிறத பாத்து?
0: மம்மி வந்து தோசை டங்க எடுத்துட்டு ஓடி வருவாங்க மேம்.
1: அப்புறம்
0: அடிச்சுப்பாங்க மேம்.
1: யார் ரெண்டு பேரும் அடிச்சிருவாங்க?
0: என்னையதான் மேம் அடிப்பாங்க. என் தம்பி எஸ்கே போய் கீழே ஓடிடுவா மேம் சாத்தா பாட்டி கிட்ட.
1: எஸ்கே போனா நீங்க மாட்டிப்பீங்களா?
0: ஆமாங்க மேம்.
1: தம்பிக்கு முன்னாடி நீங்க ஓட மாட்டீங்களா?
0: அதுக்குள்ள என்னைய அங்க தள்ளி விட்டுட்டு அவன் ஓடி போயிருவான் மேம்.
1: அதனால நீங்க மாட்டிக்கிறீங்களா மம்மி கிட்ட?
0: ஆமாங்க மேம்.
1: இப்ப நல்லா அடி விழுமா?
0: ஆமாங்க மேம்.
1: அப்ப அழுகதானே நீ?
0: ஆமாங்க மேம்.
1: அப்ப யார் சமாதானப்படுத்துவா உங்களை?
0: நான் அப்படியே கொஞ்ச நேரம் அழுதுட்டு மேம். அப்போ என் அம்மா வந்து மைடியா பேபி பாடி என்னை சமாதானப்படுத்த வருவாங்க மேம்.
1: அப்படியா? அப்ப நீங்க சமாதானம் ஆயிடுவீங்களா?
0: நான் ஒரு கண்டிஷன் சொல்லுவேன் மேம், அது அம்மா கேக்குறேன்னு சொன்னாதான் சமாதானம்.
1: இந்த கேரஃபுல மம்மிக்கு கண்டிஷன் தான் போடுறீங்களா நீங்க? என்ன மாதிரி கண்டிஷன் போடுவீங்க?
0: எனக்கு இன்னைக்கு இது வாங்கி கொடுத்தாலும் உனக்கு நான் சம்மந்தம் ஆகுவேன், எனக்கு போன் கொடுத்தாலும் சம்மந்தம் ஆகுவேன் அப்படின்னு சொல்லுவேன் மேம்.
1: ஓகே ஓகே. அப்ப போன் கொடுப்பாங்களா மம்மி?
0: கொடுப்பாங்க மேம்.
1: அப்ப என்ன பாப்பீங்க போன்ல நீங்க மம்மி கிட்ட போன் வாங்கிட்டு?
0: சீக்கு வண்டி பாப்பேன் மேம்.
1: அப்படியா? நிறைய போன் பாப்பீங்களா?
0: 5 minutes தான் மேம் என் அம்மா கொடுத்தாங்க. அப்ப நான் சமந்த ஆனதுக்கு அப்புறம் போயிருவாங்க மேம்.
1: வாங்கிட்டு போயிருவாங்க? நீங்க நார்மலாயிருவீங்க.
0: அப்புறம் நான் என் தம்பியும் போய் இழுத்துட்டு வந்து அவங்களோட வம்பு எழுப்பேன் மேம்.
1: வம்பு எழுத்து தெரியுமையோ போன் வாங்க பிளான் பண்றீங்க அப்ப நீங்க, கரெக்டா? ஓகே ஓகேம்மா. சரி ஓகே. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா?
0: இருக்காங்க மேம்.
1: எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு
0: மேம்?
1: எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு?
0: நிறைய பேர் இருக்காங்க மேம். ஸ்கூல்லயும் இருக்காங்க, என் வீடு பக்கத்துலயும் இருக்காங்க மேம்.
1: ஓகே. நீங்க ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போவீங்களா?
0: ஆமாங்க மேம்.
1: என்னென்ன விளையாடுவீங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு?
0: மேம் ஷெட்டில் விளையாடுவோம், ராக்கிங் விளையாடுவோம் மேம். அப்போ கிரிக்கெட் விளையாடுவோம் மேம்.
1: கிரிக்கெட்ல விளையாட தெரியுமா உங்களுக்கு?
0: விளையாடு தெரியும் மேம்.
1: பேட்டிங்கா பவுலிங்கா நீங்க?
0: எனக்கு பவுலிங் விளையாடணும் வந்து பேட்டிங் மேம்.
1: அப்படியா? சரி சரி. விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க போயிடுவீங்களா?
0: நான் விளையாண்டு வச்சு வந்து தம்பி கூட பண்ண வம்பிட்டு தான் மேம் படிக்க போவேன்.
1: அப்பவும் தம்பிய சும்மா விடுற மாதிரி இல்ல, வம்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க நீங்க.
0: நாங்க பிஸ்கெட் சாப்பிட்டு போனோம் என்னோடத, என்னோட பங்கு வந்து எடுத்துட்டு என் கூட அவனும் வம்பிருப்போம் மேம்.
1: அப்படியா? உன்னோட ஷேர் அவன் எடுத்துப்பானா?
0: ஆமாங்க மேம்.
1: சரி சரி. அப்ப நீங்க தம்பி ஷேர் பண்ணிடுவீங்களா?
0: பண்ணிடுவேன்
1: மேம். நம்மளோட தம்பி தானே இல்ல?
0: ஆனா அவங்க கிட்ட கண்டிஷன் போடுவாங்க.
1: என்ன கண்டிஷன் போகும்?
0: எனக்கு 1 hour நீ இந்த டிவி எனக்கு கொடுக்கணும் பாக்க அப்படின்னு கண்டிஷன் போடுவேன் மேம்.
1: அப்படியோ? 1 hour உட்காந்து டிவி பாப்பீங்களா நீங்க?
0: நோ மேம். எங்க அம்மா வந்து இல்லாட்டி அந்த 1 hour அம்மா வந்து கேட்டுருவாங்க, இல்ல என் அப்பா வந்து கேட்டுருவாங்க மேம்.
1: ஓகே ஓகே. உனக்கு தம்பிக்கு டிவி பாக்கறதுல நிறைய சண்டை வருமா?
0: ஓ நல்லாவே வரும் மேம்.
1: ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே சேனல்ல பாக்க மாட்டீங்களா?
0: மேம் அவனுக்கு சிவா ருத்ரா பிடிக்கும், எனக்கு சீக்கு வண்டி மோட்டு பிடிக்கும் மேம்.
1: அப்ப ரொம்ப கஷ்டம் இல்ல மம்மிக்கு?
0: அப்ப மம்மி வந்து தோசை வண்டி எடுத்துட்டு வந்து உனக்கு ஒரு 10 minutes அக்காக்கு ஒரு 10 minutes சொல்லுவாங்க மேம். முதல் தம்பி அடிக்கும் சொல்லி போயிருவாங்க மேம். 10 minutes முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு தர மாட்டான் மேம். அத
1: திரும்பி அவன் இத பாக்க தொடங்கிடுவானா?
0: அப்ப சண்டை வரும் மேம் எங்க ரெண்டு பேருக்கு நடுவாங்க.
1: அப்புறம் வந்து மம்மி உனக்கு வாங்கி கொடுத்துருவாங்களா?
0: இல்ல மேம், ரிமோட்டை எடுத்து மம்மி மேல போட்டுருவாங்க.
1: அப்ப என்ன சேனல் ஓடிட்டு இருக்கோம்? தம்பி பார்த்த சேனல் தான் ஓடுமா?
0: இல்ல டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க மேம்.
1: பண்ணி யாருக்குமே வேணாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட் எடுத்து வச்சிருவாங்களா அவங்க கெட்டாத இடத்துல?
0: ரிமோட் அங்க வச்சுட்டு சீவி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மேம் அடிக்க புக் எடுத்து கொடுத்து கொடுத்துருவாங்க மேம்.
1: அப்புறம் நம்ம படிக்க தொடங்கிடுவோம்.
0: தனித்திலிருந்து ரூம்ல உட்கார வச்சுதான் படிக்க சொல்லுவாங்க மேம்.
1: நீங்க தான் ஒன்னா உட்காந்து சண்டை போட்டுக்கிறீங்களே, பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்கல்ல? ஆமா
0: தானே.
1: ஓகே, இப்ப உங்க வீட்டுல அதிகமா பேசுறது தோசை கரண்டி
0: தான்.
1: மம்மி என்ன பேச மாட்டாங்க?
0: கையில பேச மாட்டாங்க மேம், எப்பவுமே தோசை கண்டியில தான் மேம் பேசுவாங்க.
1: அப்படியேதான் இருக்கா? உள்ள உடஞ்சு கிடைஞ்சு போச்சு.
0: வளைஞ்சு போச்சு மேம்.
1: வளைஞ்சு வளைஞ்சு போய் வேற தோசை கண்டினும் வாங்கலையா?
0: நோம்ப மாதிரியாதான் மேம் தோசை இருக்காங்க.
1: அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு நான் வேணா மம்மி கிட்ட சொல்லி புதுசா தோசை கண்டி வாங்கி தரவா? ஆமாவா? கியூட்டா பேசுன. தேங்க்யூ மா.
0: தேங்க்யூ மேம். பாய் மேம்.
1: பாய் பாய்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: நிவின் ஜோஸ்.
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
2: செகண்ட் சி.
1: உங்களோட சின்ன சின்ன ஆசைகள் என்ன?
2: சாப்பிடணும், எழுதணும், படிக்கணும்.
1: ஓகே, சாப்பிடறதுல என்ன பிடிக்கும் உங்களுக்கு?
2: பிரியாணி.
1: என்ன பிரியாணி?
2: சிக்கன்.
1: யாரு செஞ்சு கொடுக்கணும்?
2: எங்க அம்மா.
1: அம்மா செஞ்சா ரொம்ப பிடிக்குமா?
2: ஆமா.
1: ஓகே, அம்மா என்ன சூப்பரா செய்வாங்க?
2: பிரியாணி.
1: சிக்கன் பிரியாணியா? ஓகே. எவ்வளவு சாப்பிடுவீங்க நீங்க?
2: நிறைய.
1: நிறைய சாப்பிடுவீங்களா? சிக்கன் பிரியாணிக்கு என்ன சைட் டிஷ் கொடுப்பாங்க?
2: வெங்காய தயிர்.
1: வெங்காய தயிர் நல்லா இருக்குமா சாப்பிட?
2: நல்லா இருக்கும்.
1: வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, தம்பி, நானு.
1: அப்பா கூட வெளியில போவீங்களா நீங்க?
2: ஆமா மேம்.
1: எங்க கூட்டிட்டு போவாங்க டாடி உங்களை?
2: பொம்மை வாங்க, ஷாப்பிங் பண்ண.
1: ஷாப்பிங் போனா என்ன வாங்குவீங்க நீங்க?
2: பிஸ்கட், சிப்ஸ்.
1: அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
2: ஆமா மேம்.
1: தம்பி என்ன பண்றாங்க?
2: தம்பி இப்ப ஸ்கூல்ல இருப்பான்.
1: ஸ்கூல்ல இருக்காங்களா? தம்பி என்ன கிளாஸ் படிக்கிறாங்க?
2: தம்பி வந்து கேஜி.
1: கேஜி படிக்கிறாங்களா? ஓகே ஓகே, சூப்பர். சரி, நீங்க டிவில பாப்பீங்களா நிறைய?
2: ஆமா மேம்.
1: என்ன பாப்பீங்க டிவில?
2: ஜிகன் சார்கோ, லிட்டில் சிங்கம், மோட்டு பட்லு,
1: இதெல்லாம் நிறைய பாப்பீங்களா? ஓகே, படிக்கிறதுக்குலாம் டைம் இருக்கா வீட்டுல?
2: இருக்கு.
1: உங்களுக்கு பாட்டுலாம் பாட தெரியுமா?
2: தெரியும் மேம்.
1: என்ன பாட்டு பாடுவீங்க? சினிமா பாட்டுல பாடுவீங்களா?
2: ஆமா.
1: இங்க ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம்.
2: ரஞ்சிகமே ஏ ரஞ்சிகமே, ரஞ்சிகமே ரஞ்சிகமே, மனச வாளிக்க கொஞ்சுகமே, அடி ரஞ்சிகமே ரஞ்சிகமே, உன மணக்க வாரிக்கு கொஞ்சுகமே, அது ரஞ்சிகமே ரஞ்சிகமே, உன மனச வாரிக்க கொஞ்சமே, ஒத்தரி ஒத்தரி ஒத்தரி வச்சா சொஞ்சுகமே.

0: சொஞ்சுகானே சொஞ்சுகானே.
1: ஓகே ஓகே, சூப்பரா பாடுனீங்க. இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி கத்துக்கிட்டீங்க?
0: சினிமால போய் பாத்து.
1: சினிமால பார்த்த உடனே கத்துக்கிட்டீங்களா? யார் நடிச்சிருக்கா இந்த படத்துல?
0: விஜய்.
1: விஜய் உங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப? ஆமா சொல்லணும்.
0: ஆமா.
1: என்ன பிடிக்கும் விஜய் கிட்ட உங்களுக்கு?
0: விஜயோட வண்டி, அப்புறம் விஜயோட ஸ்விம்மிங் பூல்.
1: அதெல்லாம் பிடிக்குமா? சினிமால அதெல்லாம் வருமா? பாத்திருக்கீங்களா? ஓகே ஓகே. காமெடி எல்லாம் பாப்பீங்களா?
0: பாப்பேன்.
1: யாரோட காமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: ராஜ் ஜோக்.
1: அப்படியா, சரி ஓகே. உங்க வீட்டுல பெட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கா?
0: இருக்கு.
1: என்ன இருக்கு உங்க வீட்டுல?
0: ஜாக்கி.
1: ஜாக்கி நாய்க்குட்டியா?
0: இல்ல மேம், நாயி.
1: நாயா?
0: ஜிம்மி. ஜிம்மி நாயி.
1: ஜிம்மியா? ஓகே ஓகே. அது கூட நீங்க விளையாடுவீங்களா?
0: விளையாடுவேன்.
1: எப்படி அதை பாத்துப்பீங்க நீங்க வீட்டுல?
0: பொம்மை எல்லாம் குடுத்து விளையாண்டு

0: சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து
1: இதெல்லாம் கொடுத்து பாத்துப்பீங்களா?
0: ஆமா மேம்.
1: இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சொன்னீங்களே, நீங்க பெருசானா என்ன ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ்.
1: போலீஸா? எதனால போலீஸ் பிடிக்கும் உங்களுக்கு?
0: போலீஸ் சண்டை போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, கார்ல ஃபாஸ்டா போவாங்க,
1: அதனால உங்களுக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசையா? சினிமாலதான் நிறைய போலீஸ் எல்லாம் இவ்வளவு ஸ்பீடா. அப்புறம் கலெக்டர் ஆகணுமா? போலீஸ் ஆகணுமா கலெக்டர் ஆகணுமா?
0: போலீஸ்.
1: போலீஸ் தான் பிடிச்சிருக்கா? ஏன்னா போலீஸ் வந்து நல்லா ஸ்பீடா கார் ஓட்டிட்டு போவாங்களா?
0: ஆமா மேம்.
1: அதனாலயா? ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
0: பர்பிள்.
1: எதனால பர்பிள் கலர் பிடிக்கும்?
0: பர்பிள்ல கிரேப்ஸ் இருக்கு.
1: அப்ப உங்களுக்கு கிரேப்ஸ் பிடிக்குமா?
0: ஆமா.
1: டெய்லி கிரேப்ஸ் சாப்பிடுவீங்களா?
0: ஆமா.
1: யார் வாங்கி கொடுப்பா?
0: அப்பா.
1: அப்பா வாங்கி கொடுப்பாங்களா? வேற என்னெல்லாம் டாடி வாங்கி கொடுப்பாங்க உங்களுக்கு?
0: டாடி எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க.
1: நீங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்களா?
0: ஆமா.
1: ஓகே. நீங்க தம்பி கூட சண்டை போடுவீங்களா வீட்ல?
0: இல்ல.
1: ஏன் போட மாட்டீங்க?
0: அவன் நல்லவன்.
1: தம்பி நல்லவனா? குட்டா பாத்துப்பீங்களா நீங்க? சரி, தம்பி உங்ககிட்ட சண்டை போடுவாங்களா?
0: தம்பியும் ஒரு பாப்பாவும்.
1: தம்பியும் பாப்பாவுமா? ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்களா?
0: இல்ல, சண்டை போட மாட்டாங்க.
1: ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடுவாங்களா? ஓகே. இப்ப நீயும் தம்பியும் ஒரு பொம்மையை வச்சு விளையாண்டு இருக்கீங்க வீட்டுல, சரியா?
0: ஓகே.
1: உங்களுக்கு அந்த பொம்மை எடுத்துட்டு போய் தனியா வச்சு விளையாடணும்னு ஆசை, ஓகேவா? அப்ப தம்பி வந்து குடுக்க மாட்டேங்கிறான். அப்ப என்ன பண்ணுவ நீ? ஒரே ஒரு பொம்மை தான் உனக்கும் வேணும், தம்பிக்கும் வேணும் விளையாடுறதுக்கு.
0: அதே மாதிரி நான் ஒண்ணு வாங்கி,
1: இப்ப வேற இன்னொரு தடவை அப்பாட்ட சொல்லி வாங்கிப்பீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேணும், தம்பி கிட்ட குடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க. தம்பி உங்களுக்கு குடுக்க மாட்டேங்கிறான். அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க?
0: நான் ஏதாச்சும் குடுத்தா அவனும் எனக்கு குடுப்பான்.
1: நீங்க தம்பிக்கு வேற குடுத்து அந்த பொம்மையை நைஸா வாங்கிருவீங்களா?
0: ஆமா.
1: குட் குட், சூப்பர். மம்மிக்கு குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி குடுப்பீங்களா வீட்டுல?
0: பண்ணுவேன், நிறைய ஹெல்ப்.
1: என்ன பண்ணுவீங்க?
0: தக்காளி வேணுமா கொண்டு வந்து எடுத்து குடுப்பேன், பால் வேணும்னா கொண்டு வந்து எடுத்து குடுப்பேன்.
1: எங்க இருந்து எடுத்து குடுப்பீங்க இதெல்லாம்? ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து குடுப்பீங்களா? ஓகே ஓகே. வேற என்ன வர்க் பண்ணுவீங்க மம்மிக்கு?
0: மம்மிக்கு பென் எடுத்து குடுக்கணும், இயர்போன் எடுத்து குடுக்கணும், செல் எடுத்து குடுக்கணும், அதெல்லாம்.
1: மம்மி என்னெல்லாம் கேக்குறாங்களோ எல்லாமே எடுத்து கொடுத்து மம்மிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே குட்டி, ஓகே குட்டி, சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ.
0: தேங்க்யூ.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 குவா குவா வாத்துக்கள்.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: நான் என் பேர் தனிக்கர்ணா, நான் வந்து கூடலூர்ல இருந்து பேசுறேன்.
1: ஓகே, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
0: நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
1: எந்த ஸ்கூல்?
0: நான் வந்து ஆண்டனி ஸ்கூல் படிக்கிறேன்.
1: ஓகேம்மா, ஓகே. வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
0: வீட்டுல அம்மா, அப்பா, தங்கச்சி, அவன் நான் தான் இருக்கேன்.
1: அப்படிங்களா? ஓகே, தங்கச்சி என்ன பண்றாங்க?
0: தங்கச்சி வந்து 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறா.
1: உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டா என்னெல்லாம் சொல்லுவீங்க நீங்க?
0: பிளேயிங் தான் எனக்கு பிடிச்ச விஷயம்.
1: என்ன கேம் பிடிக்கும் உங்களுக்கு விளையாடுறதுல?
0: விளையாடுறதுல ஃபுட்பால் பிடிக்கும். ஃபுட்பாலு அப்புறம் வந்து கிரிக்கெட் பிடிக்கும். அது ரெண்டு தான் எனக்கு பிடிக்கும்.
1: ரெண்டு கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட விளையாடுவீங்களா?
0: ஆமா ஆண்டி.
1: எங்க லீவ் டேஸ்ல விளையாடுவீங்களா இல்ல ஸ்கூல்லயும் விளையாடுவீங்களா?
0: ஸ்கூல்லயும் விளையாடுவோம், லீவ்லயும் விளையாடுவோம்.
1: அப்படியா? சரி, எத்தனை பேர் கிரிக்கெட் விளையாடுவீங்க?
0: 16 பேர் கிரிக்கெட் விளையாடுவோம்.
1: ஓகே, உங்களுக்கு பேட்டிங் பிடிக்குமா பவுலிங் பிடிக்குமா?
0: பவுலிங் பிடிக்கும், பேட்டிங் பிடிக்கும், ரெண்டுமே பிடிக்கும்.
1: நீங்க எது சூப்பரா பண்ணுவீங்க?
0: பவுலிங் தான் நல்லா பண்ணுவேன்.
1: ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும்ல. சோ நீங்க பேட்டிங் பவுலிங் அப்படின்னாக்க பவுலிங் தானா?
0: ஆமா ஆண்டி.
1: இப்ப 6 பால் உங்களுக்கு ஒருத்தவங்க போடுறாங்க, ஓகேவா? எத்தனை பால் நீங்க மிஸ் பண்ணாம அடிப்பீங்க?
0: 3 பால் அதுல மிஸ் பண்ணாம அடிப்போம். 3 பால்
1: அடி மிஸ் பண்ணிருவீங்களா? எதனால மிஸ் பண்றீங்க?
0: அது கான்சன்ட்ரேஷன், இது ரொம்ப ஃபுல் ஸ்பீட்ல போட்டாங்கன்னா கான்சன்ட்ரேஷன் மாறிடும். அந்த பயத்திலேயே அடிக்க முடியாது.
1: பயத்திலேயே அடிக்க முடியாம போயிடுதா?
0: ஆமா ஆண்டி.
1: ஓகே, ஃபுட்பால்?
0: ஃபுட்பால்ல இது கோல் போஸ்ட் கிட்ட இது பால் எனக்கு கிடைச்சதுன்னா கோல் போடுவேன். இல்லாட்டி பால்
1: பாஸ் பண்ணி விட்டுருவீங்க மத்தவங்களுக்கு. ஓகே, நீங்க ஃபுட்பால் விளையாண்டு எவ்வளவு கோல் போட்டிருக்கீங்க?
0: ஃபுட்பால் விளையாண்டு 18 கோல் போட்டிருக்கேன்.
1: சூப்பர். எங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போதா ஸ்கூல்ல விளையாடும் போதா?
0: ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது.
1: ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட கேம்ஸ் பீரியட்ல விளையாடும் போதா? ஓகே, அப்ப உங்களுக்கு கேம்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: ஆமா ஆண்டி.
1: ஓகே.

0: வீட்டுல மம்மி டாடிக்கு எல்லாம் நல்லா ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா நீங்க?
1: என்ன
0: மாதிரியான ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்க வீட்டுல?
1: அம்மாக்கு வீடு குட்டுவேன், பாத்திரம் கழுவேன், துணி துவைச்சோம்னா இது தண்ணி எல்லாம் புடிச்சு எடுத்துட்டு வர ஹெல்ப் பண்ணுவேன். அவ்வளவுதான்.
0: நிறைய வேலையெல்லாம் செய்யறீங்க, யார் சொல்லி கொடுத்தாங்க வீட்டு பொழுது இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லி? உங்களுக்கு
1: அம்மாவும் அப்பா வந்து சொல்லி தருவாங்க,
0: அதனால மம்மி டாடி சொல்றதை கேட்டுட்டு அவங்களுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்குறீங்களா?
1: ஆமா இன்டி.
0: யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மம்மியா டாடியா?
1: ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
0: ரெண்டு பேருமே ஈக்குவல் தானா?
1: ஆமா இன்டி.
0: ஓகே, யார் உங்களை திட்டுவா?
1: ரெண்டு பேருமே திட்டுவாங்க, அவ ரெண்டு பேருமே கொஞ்சம்
0: ரெண்டு பேருமே திட்டி ரெண்டு பேருமே கொஞ்சம் வாங்க.
1: ஆமா இன்டி.
0: டாடி எந்த விஷயத்துக்காக உங்களை திட்டுவாங்க?
1: டாடி வந்து பாப்பா கூட சண்டை போடாம திட்டுவாங்க. அம்மாவும் பாப்பா கூட சண்டை போடுறது திட்டுவாங்க.
0: பாப்பா கூட சண்டை போட்டா மட்டும் தான் திட்டுவாங்க, இல்லன்னா திட்ட மாட்டாங்க.
1: இல்லன்னா ஏதாச்சும் வேலை கரெக்டா செய்யலாம்னு திட்டுவாங்க.
0: வேலை எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க சொன்னீங்க நீங்க?
1: செய்வேன், இது சில வேலை கேட்காம போயிடுச்சுன்னா அது திட்டுவாங்க.
0: நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா தானே செய்ய முடியும்ல, சும்மா சும்மா செய்ய முடியாது தானே?
1: ஆமாண்டி.
0: வீட்டுல இருந்தா வேலை வாங்கிட்டே இருப்பாங்களா மம்மியும் டேடியும் உங்களை?
1: வீட்டுல வேலை வாங்கிட்டே இருக்க மாட்டாங்க, ஆனா முடியலன்னா அவங்களே அவங்க செய்வாங்க.
0: அந்த டைம்ல நீங்க நல்ல மூட்ல இருந்தா ஒர்க் பண்ணுவீங்க, இல்லன்னா பண்ண மாட்டீங்க.
1: ஆமாண்டி.
0: ஓகே ஓகே சரி. தங்கச்சி கூட என்ன விஷயத்துக்காக சண்டை போடுவீங்க நீங்க?
1: தங்கச்சி கூட ஏதாச்சும் போன்ல எடுத்தா அவளும் கேப்பா. ஒத்து கொடுத்து போனோம், அதுதான் சண்டை போடுவோம்.
0: எல்லா டைமும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது தானே, நமக்கும் அது தேவையான போடும்பொழுது அந்த டைம்ல விட்டு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல?
1: ஆமா ஆண்டி.
0: அப்பதான் திட்டுவாங்க, கொடு கொடு தங்கச்சி. ஓகே ஓகே. என்ன மாதிரியான மூவ் கொடுக்க சொல்லுவாங்க தங்கச்சி? என்ன கேப்பா உங்ககிட்ட?
1: ஏதாச்சும் விளையாடுற பொருள் கேட்டனா அவளும் கேப்பா. எது எடுக்கணும் அதெல்லாம் கேட்பா.
0: அண்ணா கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் தங்கச்சிக்கு வேணும். ஓகே ஓகே. நீங்க நிறைய டைம் விட்டு கொடுத்துருவீங்களா?
1: விட்டு கொடுப்பாங்க ஆண்டி, நிறைய டைம் நான் தான் விட்டு கொடுப்பேன்.
0: எந்த விஷயத்துல விட்டு கொடுக்காம இருந்திருக்கீங்க நீங்க?
1: ஏதாச்சும் டாய்ஸ் ரொம்ப முக்கியமான உடையற மாதிரி டாய்ஸ் இருந்துச்சுன்னா விட்டு இது நானே அவளுக்கு தர மாட்டேன்.
0: கொடுத்தா அவ கீழே போட்டு உடச்சிடுவான்ல?
1: ரொம்ப காஸ்ட்லியான டாய்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன்.
0: ஓகே. டாடி கூட வெளியெல்லாம் போவீங்களா அடிக்கடி நீங்க?
1: போவேன் ஆண்டி, அடிக்கடி போவேன். மார்க்கெட் அந்த மாதிரி போவேன், பார்க்குக்கெல்லாம் போவேன்.
0: ஓகே. பார்க்ல என்னெல்லாம் விளையாடுவீங்க நீங்க போனா?
1: பார்க்ல ஊஞ்சல் விளையாடுவேன், ஸ்லைடர் விளையாடுவேன், பீசா விளையாடுவேன், அவ்வளவுதான் இருக்கு.
0: அவ்வளவுதான்.
1: ஓடி பிடிச்சி விளையாடுவேன்.
0: ஓகே. பார்க்ல
1: விளையாடுவேன்.
0: பார்க்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்களா உங்களுக்கு விளையாடுறதுக்கு?
1: நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆண்டி.
0: சீக்கிரம் மிங்கிள் ஆயிடுவீங்களா நீங்க?
1: ஆமா ஆண்டி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க.
0: ஓகே ஓகேமா, சூப்பர். ஓகே சரி. டாடி கூட அவுட்டிங் பார்க் போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப நீங்க ஷாப்பிங் தான் போறீங்கன்னு டாடி கூட, என்ன மாதிரியான திங்ஸ் வாங்குவீங்க நீங்க?
1: நான் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் தான் அதிகமா வாங்குவேன் ஆண்டி, விளையாடுறது ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அதிகமா வாங்குவேன்.
0: எதனால அது மட்டும் அதிகமா வாங்குறீங்க?
1: ஸ்கூலுக்கு யூஸ் ஆகல, படிக்கிறதுக்கு அதான் வாங்குவேன்.
0: ஓகேமா ஓகேமா, ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
2: நேயர்கள், இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது குவா குவா வாத்துக்கள். குழந்தைகள் தங்கள் மனதில் உள்ளதை கள்ளங்கபடமின்றி உள்ளதை உள்ளபடி தன் மழலை குரலில் அருமையாக பேசியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியினை நிறைவு செய்வது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி.
3: நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்,
2: அமைப்பின் உதவி கே ஜெயலட்சுமி.
4: செய்தி சுருக்கம் சென்னை.
5: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கல்வித்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு இந்தியா ஊக்கமளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நுகர்வோர் மற்றும் சிறு வணிகர்கள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு எவ்வித கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்று அதற்கான குழுமம் அறிவித்துள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வரும் காலங்களில் கூடுதலாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் திமுகவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி

0: தவிக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மேலம் ஹைட்ரம் சானு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மான்ட்ரியல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆசைப்பட்டு
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் இப்போது சரியாக 11:02. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வயது ஒரு தடையா அனுபவம் ஒரு வாய்ப்பா என்ற தலைப்பில் தான் நீங்கள் பேச போகிறீங்க. இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9344-1901-1008 9342-1901-1008 என்ற எண்ணிற்கும், 8300-1901-1008 என்ற எண் அலைபேசி எண் புதிய நேயர்களுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட இந்த நம்பரில் நீங்கள் வந்து நியூ லிசனர்ஸ் வந்து கால் பண்ணலாம். தொலைபேசி எண் 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 ஆகிய எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பேசலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட தலைப்பு, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வயது ஒரு தடையா அனுபவம் ஒரு வாய்ப்பான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பேச போகிறீங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, வயது அதிகமாகிவிட்டது, இனி வந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியாது என்பது ஒரு தவறான கருத்துனே சொல்லலாம். கற்றலுக்கு வந்து வயது என்பதே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் இணைகிற முதல் நேயர் இணைப்பில் இருக்காரு. யார், எங்கேருந்துன்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் வன்பரிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
2: நலமா இருக்கிறோம், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அழகான காற்று மழையோட நலமாக இருக்கிறேன். ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன். புதுமழை, புதிய அனுபவம், புதிய விஷயங்கள்.
2: புதுமழை, ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க, இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேன் கேட்டேன். அதாவது புது விஷயத்தை வந்து கத்துக்கிறதுக்கு வந்து வயசு வந்து ஒரு தடையே இல்ல. சொல்ல போனா இப்ப உதாரணமா சொல்ல போனா சொல்லுச்சுன்னா, இப்ப சமீப படிக்க விஷயம், நம்ம கேரளாவில 76 வயசோ 80 வயசுக்கு மேல, 76 வயசு அந்த 80 வயசுக்கு உள்ள இருக்கிற ஒரு அம்மா வந்துட்டு அந்த பாராசூட்ல குதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல குதிச்சாங்க. சோ அது புது அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாழ்க்கையில ஒரு திரு இருக்கும், அது புது அனுபவமா இருக்கணும், எல்லாமே சாதிக்கிறாங்க, நான் அதை சாதிக்கிறேன்.
2: வயது வந்து ஒரு தடையிலன்னு சொல்லி அவங்க நிரூபிச்சிருக்காங்க இல்லீங்களா?
3: நிரூபிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், அவங்க கிட்ட வந்து இதுல ஒரு கிடைக்க உங்களுக்கு அனுபவம் எப்படின்னு சொல்லி கேட்டதுதான், அதான் ஒரு ஹைலைட். அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, மனசுல ஒரு துணிவு பிறக்குது, தன்னம்பிக்கை பிறக்குது, ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்குது, விழிப்புணர்வு இது மூலமே கிடைக்குது, பலருக்கும் அது விழிப்புணர்வா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு பார்க்கும்போது, நாட் ஒன்லி இந்த குதிக்கிற விஷயம் மட்டும் அல்ல, புது விஷயங்கள். இப்ப உதாரணமா வந்துட்டு, இப்போ ஒரு நல்ல விஷயங்களை, ஒரு நல்ல சிந்தனை தரமான விஷயங்களை கேட்கும் பொழுதும், அல்லது வானொலியை கேட்கும் பொழுதும், ஓ இந்த மாதிரி விஷயங்கள் இதுல எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லும் போது, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பரிமாறும் போது அவங்களும் விழிப்புணர்வு அடைவாங்க.
2: கண்டிப்பா, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி அவங்களை அவேர்னஸ் பண்ணலாம்.
3: கண்டிப்பாக. இப்ப ஊட்டியில வந்து இப்ப வந்து பிளாஸ்டிக் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து, பிளாஸ்டிக் எல்லாம் பயன்பாடு பத்தி சொல்றீங்க. உதாரணம் இப்ப யதார்த்தத்தை பத்தி பேசுவோம். அதாவது பிளாஸ்டிக் பயன்பாடு பத்தி சொல்றாங்க. ரெண்டாவது, இந்த வாகனங்கள் எல்லாம் போகும்போது கரெக்டான, இப்ப எங்க ஊட்டியில இருந்து மஸ்னகுடி போறப்ப 2வது கேர்ல போங்க, அந்த வளைவுகள் எல்லாம் பார்த்து போங்கன்ற ஒரு எச்சரிக்கை ஒன்று இருக்குது. அது ஆமா, அதுல வந்துட்டு இப்ப வயசானவங்க இந்த ரேடியோல கேட்கும் போது என்ன செய்வாங்க, இதை பார்ப்பா மஸ்னகுடி பக்கம் அந்த பக்கம் எல்லாம் போகும்போது பார்ப்பா, இந்த 2வது கேர் என்னமோ போகணுமா, அதை பார்த்து போங்க. ஆமா, அது வந்து ஒரு அறிவுரியாவும் இருக்குது, ஒரு புத்திசாலித்தனமா இருக்குது, உபதேசமாவும் இருக்குது.
2: கண்டிப்பா.

0: ரெண்டாவது அங்க ஒரு சிந்தனை வந்து ஒரு புதுசா ஒரு சிந்தனை ஒண்ணு பிறக்குது பாருங்க. இப்ப வாகன ஓட்டிகளுக்கு யாருக்கா இருந்திருந்தா கூட ஆனா நம்ம வயசான பாட்டி வயசான அம்மா வந்துட்டு நம்ம மேல எவ்வளவு அக்கறை எடுத்து நம்ம சொல்றாங்க, இனிமேல் கொண்டு இந்த மாதிரி எல்லாம் இந்த ரோட்ல வந்து இந்த உதாரணமாக இந்த போட்டியிலதான் ரொம்ப வண்டி எல்லாம் ஓட்டுறது ரொம்ப ஜாஸ்தி ரோட்ல எல்லாம். இது நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாமே, மற்றவங்களுக்கு இடைஞ்சல் எல்லாம் இருக்கும், நம்மளும் இடைஞ்சல் எல்லாமே போலாமே.
1: ஓகே, அவருடைய கருத்துக்களை வந்து அழகா பதிவு பண்ணிட்டு போனாரு. தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.

டைம் பார்த்தீங்கன்னா 11:06 ஆயிடுச்சுங்க. எண்ணங்கள் இன்வானங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வயது ஒரு தடையா அனுபவம் ஒரு வாய்ப்பான்னு சொல்லி நேயர்கள்கிட்ட கேட்டுட்ருக்கோம். அதாவது வயது எண்ணிக்கை மட்டுமே, வயது தான் வந்து உயர்ந்துட்டே போகுது, கற்றல் மனப்பான்மை தான் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. வயதை வந்து நம்ம எண்ணிட்டு வயது ஜாஸ்தி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு கற்றலை வந்து நம்ம வந்து நிறுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்கிற கருத்தோடு இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து முத்து படத்துலேருந்து ஒரு சாங் கேட்டுட்டு தொடர்ந்து நேர்கிட்ட பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கெல்லாமே சமஹிட்டு.

0: ஒழித்த அந்த பாடல் பாத்தீங்கன்னா முத்து படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியதை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் இந்த தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த தலைப்புலன்னு கேட்டீங்கன்னா, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வயது ஒரு தடையா அனுபவம் ஒரு வாய்ப்பா அப்படின்ற தலைப்பில் நேயர்கள் வந்து பேசி உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர் யாருங்கிறதுன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். கோவை ராஜேஷ்.
0: ராஜேஷ் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், சூப்பரா இருக்கோம். கோவையில எல்லாம் கிளைமேட் எப்படி இருக்கு?
1: காத்துதான் மேடம், மழை இல்ல, காத்துதான் அடிக்குது. பேசான தூரல் இருக்கு, அப்போ ரொம்ப பொழுது இருக்கு, ஆனா காத்துதான் அடிக்குது.
0: ஓகே சார், ஓகே. தலைப்பு கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேடம். அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அதாவது வாழ்க்கையில வந்து நாம வந்து இப்போ சின்ன வயசுல சில விஷயங்களை கத்துக்கிறோம், அப்ப வந்து பசுமரத்துல ஆணி மாதிரி அது வந்து நம்ம மனசுல பதிஞ்சிரும்.
0: ஆமா,
1: வாழ்க்கையில வந்து வயது வந்து எதுக்குமே தடை இல்ல மேடம். வயசான பின்னாடி கத்துக்கலாம். இப்ப ஒரு காலத்துல ஸ்மார்ட் போன் கிடையாது, ஆனா இப்ப பாருங்க, இப்ப இருக்கிற 80 வயசு 75 வயசுக்கு மேற்பட்டவங்க கூட கையில மொபைல் போனோட தான் பயன்படுத்துறாங்க. ஏன்னா அவங்க அவங்க வீட்டுல இருக்கிறவங்களை எப்படி குழந்தைய நம்ம வந்து பெற்றவங்க பாதுகாம குழந்தைய பாத்துக்கிறோம், அம்மா அப்பா வேலைக்கு போறாங்க, குழந்தை தொல்லை பண்ண போகுதுன்னு கையில ஒரு மொபைல குடுத்து வைக்கிற மாதிரி பல வீட்டுல என்ன நடக்குதுன்னா, எங்க நம்மள வந்து இந்த மூத்த தலைமுறை குழந்தைகள் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கையில ஒரு மொபைல கத்து கொடுத்து அனுப்பிடுறாங்க. நீங்களே உட்காந்து பாருங்கிற மாதிரி
0: அமைதியா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும், நீங்க வந்து உங்க வேலையை பாருங்கன்றாங்க.
1: ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு டிவி பாக்குறதுனால பெரியவங்களுக்கு ஒரு மொபைல குடுத்துறாங்க
0: கண்டிப்பா.
1: ஆனா நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, அந்த பெரியவங்க அந்த மொபைல கூட பயன்படுத்த கத்துக்கிறாங்க. அவங்க காலகட்டங்கள்ல வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி எல்லாம் ஸ்மார்ட் போன் பெரிய அளவுல கிடையாது.
0: கண்டிப்பா.
1: ஆனா இன்னைக்கு அவங்க வாட்ஸ்அப் கத்துக்கிறாங்க, எல்லாமே கத்துக்கிறாங்க. அப்போ அவங்களால எல்லாமே முடியுது. வயது வந்து ஒரு தடைன்னு சொல்ல முடியாது. எதுக்காக அந்த வயதுங்கிறது வருதுன்னா மேடம், வந்து

0: வயசுல நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கும்,
1: கண்டிப்பா
0: சின்ன வயசுல ஏற்படும்
1: பலம் இருக்கும்.
0: பெரிய காயங்களே வந்தா கூட அந்த காயத்தை நம்ம ரொம்ப லைட்டா எடுத்துக்குவோம்,
1: எதிர்கொள்ளலாம்.
0: ஆனா அதே வயசான ஒண்ணு பாத்தீங்கன்னா லேசான ஒரு காயம் படும்.
1: அதே வந்து பெருசா
0: கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் கிட்ட ஒருத்தங்க போய் கேள்வி கேட்டாராம். அவரோட 37 வயசு அவர் கடைசியில ஓய்வு பெறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவர்கிட்ட கேட்டாராம், நீங்க விளையாட வந்து ஏறக்குறைய 20-16-18 வருஷம் ஆச்சு, அன்னைக்கும் இன்னைக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டாராம். அவர் சொன்னாரு, ஒரே டிஃபரன்ஸ் தான்,
1: இன்னைக்கு
0: எனக்கு ஏற்பட்ட காயத்தை அப்படியே உதறி தள்ளிட்டு போயிடுவேன், ஆனா இன்னைக்கு அதே காயம் ஏற்படும் போது என்னால உதற முடியல, அது ஒரு மாறி வலி தெரியுதுன்னு கேட்பாரு. அவருக்கே 36-37 வயசுல வலி தெரியுதுன்னா போக போக நோய்கள் வரும், பிபி சுகர் இல்லாத நோய்கள் வரும். நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு பாரமா நினைப்பாங்களோ நினைக்க மாட்டாங்களோ, இல்ல நம்மளை பத்தி விமர்சனங்கள் வரும், என்னதான் நம்ம கண்ணை மூடிக்கணும்னு நினைச்சா கூட நம்மளால அது முடியாது. அப்ப மனசு வந்து அந்த சின்ன வயசுல பறவை போல ஒரு மனசு இருக்கும், ஆழமா எதையும் நம்ம தாங்கலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த கான்பிடன்ட்ல நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு விஷயங்களை நம்மளால ரொம்ப வேகமா கத்துக்க முடியும்,
1: கண்டிப்பா.
0: ஆனா வயதாக வயதாக என்னன்னா நம்மளை சுத்தி பல சூழ்நிலைகள் நம்மள ஒரு ஸ்ட்ரெச்சான மனநிலைக்கு கொண்டு போகும். அந்த மனநிலையை சமாளிச்சு நம்ம வந்து அதை உட்கார்ந்து கத்துக்கணும்ல,
1: அது கண்டிப்பா இருக்கு, அது கண்டிப்பா இருக்கு. ஆனா வந்து வயது மீறியும் வந்து நம்ம முயற்சி பண்ணலாம் இல்லீங்களா?
0: முயற்சி நிச்சயமா, அதாவது வயது தடை கிடையாது. அதாவது சின்ன வயசுல 100 பேர்ல 80 பேர் கத்துக்கிறாங்கன்னா, வயதாகும் போது 100 பேர்ல சிறப்பான அந்த ஒரு 8 பேர் 10 பேர் கத்துக்கிறாங்க. ஆனா அந்த 10 பேர் மாதிரிதான் இந்த 90 பேரும் இருக்கணும். என்னன்னா வயது வந்து ஒரு தடை கிடையாது வாழ்க்கையில வந்து,
1: கண்டிப்பா.
0: ஆனா நம்ம மனசுதான் தடை. நம்ம மனசு வயதாக வயதாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம மனசுக்கும் வயசாகுதுன்னு நினைக்கிறோம்,
1: சோர்வடைஞ்சிடறோம்.
0: மனசு வந்து என்னைக்குமே இளமையா இருக்கணும் மேடம். வயது வயதுக்கும் இந்த உடலுக்கும் தான் முதுமையை தவிர, உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கும் நம்ம எதுக்கும் மனசுக்கும் வந்து வயது கிடையாது. அதனால நம்ம வயசு நம்மள அறியாம 65 தோண்டி போகலாம், ஆனா நம்மளுடைய மனசு என்னைக்கும் 25லயே இருக்கணும். தெளிவான சிந்தனை கொண்ட ஒரு இளைஞனா நம்ம இருக்கணுங்கிறது என்னோட கருத்து.
1: கண்டிப்பா, சூப்பரான கருத்தை பதிவு பண்ணீங்க சார். தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.
0: தேங்க்யூ மேடம்.
1: அதாவது இன்றைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நாம் பேசிட்டு இருக்க தலைப்பு, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வயது ஒரு தடையா அனுபவம் ஒரு வாய்ப்பானு தான் பேசிட்டு இருக்கோம். நேர்கள் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, சூப்பரா. அதாவது அனுபவம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, புதிய அறிவுனே சொல்லலாம். அதுக்கு வந்து அது வந்து ஒரு அடித்தளமாக இருக்குது வந்து வயது வந்து நம்ம காரணத்தை சொல்லி வந்து நம்மளுடைய முன்னேற்றத்தை வந்து தடை பண்ணக்கூடாது, முயற்சி வந்து செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம இணைப்பில் ஒரு நேயர் இருக்காரு, யார் எங்கிறதுன்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: அம்மா வணக்கம். அம்மா, நான் ஈரோடு மாவட்டம் கவுந்த் படிப்பு பாட்டப்பன் பேசுகிறேம்மா.
1: பாட்டப்பன், எப்படி இருக்கீங்க?
2: உடலும் ஒத்துழைச்சா எல்லாமே எதை வேணாலும் கத்துக்கலாமா?
1: கண்டிப்பா.
2: வயசான காலத்தை செய்யக்கூடிய வேலைக்கு உடம்பு ஒத்துழைக்க வேணும். மனசு தரும், மனசு மட்டும் ஒத்துழைச்சுன்னா வயசானாலும் எதை வேணாலும் ஓரளவுக்கு கத்துக்கலாமா?
1: மனது ஃபர்ஸ்ட் உறுதியா வச்சுக்கணும்.
2: ரெண்டுமே, உடலும் மனசும் ஒத்துழைச்சுன்னா எல்லாம் கத்துக்கலாமா?
1: கண்டிப்பா சார். தேங்க்யூ சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.

0: நம்ம இனிப்பில் அடுத்த நேயர். ஹலோ, வருக, வணக்கம்.
1: வெரி குட் மார்னிங் மேம்.
0: வெரி குட் மார்னிங். யார் இங்கிருந்து?
1: நான் வேலூர் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க புஷ்பா மேம்?
0: நல்லா இருக்கேன் சார், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்.
0: தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆமா ஆமா, சூப்பரான ஒரு டாபிக் தான் கொடுத்துருக்கீங்க. மேம், அங்க எப்படி இருக்கு கிளைமேட், அதை சொல்லிடுங்க.
0: கிளைமேட் வந்து இங்க ஒரு மழை சாரலா இருந்துச்சு சார். நேத்துல இருந்து ரொம்ப குளிர் காத்து சார், ரொம்ப.
1: என்ன பொறுத்த வரைக்கும் வயது அப்படிங்கிற ஒரு விஷயம் தடையே கிடையாது. திறமை இருந்தது அப்படின்னா வயது அப்படிங்கறது ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா 70 வயசு 80 வயசுல இருக்கக்கூடிய பாட்டை கூட அழகா பரதநாட்டியம் ஆடுறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அவ்வளவு நேர்த்தியா பண்றாங்க. அப்புறமா வயதான பாட்டி

0: நான் வந்து என்னுடைய பாட்டிக்கு டெக்னாலஜி இப்படி இப்படி எல்லாம் பண்ணணும்னு, பாட்டி வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப்ப திறந்து பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணி அழகா சூப்பரா மவுஸ்ல கிளிக் பண்ணி பாட்டு கேக்குறாங்க.
1: அப்படிங்களா?
0: எல்லாத்தோட ஏன் பாட்டி போன டக்கு டக்குங்கன்னா என்னமோ தெரியலடா ஆப் ஸ்டக் ஆயிடுச்சுங்கிறாங்க.
1: பாஸ்வேர்ட் எல்லாம் மறக்கறது இல்லையா பாட்டி?
0: ஐயோ இல்ல மேம்,
1: அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க.
0: ஆமா, ஒவ்வொரு ஆப்புக்கும் வெவ்வேறு பாஸ்வேர்டுனாலும் அவங்க ஓபன் பண்ண இன்டர்நெட் பேங்கிங்ல அவங்க FDA மெயின்டைன் பண்றாங்க மேம்.
1: அதெல்லாம்
0: பாக்கும்பொழுது ரொம்ப பெருசா. அவங்களுக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? 78 ஆகுது.
1: அவங்களுக்கு வந்து கத்துக்கணும்னு ஒரு ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்ட்.
0: இது எல்லாமே இந்த லாக்டவுன் பீரியட்ல இருந்தது பாத்தீங்களா மேம். 4-5 இயர்ஸ் பாட்டியும் 72-73 வயசுலதான் கத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் தொடர்ந்து கூட தெரியாது. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு, ஒன்னும் பயம் இல்ல பாட்டி, வா பாட்டினே பாட்டி கைய பிடிச்சு அழகா அந்த மவுஸ் எப்படி ஆபரேட் பண்ணணும் சொல்லி கொடுத்தேன். அதை பண்ணி அவ்வளவு சூப்பரா பண்றாங்க மேம்.
1: அதனால
0: அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் புதுசு புதுசா ஒவ்வொரு நாளைக்கும் வரும் மேம். கத்துக்க கத்துக்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும்
1: ஒரு டைம் வந்து ஏதாவது ஒண்ணு நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், அதை வந்து தோல்வின்னு நம்ம நினைச்சுக்கிறோம், அதை வந்து திருத்தி கொள்றது ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ் நினைச்சுக்கலாம்.
0: ஆமா, அந்த ஒரு சான்ஸ் அடுத்த வாட்டி மறக்காம அந்த தப்ப பண்ணாம வேறொரு புதிய விஷயம் நமக்கு தப்பா வந்ததுன்னா அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் ட்ரையல் எரர் மெத்தட்ல நம்ம என்ன என்ன பண்றோமோ அந்த இலக்குகளை அடைஞ்சிடலாம். எனவே வயது அப்படிங்கறது இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர் தான் மேம்.
1: கண்டிப்பா சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.
0: தேங்க்யூ மேம்.
2: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

ஸ்டுடியோவில் டைம் பார்த்தீங்கன்னா 11:23 ஆயிடுச்சுங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்க தலைப்பு, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வயது ஒரு தடையா அனுபவம் ஒரு வாய்ப்பான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். அதற்கு முன்னாடி உன்னால் முடியும் தம்பி படத்துலேருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

0: நிலையத்தில் நேரம் கரெக்டாக 11:28 ஆயிடுச்சுங்க. நேர்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டுட்டு இருக்கீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வயது ஒரு தடையா அனுபவம் ஒரு வாய்ப்பான்ற தலைப்பில் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களோட கருத்துக்களை பேசிட்டு இருக்கீங்க. நம்ம இணைப்பில் ஒரு நேயர் வருக, வணக்கம்.
1: காலை வணக்கம். திருப்பூர்லேருந்து மணவை கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், எங்கிருந்து? மணலை.
1: திருப்பூர்.
0: திருப்பூர்
1: மணவை.
0: ஓகே ஓகே. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். அப்புறம் திருப்பூர் கிளைமேட்லாம் எப்படி இருக்கு சார்?
1: வெயில் அடிக்குதுங்க, அது இயற்கை, ஒன்றும் பண்ண முடியாது.
0: ஓகே ஓகே.
1: அடிச்சுட்டு இருக்குதுங்க.
0: ஓகே சார், தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டுங்க. வயசு ஒரு தடையிலங்க, அதாவது வயசு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா, அது மாதிரி ஒரு எண்ணிக்கை தாங்க, சக்தி குறையாதுங்க. நம்ம இப்ப வந்துங்க, எனக்கு 40 வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு வந்தாங்க. எல்லாமே மேனுவல் ஒர்க் இருந்ததுங்க. மேனுவல் ஒர்க் முடிஞ்சு சிஸ்டம் ஒரு கொண்டு வந்தாங்க. நான் என்ன சொன்னேன், சிஸ்டம் தெரியாது, வேண்டாம் இன்னும் வேலைக்கு வரல. உடைய மேனேஜர் கே அப்படி சொல்றேன், நீ உட்காருன்னு சொல்லி என் கையை பிடிச்சி உட்கார வச்சு, மவுச பிடிச்சி இழுத்து வச்சு சொல்லி கொடுத்தாருங்க. டவுட்லாம் என்கிட்ட கேளு, ஏதாவது பிரச்சனை நான் சால்வ் பண்ணிக்கிறேன், கத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கத்துக்கிட்டு 15 ஆச்சுங்க. இப்ப புதுசா வரவங்களுக்கு நான் சொல்லி தரேன். அதே மாதிரி புதுசு புதுசா வந்து சாப்ட்வேர் வருதுங்க, அதை வச்சு எல்லாமே கத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க.
0: நீங்க கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க.
1: தினமும்
0: ஒரு விஷயத்தை நம்ம புதுசா கத்துக்கிட்டாலும் எல்லாமே ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு அறிகுறி தானுங்களே.
1: ஒவ்வொரு நாளும் புது நாள் தாங்க.
0: தேங்க்யூ சார், சூப்பரா சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார்.

0: எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நம்ம இப்போ பேசிட்டு இருக்க தலைப்பு என்னன்னா, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வயது ஒரு தடையா அனுபவம் ஒரு வாய்ப்பான்னு சொல்லிட்டு நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம வந்து வயது எண்ணிக்கை மட்டுமே கற்றல் மனப்பான்மைக்கு வந்து அது வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு வந்து நம்ம நினைவில் எப்போதும் நிறுத்திக்கணும். தினமும் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறது வந்து ஒரு முன்னேற்றம், நம்ம வந்து படிப்படியாக முன்னேறிட்டே போகலாம். அதாவது நம்ம ஏதாவது ஒரு பதில் கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்ற பதிலாக நம்ம வந்து கத்துக்கிறேன், கத்துக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவா நம்ம சொன்னா வந்து நம்மளுடைய முயற்சி வந்து என்னைக்கு வந்து தோல்வியாகாது. நம்ம நிகழ்ச்சியில இணைப்புல அடுத்த நேயர் யாருங்கிறதுன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
1: ஹலோ,
0: வருக வணக்கம். யார் எங்கிருந்து? ஊட்டி எஃப்எம் 101.8
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல தங்கவேலு பேசுறேன்.
0: தங்கவேலு, நீங்க மொபைல் டவர் கரெக்டா இல்லீங்களே, வாய்ஸ் பிரேக் ஆகுது.
1: காத்து காத்து இங்க புல்லா அடிக்குதுங்க, அதனால காத்து கொஞ்சம் வாய்ஸ் கம்மியா தான் வருங்க.
0: ஓகே ஓகே. தலைப்பு கேட்டிங்களா? இன்னைக்கு தலைப்பு.
1: ஹலோ
0: சார், தலைப்பு கேட்டிங்களா? ஹலோ, இனிப்பில் இருக்கீங்க தானே? ஹலோ சார். ஓகே, அவருடைய இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டு விட்டது. அதாவது வந்து நம்ம இன்றைக்கி என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வயது ஒரு தடையா அனுபவம் ஒரு வாய்ப்பான்னு சொல்லி. அதாவது வயது வந்து தடையே இல்லை, நம்ம புதிய புதிய விஷயங்களை ஒரு ஒரு நாளைக்கும் நம்ம வந்து கற்றுக்கலான்னு சொல்லிட்டு நேயர்கள் வந்து நம்ம கூட பேசிகிட்ருக்காங்க. இணைப்பில் அடுத்த நேயர், வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம். மஞ்சூர்லேருந்து சிவகுமாருங்க.
0: மஞ்சூர்லேருந்து சிவகுமார், எப்படி இருக்கீங்க?
2: புதிய விஷயம் என்ன படிப்பறிவு கம்மி, இந்த போன் வந்தா பேசுவோம், வச்சா ரெக்கார்ட் பண்ண இது பண்ணுவோம், எடுத்து பண்ற கூட தெரியாம இருந்துச்சு ஒரு காலத்துல. இன்னைக்கு நியூ மாடர்ன் போன் எல்லாம், அக்கா ஒரு நிமிஷம் இருங்க, நியூ மாடர்ன் போன் எல்லாம் வாங்கியிருக்கோம். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பண பரிவர்த்தனை, யாருக்கு என்ன குறிஞ்சது அனுப்பணுமோ அனுப்புறோம்.
0: ஓ, எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆமா, கண்டிப்பா அது நல்ல விஷயம் தானுங்களே.
2: இதுவே நம்ம கத்துக்கிட்டு
0: கணக்குதான்.
2: அப்புறம் முதல்ல எல்லாம் எப்படின்னா தொட்டதுக்கெல்லாம் கோவம் வரும். இப்ப நம்ம தலைக்கு மேல பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. இப்ப திருப்பி அவங்க பேசும்போது நம்ம பேசாம
0: கோவம் வர்றது இல்லையா? இப்போ
2: எப்படி மேடம்?
0: இல்ல தொட்டதுக்கெல்லாம் கோவம் வரும் நீங்களே அதுக்கு சொன்ன ரீசன்.
2: இல்ல அதுதான் கோவம் வரும். இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் என்னன்னா, பொண்ணுங்க போன் பண்ணி போன்ல நோண்டிக்கிட்டு இருந்தா சத்தம் போடுவோம். இப்ப அவங்கள விட நம்ம போன்ல பாக்குற டெய்லி பேஸ்புக் அது இது பாக்குறதுனால இப்ப நம்ம ஒழுங்கா இருந்தா தான் அவங்கள சொல்ல முடியும். அதனால நம்ம அவங்க சொல்றதுக்கு போனை வச்சுட்டு படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டா இருந்தா தானே அவங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்கு வாய்ப்பு இல்ல. காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்க வேண்டியதா தான் இருக்குது. என்ன பண்றதுங்க,
0: போன்ல புதிய விஷயங்கள் எல்லாம் நிறைய கத்துருக்கீங்க.
2: கத்துக்கு வைங்க, அவ்வளவுதான்.
0: அனுபவம் ஒரு வாய்ப்பானு அதுக்கு என்ன சொல்றீங்க?
2: அதை விட சிறந்த ஒரு ஆசிரியர் நமக்கு இருக்க முடியாது மேடம். ஆனா எந்த இது படிச்சு கொடுத்தாலும், என்ன பழகினாலும், என்ன இது பண்ணா பழகினாலும், தன்னுடைய அனுபவத்துல ஒருத்தர் உணர்ந்து திருந்தி ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இனி அந்த பிரச்சனையை நம்ம செய்யக்கூடாது, இல்ல அந்த இந்த பழக்கத்து வழக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு அனுபவத்துல உணர்றான் பாருங்க. அந்த அனுபவமே சிறந்த ஒரு சான்று எல்லாத்துக்கும். ஒரு வேலை டெய்லி அன்னாட வேலை செய்யறோம், அன்னாட வேலையில ஒரு தப்பு பண்ணுவோம்,
0: அதான் அனுபவம் வந்து ஒரு புதிய அறிவுக்கு அடித்தளம் சொல்லலாம் இல்லைங்களா?
2: அது அதை விட எந்த ஒரு ஆசானும் இல்லை.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். வருக வணக்கம்.
3: ஹலோ, வணக்கங்க மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: நான் தென் பொன்மொழியில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அருமையா இருக்கிறேங்க மேடம். கிளைமேட் தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது, நேத்தெல்லாம் இதா இருந்துச்சு.
0: நாங்க ரொம்ப காத்துல குளூர்ல இருக்கிறோம்.
3: இங்க கொஞ்சம் எல்லாம் இன்னைக்கு ஆட்ட ஆயிருச்சுங்க, நேத்துல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு.
0: ஓகே ஓகே,
3: மட்டும் சுறுசுறுப்பா இருந்தா போதுங்க. வயசுக்கு எதுக்குமே இல்லைங்க மேடம். புது புது விஷயங்கள் கத்துக்கலாங்க. இப்ப நம்ம முன்னாடி நேயர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து அப்பெல்லாம் லெட்டர் எழுதிட்டு இருந்தோம், பணம் அனுப்புறக்கெல்லாம் பேங்க் போகணும், அதெல்லாம் பண்ணி இன்னைக்கு புது இப்ப எல்லாம் போன்லயே பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. அது வந்து நம்ம இது ஒரு இதுல இல்லைங்களா, எல்லாம் ஆன்லைன்ல எல்லாமே புது புது விஷயங்கள் கத்துட்டு நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. பேங்க் பரிவர்த்தனைகள் அத்தனையும் நம்ம போன்லயே பாக்குறேங்க.
0: நீங்க கத்துக்கிட்டீங்களா? என்ன கத்துக்கிட்டீங்க?
3: எல்லாமே பேங்க்லயே தாங்க, எல்லாமே பேங்க் டிரான்சாக்சன் அனைத்தும் போன்லயே தாங்க மேடம்.
0: இப்ப
3: நான் இங்க இருக்கிறோம், இங்க ஏதோ ஒருத்தருக்கு அனுப்பணுங்கன்னா எல்லாத்துக்கும் பேங்க் இதுலயே அனுப்பிச்சுக்கிறேங்க. குழந்தைங்க காலேஜுக்கு அனுப்புறதுக்காகட்டுங்க, இதுக்காகட்டும். அப்ப அது வயது ஒரு இது இல்லைங்களா, நம்ம புது புது அனுபவங்கள் வந்து கத்துக்கணும். ஏன்னா இந்த அவசர உலகத்துல புதுமையான மாடர்ன் கணினி யுகத்திலங்க நம்ம புதுசு புதுசா கத்துட்டாதான் அப்டேட் ஆக முடியுதா இருக்கு. இப்ப வந்து முதல்ல வந்து பாருங்க, லெட்டர் எழுதி போட்டு வானொலிக்கு பேசிட்டு இன்னைக்கு பாருங்க, தொலைபேசி மூலியமா எப்படி லைன் பிடிக்கிறதுன்னு சொல்லி பிடிச்சு இன்னைக்கு பேசிட்டு இருக்க இல்லைங்களா, வாட்ஸ்அப் பேஸ்புக்னு போயிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி புது புது அனுபவங்கள் கத்துட்டாதான் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள இளைஞர்கள் கூட சக மனிதர்களாக இது வாழ முடியுங்கிறதுனால
0: அனுபவத்தை வந்து ஒரு பாடமாக எடுத்துட்டு ஆர்வத்தை வந்து துணையாக எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை வந்து புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் இல்லைங்களா.
3: ஆமாங்க ஆமாங்க, அப்படிதான் பண்ணணுங்க. எனக்கு வயசாயிருச்சு, நான் அது பண்ண முடியுமா இது பண்ண முடியுமா, அந்த மனசு தோர்ந்தாவே தளர்ந்தாவே போதுங்க, நம்ம உடல் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தளர்ந்துங்க. ஆனா நம்ம மனசு ஊக்கமா வச்சுட்டு இருந்தோம் இங்க, அது ஏதோ ஒரு வழி வேதனை இருந்தாலும் கூட அது இதுல கடந்து போயிட்டே இருக்குங்க மேடம்.
0: கண்டிப்பா
3: அப்படி பண்ணி இப்ப நான் கைத்தறி நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கேங்க மேடம். அதுல எப்படிதான் நாலொரு வண்ணம் பொழுதொரு மேனியா நம்ம புது புது ரகங்கள் எல்லாம் வருதுங்க,
0: டிசைன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க.
3: ஆமாங்க, டிசைன்ஸ் எல்லாம் வருதுங்க. அவங்க கொடுப்பாங்க, அது கொஞ்சம் யோசிச்சுட்டு டக்குனு மன தளராம எங்க வந்து டிசைன் போட்டு சீல தயார் பண்ணி எனக்கு தொழில் ஆயிருச்சு இல்லைங்களா, நம்ம கத்துதான் ஆகணும். இது உண்ட வேலை வேலை எங்களுக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி மனசு ஒரு இது இல்லைங்க, நம்ம வயதுல தடை கிடையாதுங்க. நம்ம உத்வேகம் ஊக்குவிப்போம், அந்த அனுபவத்தை துணையா கொண்டு செயல்பட்டோம்னா ஜெயிச்சிடலாங்க.
0: உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் சார். ஏன்னா நீங்க புதுசா வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு நீங்க வந்து நிறைய வந்து அச்சீவ் பண்றீங்கன்னு சொல்றீங்க, அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி படையப்பா படத்துல இருந்த ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து கருத்துக்களை நேர்களிடம் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

அது தமிழ்நாட்டு மண்ணப்பா. சிங்களடை போட்டு சிகரத்தில் ஏறு எம்பேறு படையப்பா, இளவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா.

0: நிலையத்திலே நேரம் 11:44 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எண்ணங்களின் வண்ணங்கள். நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வயது ஒரு தடையா அனுபவம் ஒரு வாய்ப்பான்னு சொல்லிட்டு நேயர்கள் உங்களோட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது கற்றல் என்பது வந்து பள்ளி மற்றும் கல்லூரியோட முடிந்து விடுவது இல்லை. வாழ்க்கையின் எந்த வயதிலும் புதிய அறிவையும் வந்து திறனையும் நம்ம வந்து மேம்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு வந்து என்னது, வயது வந்து ஒரு தடை இல்லைன்னே சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர் யாருங்கிறதுன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
1: காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம், யாருங்கிறது?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்திலிருந்து இளங்கோ பேசுறேன்மா.
0: இளங்கோ சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: அதாவது நல்லா இருக்கமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
1: இன்னைக்கு வந்து பாத்தீங்களா, முன்ன விட கொஞ்சம் வந்து டெக்னாலஜி வளர வளர நாமளும் நம்மளுடைய வளர்ச்சியை வளர்த்துக்கணும்.
0: நீங்களும் டெக்னாலஜியோட வளர்ந்துடணும்.
1: பெரும்பாலும் ஆங்கிலத்துல இருக்கு, இப்ப ஆங்கிலத்துல இருந்துச்சு தமிழும் வந்துருச்சு. இருந்தாலும் அது கரெக்டா நம்ம பண்ணும்ல, ஒருத்தர் ரெண்டு தடவை பாத்துட்டோமா அது ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அப்புறம் அது போய் இன்னைக்கு முன்னெல்லாம் ஸ்டேட்டஸ் ஏதாவது அனுப்பிச்சு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுவேன். நல்லா ஸ்டேட்டஸ் வைக்கிறது இல்ல, யாருக்காவது காலை வணக்கம் அதெல்லாம் அனுப்புறது அந்த இப்ப ஃபார்வர்ட் பண்ணாம
0: நீங்களே ஸ்டேட்டஸ் போடுவீங்க?
1: ஆமா, ஆமா, நானே போடுறேன், அதெல்லாம் போடுறோம். அதே மாதிரி இந்த இப்பலாம் என்ன, எனக்கு பணம் எனக்கு வந்து கூகுள் இந்த பணம் அனுப்பாடா அனுப்ப மாட்டேன் தெரியாது. தேவைப்படுதுமா? ஆமா, அதெல்லாம் நம்ம வளர்ச்சி தான் தெரிஞ்சுக்கிட்ட நிறைய வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதனால அதுவே படிக்கிறப்ப கூட ஆங்கிலம் ஒரு சில எழுத்துக்கெல்லாம் கூட்டி நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோமா, ஏன்னா தெரிஞ்சுக்கலாமே. ஆமா, ஊர் பேரு, இப்ப ஒரு ஊருக்கு போயிட்டோம் அந்த ஊர் பேர் கரெக்டா
0: முயற்சி பண்றீங்க பாத்தீங்களா, அதே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உயர்வு தான்
1: கத்துக்கிறாங்க.
0: கல்வி கத்துக்கிறாங்க. இளைஞர் பருவத்துல பாத்தீங்கன்னா கல்லூரி அதாவது காலேஜஸ்ல வந்து கத்துக்கிறாங்க. வயதுக்கு பெரியவங்க பாத்தீங்கன்னா புதிய தொழில்நுட்ப கூடம் அதாவது அந்த மாதிரி டெக்னாலஜி அதுல கத்துக்கிறாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வந்து அவங்கவுங்க புது புது விஷயங்களை கத்துக்கிறாங்க இல்லைங்களா?
1: ஆமா, நாங்களும் கார்மெண்ட்ஸ் இருக்கிறப்ப என்ன ஆங்கிலத்துல தான் மெஷர்மெண்ட் சார்ட் வரும். ஆமா, லென்த், த்ரீ லென்த், ஹாஃப் ஹோல் இதெல்லாம் ஆங்கிலத்துல தான் வரும்.
0: அதெல்லாம் கத்துக்கிட்டீங்க?
1: ஆமா, அதெல்லாம் படிக்க கத்துக்கிறப்ப என்னதுதான் நமக்கு கொஞ்சம் படிக்க தெரியுது பரவாயில்ல. அப்படின்னா இந்த தொழில் ரீதியா ஆங்கிலத்துக்கு கொடுக்கறப்ப நம்ம ஆங்கிலத்துல கத்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுமா? கத்துக்கிறது ஒரு விதத்துல நல்லதா இருக்குதா?
0: கொஞ்சம் இல்ல, நிறையவே கத்துக்கிட்டு இருக்கீங்க, முன்னேறி இருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் காலிங்.

நேரம் இப்பொழுது 11:48 ஆயிடுச்சுங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வயது ஒரு தடையா, அனுபவம் ஒரு வாய்ப்பான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். நேர்கள் உங்களோட கருத்துக்களை அப்படியே பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. வயது என்பது வந்து நம்முடைய உடலின் காலத்தை மட்டும்தான் சொல்லுது, கற்றுக்கொள்ளும் ஆர்வம் வந்து மனதினுடைய இளமையை சொல்லுதுன்னு சொல்லி நம்ம வந்து புதிய புதிய விஷயங்களை அன்னன்னைக்கு வந்து நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றோம்.

எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்க தலைப்பு, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வயது ஒரு தடையா அனுபவம் ஒரு வாய்ப்பான்னு சொல்லிட்டு. அதாவது இன்றைய உலகம் வந்து மிக வேகமாக நகர்ந்துகிட்டே இருக்குது. அதாவது ஏற்கனவே கற்ற அறிவுடன் புதிய திறன்களை வந்து தொடர்ந்து நம்ம வளர்த்துட்டு கொள்றது வந்து ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படைன்னே சொல்லலாம். அனுபவம் என்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்திலிருந்து கிடைத்த ஒரு புதுமையான பாடம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைவில் நிறுத்திக்கணும். அனுபவம் உள்ளவர் எப்படி அப்படின்னு சொன்னால், செய்த ஒரு தவறிலிருந்து தன்னை வந்து திருத்திட்டு புதிய அனுபவங்களை வந்து கற்றுக்கொள்வாங்க. ஒரு பிரச்சனை வந்தால் அதை வந்து அமைதியாக வந்து கையாளுவாங்க, அதுக்கு ஒரு தீர்வை வந்து கண்டுபிடிப்பாங்க. எது பயனுள்ளது எது வந்து பயனற்றது என்பதை வந்து அவங்க பொறுமையாக நிதானமாக வந்து புரிந்து கொள்வாங்க. புதிய தகவல்களை வந்து ஏற்கனவே தெரிந்த விஷயங்களோட வந்து வந்து ஒரு தொடர்பு படுத்தி பார்க்க மாட்டாங்க. புதுசு புதுசாக அன்னன்னைக்கு ஒரு விஷயங்களை வந்து கற்றுக்குவாங்கன்னு சொல்லலாம். மற்றவர்களுக்கு தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக வந்து உதவி வந்து அதிகமாக செய்வாங்க.

0: 11:57 நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். யார் எங்க இருந்து?
1: நான் கும்பகோணத்துல இருந்து ஆறுமுருகேசன் பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள்.
1: புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வயது ஒரு தடையா, அனுபவம் ஒரு வாய்ப்பான்னு கேக்குறீங்க?
0: ஆமா
1: கண்டிப்பா மேடம், அனுபவம் தான் மேடம் வாய்ப்பா அமையுது. நமக்கு இப்ப 60 வயசுல ரிட்டையர் ஆகணும்னு வச்சுங்க, அவங்க ஒரு பேங்க்லயோ ஒரு எங்கேயோ ஒரு வேலையில இருக்காங்கன்னா மறுபடியும் ஏதாவது ஒரு இதாவது ஒண்ணு கத்துக்கிறதுக்காக மறுபடியும் ஏதாவது ஒரு வேலைக்கு போறாங்க. அது மாதிரி அனுபவம் தான் நமக்கு வாய்ப்பா அமையுது. உரிய வயது ஒரு தடையே இல்ல, எல்லா விஷயத்திலும் எல்லாருமே முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முயற்சி உடைய இகழ்ச்சி அடையான்னு சொல்றாரு இல்லைங்களா?
0: ஆமா,
1: அதனால வந்து முயற்சி அடையும் போது நம்ம வந்து வயது ஒரு தடையே கிடையாது, அனுபவம் தான் நமக்கு வாய்ப்பா அமையிறது என்னோட கருத்து. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
0: தேங்க்யூ சார். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது வயது வந்து ஒரு தடை இல்லை, முயற்சி செய்தால் வந்து எதையும் நாம் வந்து சாதிச்சு காட்டலாம் என்ற கருத்துடன் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து தொடர்பு கொண்டு கருத்துக்கள் தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி.

ஊட்டிஎஃப்எம் 101.8. நிலத்தில் நேரம் 12 மணி. நேரில் இனி கேட்கலாம் இன்று பிற்பகல் மாலை இரவு எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். நேர்களை அறிவிப்பை தொடர்ந்து இன்று பிற்பகல் 12:05 நேர்கள் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெய்லி அஞ்சல் பிற்பகல் 12:10. சிநேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் நிகழ்ச்சி தொலைபேசி வழி நிகழ்ச்சியாக இடம்பெற கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 1:55 திரைகானம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் பனியர் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். இன்று பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 3:02 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி குழந்தைகள் நல மருத்துவர் மேரி பிருந்தா அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02

பொன் மாலை பொழுது வாடா மலர். நேர் விருப்பம் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பமாக அமைகிறது இன்றைய பொன் மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சி. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெய்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் இடம்பெற கேட்கலாம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழில் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த. மார்கரெட் அவர்களின் உரை, தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு குறித்து திருநெல்வேலி மாவட்டம் தென்பந்து கிராமத்தைச் சேர்ந்த டி. ஆறுமுகம் அவருடன் நேர்முகம் ஆகியவை இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் இடம்பெற கேட்கலாம். டெல்லி அஞ்சல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 9:15 திணைக்கானம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, நிகழ்ச்சியில் கிரிமல்லப்பா பசந்தரி அவர்களின் செனாய் இசை இடம்பெற கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். இவையாவும் இன்று ஊட்டி எஃப்எம் 101.8 இருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நாள் முழுதும் இனிமையான பயனுள்ள நிகழ்ச்சிகளுக்காக.

நேர்லே பெண்களாக பிறப்பதே ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்களாக பிறந்து பல வரங்களை வந்து வாங்கினது போல, பிறந்ததிலிருந்து குழந்தை அதற்கடுத்து எல்லா பருவங்களையும் அடைந்து அவங்க வந்து ஒரு ஒரு ஃபேமிலி கேர்ள் ஆகி அடுத்து கல்யாணம், அம்மா தங்கை அப்படிங்கிற நிறைய வேர்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இந்த பெண்மையை போற்றும் வகையில் நம்முடைய ஊட்டி எஃப்எம் 101.8 பிரத்யேகமாக பெண்களுக்காக ஒரு நிகழ்ச்சியை அமைக்கணும், அதுதான் இந்த சிநேகிதியே. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை, அதாவது அழகு டிப்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுடைய சேவிங் டிப்ஸாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளை பராமரிக்கும் விதமாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளை நீங்கள் வந்து எப்படி வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கும் விதமாக இருக்கலாம்,

0: ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த ஒரு விஷயம் என்பது ஒரு பெரிய ஒரு சவாலாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதனால் எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் UTF 101.8 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இணைந்து. இந்த பிரத்யேக நிகழ்ச்சியில் இனி முதல் நேயிட்ட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரீங்க இது பேசுறீங்கம்மா?
1: மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: ஓகே, வெல்கம் டு ஸ்நேகிதியே. சூப்பர். ஓகே, ஆஸ் அ மகளிரா வந்து நீங்க இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க உங்களுடைய சகாக்களுக்கு?
1: அதாவது சார், இந்த புடலங்கா தை பச்சடி, மணத்தக்காளி கீரை தை பச்சடி, அதாவது சார் புடலங்காய நல்லா வெள்ளையா ஒரு இது மாதிரி இருக்கும், பூசல் மாதிரி இருக்கும், அத வந்து நம்ம இது ராட்டி சாம்பல் இருக்கு இல்லைங்களா,
0: விதைப்பகுதிகள் எடுத்து
1: அருகா
0: நீங்க சொல்ற தோல்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை. ஓகே,
1: தோல் இருக்க அந்த பிசு பிசுப்பெல்லாம் வெளியே வந்துரும்.
0: ஓகேங்க. அடுத்து
1: அந்த வரது அப்புறம் நல்லா அந்த சாம்பல் இல்லாம நல்லா சுத்தமா முழுசாவே எல்லாத்தையும் கழுவிடணும். அறுத்துட்டு கழுவ கூடாது, முழுசாவே எல்லாத்தையும் கழுவிட்டு அப்புறம் விதையெல்லாம் உள்ள இருக்கிற விதையை எடுத்துட்டு அருகாமனையில வச்சு அப்படியே கை எடுக்காம அப்படியே அறுக்கணும்.
0: அறுத்தோம்னா சாப்பிடணும் தோணுது,
1: சிலை சிலைசா வரும். அது அறுக்கறதே ஒரு டெக்னிக். அறுத்த பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா உப்பு கொஞ்சமா உப்பு போடணும், நிறைய போடக்கூடாது. உப்பு போட்டு நல்லா பெரட்டி ஒரு தட்டுல வச்சு அந்த தட்டை அப்படி கொஞ்சம் அது கீழே அந்த தண்ணியெல்லாம் வடிகிற மாதிரி சாய்வா வச்சிடணும், முட்டு கொடுத்து வச்சிடணும். வச்சுட்டோம்னா அந்த புடலங்காயில் இருக்கிற அந்த நீர் எல்லாம் வெளியே வந்துடும். நீர் இருந்துன்னா ஒரு மாதிரி இருக்கும், அதனால எல்லாம் வெளியே வந்துடும். வெளியே வந்த பிறகு அதை நல்லா இறுக்கமா புளிஞ்சிட்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் போடணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். கடுகு பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு இந்த வெங்காயம் இந்த பச்சை மிளகாயும் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு புடலங்காயும் போட்டு வதக்கணும். பச்சை மிளகாய் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் இதா இருக்கிறதுனால மூக்க மட்டும் அரைச்சு ஒரு ரெண்டு மிளகா அல்லது ஒரு மூணு மிளகா உங்களுக்கா
0: தேவையான அளவு காரம் போட்டு
1: வதக்கிக்கணும். அதுக்கிட்டு இந்த புடலங்காய் இருக்குமா மறுபடியும் இருக்கிற தண்ணி எல்லாம் புழிஞ்சிட்டு போட்டு வதக்கணும்னா தண்ணியே ஊத்த வேண்டாம், வதக்கிட்டே இருந்தோம்னா வதக்கிட்டு ஸ்லோல வச்சு மூடி வச்சோம்னா வெந்துடும். வெந்த பிறகு தயிர் இருக்கு இல்லைங்களா, கெட்டி தயிர் எடுத்து அதை அப்படியே இந்த காய் கொஞ்சம் ஆறின பிறகு தயிர்ல போட்டுடணும். போட்டு அப்படியே உப்பு மறுபடியும் உப்பு வேணா கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா ஏற்கனவே காயில உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டு இது சாப்பிட்டா அப்படியே பிரமாதமா இருக்கும். வேணும்னா உங்களுக்கு தக்காளி வேணும்னா கூட ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டுக்கலாம். இந்த காய் வேகும் போதே ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டு வதக்கிக்கலாம்.
0: நன்றி, நன்றி. சூப்பர்.
1: தயிர் அப்புறம் சார், ஹலோ. அப்புறம் வந்து சார் மணத்தக்காளி கீரை எப்படின்னா, மணத்தக்காளி கீரைய வெறும் தலையை மட்டும் எடுத்து நல்லா வதக்கிக்கணும், எண்ணெய் ஊத்தி வதக்கணும், கழுவிட்டு வதக்கிடணும். வதக்கிட்டு புளி கொஞ்சமா, புளி காஞ்ச மிளகா வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். காஞ்ச மிளகா வேணாலும் வச்சுக்கலாம், பச்சை மிளகா வேணாலும் வச்சுக்கலாம். என்ன சில பேர் அல்சர் இருக்கிறவங்க பச்சை மிளகா யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா வதக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடணும். அம்மையில வச்சு நைஸா அரைச்சிட்டு தயிர், இதே மாதிரி தயிர் எடுத்து அந்த தயிர்ல இத போட்டு கலக்கிடணும். கலக்கிட்டு ஊத்தினா மணத்தக்காளி கீரை தயிர் பச்சடி சூப்பரா இருக்கும். தொட்டுக்கலாம், தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், இல்லைன்னா திராகம் செய்த எந்த ஆணும் நீண்ட நாள் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது.
0: பயங்கரமான பஞ்சா இருக்கு. ஓகே, சூப்பர்.
1: ஆமா சார், கண்ணகி வந்து நல்ல பொண்ணு பார்த்து அவருக்கு திராகம் பண்ண அந்த அவர் என்ன ஆனாரு கோவலன், அது வந்து அந்த பொண்ணு வந்து நம்ம பொருசு சாகணும்னு வேண்டி இருக்க மாட்டா, ஆனாலும் காதல் தேவதை தண்டனை கொடுத்துருவா. ஒழுக்கமா நல்ல உத்தமையா இருக்கிற பெண்ணுக்கு துரோகம் பண்ணா காதல் தேவதை தண்டனை
0: கொடுத்துருவா. நன்றி, நன்றி.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
0: நிலை UTF 101.8 நேரத்தின் நேரம் 12:16. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்நேகிதியே. பெண்கள் பங்கு பெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் இருக்கிறோம். நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி. இன்று இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் அடுப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. எல்லாரும் வந்து பயன்படுத்த பழகி கொண்டாலும் இன்னும் ஒரு சில நேரங்களில் இந்த நியூஸ் பேப்பர்களெல்லாம் வந்து கேஸ் சிலிண்டர் லீக்கேஜ் அப்படின்னுங்கிறத பார்க்குறப்ப, இல்லை அது சார்ந்த விபத்துக்களை பார்க்குறப்ப இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் நினைக்கிறேன். நம்ம நிறைய பேர் வந்து சமையல் செய்யும் போது மட்டுமல்லாமல் மற்ற நேரங்களிலும் அந்த ரெகுலேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை தாண்டி இந்த ரெகுலேட்டர் என்பதை வந்து நம்ம 6 மாதங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக பரிசோதனை செய்யணும், வரக்கூடிய டெக்னீஷியன்ஸ்கிட்ட கொடுத்து அப்படிங்கிற ஒரு சஜஷனும் இருக்குது. இது வந்து அஃபீஷியலாகவே இந்த சஜஷன்ஸ் இருக்குது. அதற்கு அடுத்து மிக முக்கியமாக செலவு பார்க்காமல் அந்த டியூப், அதாவது கேஸ் சிலிண்டரையும் ஸ்டவ்வையும் இணைக்கக்கூடிய டியூபையும் வந்து நாம் ரெகுலராக வந்து வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சஜஷனும் இருக்குது. அது என்ன ஒரு விஷயம் தெரியல, நம்ம எவ்வளவோ மிச்சம் பண்ணாலும் இந்த கேஸ் சிலிண்டர் மாற்றுறதுலையும் இந்த ரெகுலேட்டரை செக்அப் பண்ணுறதுலையும் நாம் இருக்கக்கூடிய ஒரு அசௌகரியமான ஒரு விஷயத்தை வந்து தவிர்த்து இதை ரெகுலராக செய்தால் கண்டிப்பாக வந்து கேஸ் ஆக்சிடென்ட்ஸ் மட்டும் இல்லாமல், கேஸ் ரிலேட்டட் எல்பிஜி ரிலேட்டட் ஆக்சிடென்ட்ஸ் மட்டும் இல்லாமல், மிக முக்கியமாக கேஸ் வீணாவதையும் வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்று இருக்கக்கூடிய கால சூழ்நிலை கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து என்னதான் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைச்சாலும் அந்த கேஸ் சிலிண்டரை ரொம்ப சேஃப்டியாகவும் ரொம்ப நாளுக்கு பயன்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் வந்து நம்முடைய சமையலை வந்து நாம் பிளான் பண்ணி செய்யக்கூடியது. மிக முக்கியமாக ஊற வைத்து, அதாவது ஹார்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், பருப்புகள் இது போன்ற விஷயங்களை நாம் காலையில் எடுத்து உடனே வந்து சமைக்காமல் அந்த பருப்புகளை வந்து முதல் நாள் இரவு எவ்வளவு நேரம் வேண்டுமோ அதை ஊற வைத்து சமைப்பது என்பது இன்னும் வந்து கேஸையும் கேஸ் சிலிண்டருடையதுக்காக ஏற்படக்கூடிய பண விரயத்தையும் வந்து மிச்சம் பண்ணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து எல்லா சிநேகிதிகளும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டை வந்து ஈஸியாக கட்டுப்படுத்தலாம். 45 நாள் வரக்கூடிய இந்த சிலிண்டர்ஸை வந்து 60 நாள் வரையிலும், 60 நாள் வரக்கூடிய சிலிண்டரை 90 நாள் வரையிலும் இந்த டிப்ஸுகளெல்லாம் பயன்படுத்தினா கண்டிப்பாக வந்து பயன்படுத்தலாம். அதை தாண்டி இந்த கேஸ் லீக்கேஜ் சம்மந்தமான எல்லா ஆக்சிடென்ட்ஸையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். மிக முக்கியமாக இந்த கேஸ் ரெகுலேட்டரையும் டியூபையும் வந்து செக் பண்ணுறக்கூடிய விஷயங்களை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டேட்யூன், இது உங்கள் ஊட்டி FM 1.8. இங்கே எல்லாமே செவ்வாயிட்டு ஒரு அழகான பாடல் உங்கள் ஊட்டி FM 1.8.

0: இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: சிநேகிதிகளே, நீங்கள் இணையலாம் இந்த சிநேகிதி நிகழ்ச்சியில். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஹெல்த், குக்கிங், சேவிங்ஸ் என்ன ரிலேட்டடான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஊட்டியம் 101.8 நீங்கள் செய்ய வேண்டியது 9344909101 என்ற எண்களுக்கும், 9342909108 என்ற எண்களுக்கும், 8300019108 என்ற எண்களுக்கும், 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் சிநேகிதிய நிகழ்ச்சிகளுக்காக. இது பிரத்யேகமான நிகழ்ச்சி நம்முடைய ஊட்டி எஃப்எம் சிநேகிதிகளுக்காக. அடுத்ததாக, இன்று இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் இந்த மூட்டு வலி என்பது பெண்களுக்கு அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கால்சியம் டிஃபிஷியன்சி. இரண்டு விஷயம். ஒன்று வந்து அவங்களுடைய இயற்கையாகவே பெண்கள் பாலூட்டும் பெண்களாக இருப்பதனால அவங்களுக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி அப்படிங்கிறது நார்மலாகவே இருக்கிறது. அதற்கு அடுத்து மிக முக்கியமாக அவர்களுக்கு இந்த மாதவிடாய் காலங்களிலும் வந்து இரத்தப்போக்கின் காரணமாக இந்த கால்சியம் டிஃபிசி என்பது நார்மலாக வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ ஆண்களை விட பெண்களுக்கு இந்த மூட்டு வலி, கால்சியம் டிஃபிசியன்ஸால் வரக்கூடிய மூட்டு வலி என்பது அதிகமாக இருக்கிறது. 40 வயதிலேயே வந்து தன்னை தானே வந்து நடக்க முடியாத அளவிற்கு சில பேர் வெயிட் போடுறதுனாலையும் இந்த கால்சியம் மூட்டு வலி என்பது இருக்கிறது. இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த டிப்ஸ் என்பது உங்களுக்கு வெயிட்டை வந்து குறைப்பதற்காக இல்லை, மிக முக்கியமாக கால்சியத்தை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு உமனுக்கும் வந்து 200 ml பால் என்பது அவசியமாக கருதப்படுகிறது. இந்த ஹெல்த் டிப்ஸில் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக நான் பால் தான் குடிக்கணுமா, பால் எனக்கு பிடிக்காது அப்படின்னா, பால் மற்றும் பால் புரதங்கள் இருக்கக்கூடிய, கால்சியம் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த கால்சியம் இருக்கக்கூடிய விஷயங்களில் தயிர், பாலாடை எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. ஸோ இந்த பால் புரதங்களை வந்து, பால் ப்ராடக்டை நீங்கள் எடுக்கிறதுனால இந்த கால்சியத்தை வந்து மிக முக்கியமாக மெயின்டைன் பண்ணலாம். அதை தாண்டி ஒரு கோஃபேக்டர் அப்படின்னு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மூட்டு வலிகளுக்கு அந்த மூட்டு வலியில் இருக்கக்கூடிய சினவல் ஜாயிண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ், அது ஒரு மியூக்கஸான ஃப்ளூயிட், அதற்கு மிக முக்கியமாக காரணமாக சொல்லப்படுகிறது அதனோடு இருக்கக்கூடிய அந்த வலுவழுப்பு தன்மை. இந்த வலுவழுப்பு தன்மைக்கு என்ன ஒரு முக்கியமான காரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய், அதையும் வந்து ஒரு காரணமாக சொல்கிறாங்க. வெண்டைக்காய் நிறைய பேருக்கு சாப்பிடுவதற்கு பிடிப்பதில்லை, என்னென்னா அதனுடைய வலுவழுப்பு தன்மை, ஏன்னா அதுதான் அதனுடைய மெடிசனே இல்லையா. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாமல் சாப்பிடலாம் அப்படின்னா, அந்த வலுவழுப்பு தன்மையை குறைப்பதற்கு கொஞ்சம் நீங்கள் புளிப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு சின்ன

நீராகவோ இல்லை வந்து லெமனோ வந்து நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா அந்த அந்த வலுவழுப்பு தன்மை என்பது குறையும், ஆனால் வலுவழுப்பு தன்மை என்பது உள்ளே இருக்கும். ஸோ வாரத்திற்கு 2 முறை வெண்டைக்காய் என்பது பெண்களுக்கு மிக முக்கியமாக ஒரு வெஜிடபிளாக கருதப்படுது. அதெல்லாம் தாண்டி இந்த வெண்டைக்காய் என்பது மூளை வளர்ச்சிக்கும் வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியில். ஆனால் மிக முக்கியமாக இந்த வலுவழுப்பு தன்மை என்பது ஜாயின்ட்ஸ் இருக்கக்கூடிய மூட்டு வலிகள் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக சாப்பிடணும். வருவதற்கு முன் காப்பது மிக முக்கியம். அதனால் வந்து ரெகுலராக அவங்க ஃபுட்டில் இதெல்லாம் எடுத்துட்டு கால்சியம் இருக்கக்கூடிய ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூட்டு வலிகள் என்பது குறையும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிச்சுன்னா ஊட்டிஎஃப்எம்க்கு ஒரு நன்றி கடிதமும் எழுதுங்க. ஸ்நேகிதே உங்களுக்கு ஆனால் பாடல் ஊட்டிஎஃப்எம் 101.8 ஸ்டே டியூன். இது உங்கள் ஊட்டிஎஃப்எம் 1.8. இங்கே எல்லாமே சமைக்கிட்டு

நிலை மனோ மற்றும் சித்ரா குரலி இளையராஜா இசையில் ஒழித்தது குரு சிஷியன் பாடல். உங்கள் ஊட்டியஃபம் 101.8 ஸ்நேகிதிய நிகழ்ச்சிக்காக நம்முடைய சினிகளுக்காக இன்னும் ஒரு அழகான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க பியூட்டி டிப்ஸே கொடுக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய சிநேகிதர்கள் இருப்பாங்க, அவங்களுக்காக வந்து பியூட்டி டிப்ஸ் கொடுக்கலாம். இந்த பியூட்டி டிப்ஸில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் செல்ஸ். இந்த டெட் செல்ஸ்க்கு வந்து நிறைய மார்க்கெட்டில் வந்து ஸ்க்ரப்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்ன ஒரு நேச்சுரலான ஸ்க்ரப்பர் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு, அதாவது ஸ்க்ரப்பர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தண்ணியில் கரையாத எந்த ஒரு பொருள் என்றாலும், அதாவது அரிசி மாவாக இருக்கலாம், அது இல்லை வந்து காஃபி தூள், தேயிலை, இது போன்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்ட உடனே கரையாது. இதுதான் வந்து அந்த ஸ்க்ரப்பர் அப்படின்னுங்கிற ஒரு ஃபார்முலேஷனுடைய ஒரு கான்செப்ட். அதற்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரப்பர் வந்து நீங்கள் தேய்க்கும் போது ஸ்கின்னில் வந்து காயம் ஏற்படும், அதாவது மைக்ரோ கிராச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மைக்ரோ ஸ்க்ராச்சஸ் ஏற்படாமல் இருப்பதற்கு அதில் வந்து ஆயில் போடுவாங்க, அதற்கு இல்லைன்னா கிளிசரின் போடுவாங்க. நம்ம கிளிசரின் கிடைக்கலன்னா நம்ம ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் போடலாம். அதற்கு அடுத்து நீண்ட நாள் டெட் செல்ஸ், அதாவது ஸ்கின்ல வந்து ரொம்ப அந்த கருப்பு தன்மை இருக்கு அப்படின்னா, நீங்க ஆயில் போட்டுட்டு இது போன்ற அரிசி மாவு இல்லை வந்து மஞ்சளையே வந்து கொஞ்சம் நொறு நொறுன்னு அரைச்சிட்டு போடலாம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாசிப்பயருடைய மாவு அது போடலாம். அதற்கு அடுத்து கடலை மாவு. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து உடனே கரையாது. நீங்கள் வந்து முகத்தில் வைத்து கொஞ்சம் தண்ணி வச்சு தேய்ச்சிங்கன்னா உடனே கரையாது. எந்த ஒரு விஷயமும் இந்த முகத்தில் வந்து உடனே கரையாத ஒரு விஷயங்களை, இது போன்ற பயத்துப்பெரும் மாவு, கடலை மாவு இல்லை அரிசி மாவு, இது போன்ற விஷயங்களை வைத்து நீங்கள் தேய்க்கும் போது அந்த முகத்தில் இருக்கக்கூடிய இல்லை உடலில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அப்படின்னுங்கிறது ரிமூவ் ஆகும். இதுதான் அந்த ஸ்க்ரப்பருடைய கான்செப்ட். இது நாம் தெரியாமல் ஸ்க்ரப்பர் அப்படின்னுங்கிறத போய் மார்க்கெட்டில் வாங்கி நிறையா பணம் செலவு பண்ணுறோமோ அப்படின்னுங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதற்கு அடுத்து மிக முக்கியமாக நமக்கு இந்த கலர் அப்படின்னுங்கிற விஷயம், அதாவது ஸ்கின் டோன் அப்படின்னுங்கிற விஷயத்தில் நாம் ரொம்ப பேர் வந்து ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அப்படின்னு தோணுது. இந்த ஸ்கின் டோன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நிறைய ஸ்கின் ஸ்டோன்ஸ் இருக்குது. நீங்கள் என்னதான் செய்தாலும் ஒரு சில ஸ்கின் ஸ்டோன்ஸை மாற்ற முடியாது. ஸோ உங்களுடைய ஸ்கின், அதாவது உங்களுடைய தோலுக்கு ஏற்ற பதமான சோப்புகளை வந்து நீங்கள் பயன்படுத்துவது. இந்த சோப் அப்படின்னுங்கிற பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப் அப்படின்னாலே டிஎஃப்எம் அப்படின்னு சொல்லுவாங்க, டோட்டல் ஃபேட்டி மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேட்டி மேட்டர்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி வாங்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சோப், அதாவது இருக்க வாங்கக்கூடிய சோப்பில் இருக்கக்கூடிய காரத்தன்மை அதிகமாக இருந்தால் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகும், டார்க் ஆகும். இந்த சோப்பினுடைய தன்மை அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த சோப் வந்து உங்களுக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த மூணு டிப்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து அதிகமாக பணம் கொடுத்து ஃபேசியல் இது போன்ற விஷயங்களை பண்ணாமல் உங்கள் வீட்டிலேயே உங்களுடைய ஸ்கின் டோனை அழகாக மேனேஜ் பண்ணலாம். ஸோ ஸ்டேட்யூன் ஸ்நேகிதியே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி, உங்களுக்கான ஒரு அழகான பாடல் ஊட்டியஃபன் 101.8 ஸ்டேட்யூன். இது உங்கள் ஊட்டியஃபன் 101.8 இங்கே எல்லாமே சமகிட்டு.

பாடலை தொடர்ந்து இன்னும் சில நொடிகளில் மணி 12:40 தமிழ் செய்திகள் சென்னையில் கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 91.8 ஒலிக்கும் பாடல் சிநேகிதியே நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தில்லி IIT-யின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலகம் விரைவாக மாறுதல்களை கண்டுவரும் இந்த சூழலில் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். எந்த ஒரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கல்வி கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மேற்கொள்வது தொடர்பான நெறிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. 1 கிலோமீட்டர் தொலைவிற்குள் புதிய திட்டங்கள் தொடங்கப்படக்கூடாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உரிய ஒப்புதல் இன்றி அண்டை நாடுகளைச் சேர்ந்தவர்களை இத்திட்டப் பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை தனிநபர்கள் கட்டணமின்றி தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்று அதற்கான குழுமம் அறிவித்துள்ளது. சிறு வர்த்தகர்களுக்கும் இது பொருந்தும் என்று அந்த குழுமத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களும் ரிசர்வ் வங்கியும் இணைய குற்றங்களை களைவதற்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருவது

ஆகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்ற வெளிநாட்டு பிரதிநிதிகள் இன்று மத்திய பிரதேசத்தின் பாரம்பரியமிக்க சுற்றுலா தலங்களை பார்வையிட்டனர். வெளிநாட்டு நன்கொடை சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ள கருத்துக்களை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால், சட்ட மசோதாக்களை கொண்டு வருவது உள்நாட்டு விவகாரம் என்று தெளிவுபடுத்தினார். இதில் தலையிடுவதற்கோ கருத்து தெரிவிப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால் கூறினார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பிற்பகல் 3 மணியளவில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக அறிவித்துள்ளது. கேரளத்தில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறியுள்ளார். பாலக்காட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென நடத்தப்பட்ட சிறப்பு இயக்கத்தில் 9000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். 7000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கேரள அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் திரு ரமேஷ் சென்னிதாலா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் சவாலான சூழ்நிலையின்போது அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிலவளத்துறையின் கைபேசி செயலி சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நில ஆவணங்கள் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளில் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதாகவும் திரு யும்னம் கெம்சந்த் சிங் கூறினார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 15வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதற்கிடையே போராட்டம் நடத்தி வரும் ஒரு குழுவினருடன் அம்மாநில அரசு இன்றும் பேச்சு நடத்தியது. நேற்று ஒரு குழுவினருடன் அரசு நடத்திய பேச்சுகளில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெடி மற்றும் போதைப் பொருளை கடத்தியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தேசிய புலனாய்வு அமைப்பு பதிவு செய்துள்ளது. மொஹாலியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாப் மற்றும் தில்லியில் தாக்குதல் நடத்த இவர்கள் திட்டமிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் போராட்டம் நடத்தி வருபவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
கர்நாடகா, தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்திலும் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. காசர்கோட், கண்ணூர், வயநாடு, கோட்டயம், ஆலப்புழா மற்றும் பத்தனம்திட்டா மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அசாமில் மழை வெள்ளத்தால்

0: கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. 13 மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் 100,000+ மேற்பட்டோர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஷானவாஸ்கான் மற்றும் ஜிதின் அர்ஜுனன் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மகளிர் உயரம் தாண்டுதல் பிரிவில் பூஜாவும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 16-21, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீயை வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அன்மோல் எகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 10-6 என்ற செட் கணக்கில் இவான் லிட்ரோவாச் ரே ஹோ இணையை வென்றது. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மெலெம் ஹுய்த்ரம் சானு இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா செக் குடியரசை வென்றது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 67 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை லெவன் அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 உயிரிழந்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து ஐநா கவலை தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஊட்டி FM 101.8 நிலையத்தின் நேரம் 12:50.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் நிக்ஷய் போஷான் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள். ஆனால் இன்று உலக அளவில் பல கோடி மக்களை அச்சுறுத்தும் ஒரு நோயாக காசநோய் எனப்படும் டிபி இருக்கிறது. இந்தியாவில் காசநோயை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மகத்தான திட்டம்தான் நிக்ஷய் போஷான் யோஜனா திட்டம். காசநோயை வெறும் மருந்து மாத்திரைகளால் மட்டுமே குணப்படுத்திவிட முடியாது. டிபி நோய்க்கான மருந்துகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அந்த மருந்துகளை உட்கொள்ளும் போது நோயாளிகளுக்கு நல்ல சத்துள்ள உணவு மிகவும் அவசியம். ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் மருந்துகள் சரியாக வேலை செய்யாது, உடலும் அந்த நோயை எதிர்த்து போராடவும் முடியாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக காசநோயால் பாதிக்கப்படுபவர்களில் பெரும்பாலானோர் ஏழை எளிய பின்னணியை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். வேலைக்கு செல்ல முடியாமல் வருமானம்

இழக்கும் சூழலில் அவர்களால் சத்தான உணவை வாங்கி சாப்பிட முடிவதில்லை. இந்த நிலையை மாற்றுவதற்காகத்தான் 2018 நிக்ஷய் போஷான் யோஜனா கொண்டுவரப்பட்டது. நிக்ஷய் என்றால் காசநோயை ஒழிப்பது, போஷான் என்றால் ஊட்டச்சத்து என்று பொருள். காசநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலோ அல்லது பதிவு செய்யப்பட்ட தனியார் மருத்துவமனையிலோ சிகிச்சை பெற தொடங்கியவுடன் அவருக்கு மாதந்தோறும் ₹1000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த தொகை நோயாளியின் வங்கி கணக்கிற்கே நேரடியாக அனுப்பி வைக்கப்படுகிறது. சிகிச்சை காலம் முடியும் வரை, அதாவது 6 மாதங்களோ அல்லது அதற்கும் மேலாகவோ, பிரதி மாதமும் இந்த உதவித்தொகை தொடர்ந்து கிடைக்கும். இந்த தொகையை கொண்டு நோயாளிகள் பால், முட்டை, பயிறு வகைகள் மற்றும் பழங்கள் போன்ற புரதச்சத்து நிறைந்த உணவுகளை வாங்கி உட்கொள்ள முடியும். இது அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து விரைவாக குணமடைய உதவுகிறது. அரசு இவ்வளவு சிறந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தாலும் பலருக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு இல்லை என்பதே உண்மை. நமது பகுதியில் நமது நண்பர்கள் அல்லது உறவினர்களில் யாரேனும் காசநோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி எடுத்து சொல்வது நமது கடமை. அருகில் உள்ள அரசு மருத்துவமனையை அணுகி நிக்ஷய் போர்ட்டலில் பெயரை பதிவு செய்து இந்த நிதி உதவியை பெற நாம் வழிகாட்ட வேண்டும். காசநோய் இல்லாத இந்தியா என்ற இலக்கை அடைய அரசுடன் சேர்ந்து நாமும் கைகோர்ப்போம். காச நோயாளிகளுக்கு அன்பையும் ஊட்டச்சத்தையும் விழிப்புணர்வையும் வழங்குவோம். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் நிக்ஷய் போஷான் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
2: மெல்லிசை கேட்கலாம் உங்கள் ஊட்டி FM 101.8.

வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்தின் முதல் பாடல் ஒலித்தது கன்னட பாடலாக ஹிருதய ஹாடியது திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மஞ்சுளா குரலில் ஒலிக்க கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 வண்ண வண்ண பூக்களின் வரிசையில் அடுத்த பாடல் தெலுங்கு மொழியில்

ஆகா ஆஷா திரைப்படத்திற்காக ஒழித்தது அந்த பாடல். ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 1:22 ஒழித்துக் கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8

ஹிந்தி மொழியில் ஒலித்தது ஹாலிடே திரைப்பட பாடல். ஸ்ரேயா கோஷல் மற்றும் குணால் கஜன்வாலா குரலில் மிஸ்ரா இசையில். ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 1:29. ஒலித்துக் கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள்.

சங்கர் மகாதேவன் குரலில் ஒலித்து தந்த மலையாள பாடல் மொழிப்பாடல் எம் ஜெயச்சந்திரன் இசையில் மாடம்பி திரைப்படத்திற்காக ஒலித்தது. ஊட்டி எஃப்எம் 1.8 பன்மொழி பாடல் திரைப்பட வரிசையில் அடுத்த பாடல்

0: ஊட்டியகம் 101.8 ஒலித்தது ஹிந்தி திரைப்பட பாடல் வண்ண வண்ணப்பூக்கள் வரிசையின் நிறைவு பாடலாக.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.
3: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
3: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
3: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
3: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
3: புதிரும்.
1: கேட்க தவறாதீர்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு சுயசார்பு வலுவான அடித்தளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். நீர்நிலைகளை பாதுகாக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இளையோர் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லி இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். செமிகண்டக்டர், விண்வெளி, ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நாடு சுயசார்பு அடைந்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு சுயசார்பு சிறந்த அடித்தளமாக திகழ்கிறது என்றார். இளம் வயதில் சமூக ஊடகங்களால் ஏற்படும் தாக்கங்களிலிருந்து இளைஞர்கள் விலகியிருப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர், ஒவ்வொரு நாளும் சுய முன்னேற்றத்தை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். டெல்லி IIT வளாகத்தில் செயற்கை நுண்ணறிவு அதிதிறன் கணினி கட்டமைப்பு செயல்பாட்டையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்ளும் அவர், ரமணாசிரமத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். உள்துறை அமைச்சரின் வருகையை அடுத்து திருவண்ணாமலை நகரில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கல்வித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் திறமையான நடவடிக்கைகளை உரிய காலத்தில் மேற்கொள்ள அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்ட செய்தியில், ஒருங்கிணைந்த வருங்காலத்திற்கு ஏற்ற உலகளாவிய திறன்களுடன் கூடிய கல்வியை வழங்கும் அரசின் செயல் திட்டங்கள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார அமைச்சர்களின் பணிக்குழு கூட்டம் மத்திய பிரதேச தலைநகரம் போபாலில் இன்று நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக சான்சிஸ்தூபா, இக்பால் மைதான் உள்ளிட்ட கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிட்ட அவர்கள், பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான மக்கள் தொடர்பு மற்றும் பாரம்பரிய பிணைப்புகளை இது மேலும் வலுப்படுத்துவதாக கூறினர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மேலும் 15 நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்துள்ளது. புதிதாக பொறுப்பேற்க உள்ள நீதிபதிகளுக்கு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு முதலமைச்சர்

0: திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னையில் இன்று பிற்பகல் நடைபெறும் இக்கூட்டத்தில் தொகுதி மறு வரையறை பணிகள் மற்றும் இதனால் தமிழகத்திற்கு ஏற்படும் தாக்கம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. இதனிடையே மத்திய அரசு தொகுதி மறு வரையறை குறித்து எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடாத நிலையில் திமுக இக்கூட்டத்தில் பங்கேற்காது என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கட்சியின் முந்தைய நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இன்றைய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என அஇஅதிமுக தேமுதிக கட்சிகளும் அறிவித்துள்ளன. இந்திய அஞ்சல் துறை மூலம் பணம் பரிசுப் பொருட்கள் வழங்கப்படுவதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ள பத்திரிகை தகவல் அலுவலகம் பரிசுப் பொருட்களை வழங்குவதாக கூறி கேட்கப்படும் வங்கிக் கணக்கு, ஆதார் எண், ஓடிபி உள்ளிட்ட விவரங்களை பகிர வேண்டாம் என தெரிவித்துள்ளது. மேலும் இத்தகைய செய்திகள் தொடர்பாக 9187971112159 என்ற வாட்ஸ்அப் எண் அல்லது factcheck@theofpib.gov.in என்ற இணையதளத்தில் தகவல் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நீர்நிலைகளில் கருவேல மரங்களை அகற்றும் பணிகளுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வள்ளிபுரம் காவேட்டிப்பட்டி ஏரியை புனரமைக்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இப்பணிகள் 2 மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என்றார். நாமக்கல் மாநகராட்சியின் கழிவுநீர் காவேட்டிப்பட்டி ஏரியில் கலப்பதை தடுக்க சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்றார். நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாத்து நீர்மட்டத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள் மாநிலம் முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். உள்ளூர் வியாபாரிகளை பாதுகாக்கும் நோக்கில் திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் கண்காட்சிகளில் பொருட்களுக்கு வரியுடன் கூடிய ரசீது வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தின் முக்கிய திருக்கோவில்களில் வரும் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பக்தர்களின் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு விஐபி தரிசன முறைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் நாசரேத்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கோவையில் மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தொடங்கி வைத்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவது குறித்து இதில் வலியுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல்துறை சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணி MS தர்காவில் தொடங்கி உழவர் சந்தை, பேருந்து நிலையம், மணிகுண்டு, நாராயண் தியேட்டர் வழியாக வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நிறைவடைந்தது. காவல்துறையினர் மற்றும் மாணவ மாணவிகள் கைகளில் பதாகைகளை ஏந்தி போதைப் பொருள்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும், போதை வேண்டாம் வாழ்வு சிறுகட்டம், போதை அளிக்கும் கல்வி காக்கும், போதை இல்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் என சமூகத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோஷமிட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் என் முருகேசன்.
0: ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 11 தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே படகில் ஏற்பட்ட பழுதால் பாதிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் கரீஃப் பருவ நெல் கொள்முதல் பணிகளுக்காக மேலும் 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லின் தரத்தை பாதுகாக்க விவசாயிகள் பாலித்தீன் பைகளில் நெல் மணிகளை கொண்டுவர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் நடப்பு காரிப் பருவத்தில் தற்போது 3ஆம் பருவ கோடை குறுவை நெல்லினை கொள்முதல் செய்வதற்கு ஏற்ற வகையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தயார் நிலையில் உள்ளது. இந்த வாரத்தில்

0: மூன்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்து நெல்மணிகளை 17% குறைவாக ஈரப்பதம் உள்ளவாறு நன்கு உலர்த்தி நெல்மணிகளை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாலித்தீன் வெள்ளைச்சாக்கில் நெல் கொண்டு வராமல் டிராக்டர் டிப்பர்கள் மூலமாக நெல் குவியலாக எடுத்து வர வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் KJ பிரவீன்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் 4 நாட்களுக்கு பின்னர் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 6000 கனடியாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக 4 நாட்களுக்கு பிறகு ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இன்றும் நாளையும் விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 10800 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78 அடியாக உள்ளது. முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. 120 நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள 14707 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் 53 கோடி ரூபாய் மதிப்பில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுப்புராவ் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சேலம் மாநகராட்சி பகுதியில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநகர ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்தார். குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு பெறப்படுவதையும் அவர் உறுதி செய்தார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதியில் சக வீராங்கனை ரக்ஷிதா ஸ்ரீயை 21-13, 16-21, 21-13 என்ற செட்களில் அஷ்மிதா வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு சுயசார்பு வலுவான அடித்தளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். நீர்நிலைகளை பாதுகாக்க அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் அஷ்மிதா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஊட்டி 101.8 நிலத்தினம் 1:55 நிமிடம் நேர்கள் கேட்கலாம் திரைகாணம்.

0: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டுநாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான பணியர் இன மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 நீலமலை நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி பனியரின மக்களின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அன்னையிலமா வந்தோளோ உன்னின பாயலும் உட்டு கொடுத்தம கெஞ்சிரே கெஞ்சிரே உன்னின பாயும் போண்ட பலத்தை அம்மோ அம்மா கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அன்னையிலமா வந்தோளோ அப்பன பாயலும் உட்டு கொடுத்தம கெஞ்சிரே கெஞ்சிரே அப்பன பாயும் போண்ட பலத்தை அம்மோ அம்மா கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அன்னையிலமா வந்தோளோ என்ன பாயலும் உட்டு கொடுத்தம கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே கெஞ்சிரே அன்னையிலமா வந்தோளோ அப்பன பாயலும் உட்டு கொடுத்தம கெஞ்சிரே கெஞ்சிரே அப்பன பாயும் போண்ட போலத்தே கெஞ்சிரே.

வயநடை முத்தனும் வயநடை முத்தியும் இலா இலா இலா இலா இலா இலா இலா சிடையங்கொட்டனே வயநடை வயநடை பொண்ணனை தண்டிய தேடிய போன்றது என்றோ என்றோ என்று என்று என்று என்று ஓராள காரண பாட நீங்க நீங்க நீங்க நீங்க நீங்க நீங்க இத ஒரு ஆணும் பொண்ணும் போயரோ என்று என்று என்று என்று என்று என்று அல்ல காமன கண்டோம் கேப்பன காணி என்று என்று என்று என்று என்று என்று ஆங் ஐநா இலவ மென்னல் மென்னா மென்னா மெனா மெனா மெனா மெனா மெனா இரண்டு ஏறு கட்டிய இரண்டாள் காரண பாடுக நீங்க நீங்க நீங்க நீங்க நீங்க நீங்க ஒரு ஆணும் பொண்ணும் போயரோ என்று என்று என்று என்று என்று என்று குத்துரும் குத்துரும் பொலி கரண்டா கரண்டா மலம்பே கருமூப்பேன் மூப்பன பெங்களா செல்போடு கர்ணடங்காமா நேராயின்றோ நேரத்தக்கிய பொண்ணு பொண்ணு மரத்தும்பே தாள தளத்தும் குண்டிலி வித்து வித்து பொறுக்கு வாங்கோழி கொள்ளின தப்பான் தேவரு தேவரு நுந்தா கொல்லில் நீய நீய போகாதே குத்தி நட்டிச்சு காகும் அரைஞ்சு நட்டிச்சு காகும் குத்தி நட்டிச்சு காகும் அரைஞ்சு நட்டிச்சு காகும் குறிஞ்சி கண்டில் தேனு கழிக்கணும் பாரி வீந்த வெட்டிலே முட்டி முட்டி கழிக்கின்றோம் புயக்கு போயா மண்ணை பக்கி குறுக்கும் புளிய தூறிண்டோம் குத்துரும் குத்துரும் புளி கரண்டா கரண்டா மலம்பே கருமூப்பேன் மூப்பன பெங்களா செல்போடு கர்ணடங்காமா நேராயின்றோ நேரத்தக்கிய பொண்ணு பொண்ணு மரத்தும்பே தாள தளத்தும்

ஊட்டி எஃப்எம் 101.8. நேர்லின் கவனத்திற்கு இன்று மாலை 4 மணிக்கு நமது ஊட்டி எஃப்எம் 101.8 வழங்குகிறது எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு. இந்த வார்த்தை விளையாட்டு நேர்களின் விருப்பமாக அமைகிறது. தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் வார்த்தை விளையாட்டு விளையாடலாம். நேர்களுடைய கவனத்திற்கு இன்று பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி குழந்தைகள் நல மருத்துவர் மேரி பிருந்தா அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். நிலத்தில் நேரம் 2:30 மேட்னி டைம் கேட்கலாம். ஒருபட பாடல்கள் வரிசையில் இன்றைய திரைப்பட பாடல் ஜே ஜே திரைப்படத்திலிருந்து உங்களுக்கு கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி 101.8 உடன். ஸ்டே டியூன். இது உங்க ஊட்டி 101.8. இங்கே எல்லாமே சமகிட்டே.

0: போனி பாடிய பாடல் பரத்வாஜ் இசையில் ஒலிக்க கேட்டோம். ஜே ஜே திரைப்படத்திற்காக ஒரு பட பாடல்கள் வரிசையில் மேட்னி டைமில் உங்கள் ஊட்டி எஃப்எம் 91.8
1: தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று

சீனிவாஸ் குரலில் ஒலிக்க கேட்டோம் ஜே ஜே திரைப்பட பாடல். உங்கள் ஊட்டி FM 91.8 பரத்வாஜ் இசையில் மேட்னி டைம் ஒருபட பாடலின் வரிசையில்

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

மேட்னி டைம் ஒருபட பாடல் வரிசையில் ஜே ஜே திரைப்பட பாடல் ஒலித்தது மகாலட்சுமி கே கே குரலில் அந்த பாடல் ஊட்டி 91.8 அடுத்த பாடல் மேட்னி டைம் நிகழ்ச்சிக்காக.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் மேல்பவானி 8 சென்டிமீட்டர், விண்ட்வர்த் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குடலூர் பஜார் மேல்குடலூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், தேவாலா உப்பாசி சின்கொனா வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு பெரம்பலூர் நடுவட்டம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், அரியலூர் அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம் வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி உட்பிரையர் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் திருநெல்வேலி மாவட்டம் 4 மூக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிளை பார்வுட் சுத்தமல்லி அணை பாலக்கோடு சிறுவாணி அடிவாரம் குந்தாபாலம் பாலமூர் ஊத்து ஹாரிசன் கடலூர் அரக்கோணம் மரக்காணம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் செம்பனார் கோவில் பெரியாறு கிளன்மார்கன் கிண்ணக்கோரை கீழணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.9 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கரூர் திண்டுக்கல் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கோயம்புத்தூர் திருப்பத்தூர் திருச்சி திருவள்ளூர் நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடகடலோர தமிழ்நாட்டின் 5.8-7.6 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று கடற்பரப்பில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். வடதமிழக மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை இதே வானிலை தொடரக்கூடும். 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்றும் நாளையும் அதிக வெப்பநிலையில்

0: குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலை சற்று அதிகரிக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவில் லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. அடுத்த 48 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் சில இடங்களில் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்நாட்களில் குமரி கடற்பரப்புக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகள் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள ஏரிகளில் கருவேல மரங்களை அகற்றி நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாத்து நீர்மட்டத்தை உயர்த்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுபாராவ் இன்று ஆய்வு செய்தார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல் போக வாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபர் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 3:02.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
4: ஹலோ ஊட்டி.
3: இன்றைய நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி குழந்தைகள் நல மருத்துவர் மேரி பிருந்தா அவர்களுடனான நேர்முகத்தின் 2வது பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் KS ஸ்ரீதேவி.
5: வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ இப்போ புதிய தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு எப்படி தாய்ப்பால் போட்டணும், அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு, குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக உதகை குழந்தைகள் நல மருத்துவர் மேரி பிருந்தா அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. மேடம் வணக்கங்க.
6: வணக்கம்
5: மேம். இப்போ குழந்தைங்க வந்து பிறக்கும் போது எடை குறைவான குழந்தைகளாக பிறக்கிறாங்க. அவங்க வந்து நார்மலாக ஆக்டிவாகவே இருப்பாங்க, அவ்வளோ பசின்னு சொல்லிட்டு பால் கேட்கவும் மாட்டாங்க. ஸோ அவங்களோட எடையை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்மளே வாலண்டரியாக ஃபீட் பண்ணலாமா? அது சரியான முறையா?
6: குழந்தைங்களுக்கு பசியே எடுக்கலை, ஆனால் குழந்தை வந்து எடை சீக்கிரமாக அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அடிக்கடி எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அடிக்கடி எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த தாய்ப்பால் போதுமான அளவு அந்த டைமில் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்குதா?

0: அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம அதுக்கு நம்ம போதுமான அளவு டைம் கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்குற பொசிஷன் சரியான விதத்தில் இருக்கணும். மார்போர்டு அணைக்கணும், எந்த பக்கத்தில் கொடுக்குறாங்களோ அந்த பக்கத்துக்கு குழந்தையோட தலையை மாரோட அணைச்சி வைத்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது குழந்தைங்களுக்கு ஈஸியாக விழுங்க முடியும், ஜீரணமாகும். சப்போஸ் நம்ம சரியான பொசிஷனில் அந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கலை அப்படிங்கிறப்போ புறையேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புறையேறது அப்படின்னா வந்துட்டு குழந்தைங்களுக்கு உணவுக்குழாய் மூலமாக போகிற அந்த பால் வந்துட்டு தவறுதலாக சுவாசக்குழாய்க்குள்ளே போயிடும். அப்போ போகும்போது ஒரு அடைப்பு மாதிரி வந்து மூச்சு திணறல், பாலை கக்குறது அந்த மாதிரி சிரமப்படுவாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொசிஷன், முக்கியமாக சொல்லப்போனால் குழந்தைங்க படுத்து கிடந்துட்டு தாய்ப்பால் கொடுக்கறத தவிர்க்கணும். குழந்தைங்களுக்கு எந்த பொசிஷனில் கொடுத்தா அவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் பால் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்து நம்ம தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
1: படுத்துட்டே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நைட் டைம் தான் வந்து தாய்மார்களுக்கு கொஞ்சம் இலைப்பாடுற மாதிரி இருக்கும், தூங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு அவங்க கொடுக்கறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். அதுக்கு அவங்கள எப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணுறது?
0: படுத்து கிடந்து கொடுக்கும் பொழுது அப்பவும் கூட குழந்தைங்க வந்து தாய் கூட அரவணைத்து படுத்திருக்கும் போது தூங்கும் பொழுது அது சரியான விதத்தில் இருக்கும். ஆனால் தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக தாய்மார்கள் உட்கார்ந்து கொண்டு கொடுப்பது தான் அனுமதிக்கப்படுகிறார்கள்.
1: தாய்ப்பால் வந்து எப்படி உற்பத்தி ஆகுது?
0: தாய்ப்பால் முக்கியமாக உற்பத்தி ஆகிறதுக்கு காரணம் ஹார்மோன்கள். அதோட முக்கியமான ஹார்மோன்கள் என்னன்னு பார்த்தோம்னா புரோலாக்டின், ஆக்சிடோசின். புரோலாக்டின் வந்து மார்பகங்களில் உள்ள பால் உற்பத்தி ஆகிறத தூண்டுது. ஆக்சிடோசின் வந்துட்டு அந்த உற்பத்தியான பாலை வெளியேற்றுவதற்கு உதவுது. மூன்றாவது என்ன பார்த்தீங்கன்னா புரோஜெஸ்டரான் குறைவுன்னு சொல்லுவாங்க, அதாவது புரோஜெஸ்டரான் டிராப். அது வந்து பிரசவத்திற்கு பிறகு அதனுடைய அளவு குறையும் போது பாலோட சுரப்பு வந்து அதிகமாகுது, அது வந்து வெளியில வர்றதுக்கு அனுமதிக்குது. ரெண்டாவது பால் சுரக்கக்கூடிய முறை, எந்த முறையில வந்து பால் சுரக்குதுன்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு விதமான ரெஃப்ளெக்ஸ் சொல்லுவாங்க, அதாவது லெட் டவுன் ரெஃப்ளெக்ஸ் இல்ல மில்க் எஜெக்ஷன் ரெஃப்ளெக்ஸ். தமிழ்ல சொன்னா பால் வெளியேற்றும் மறிவினை. அதாவது குழந்தைங்க வந்துட்டு தாய்கிட்ட பால் குடிக்கும் போது அதோட தாயோட மார்பக நரம்பு வந்து தூண்டப்படுது. அப்போ இயற்கையாகவே தாய்க்கு இருக்கிற அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் சுரப்பதனால அந்த பால் வந்து வெளியேறுது.
1: சோ எப்ப வந்து தாய்ப்பால் கொடுக்கறத நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்?
0: பிரசவத்துக்கு பின்னாடி பொதுவா நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அந்த டெலிவரி ஆகி அரை மணி நேரத்துக்குள்ள குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் சிசேரியன் ஆயிருக்கு, ஆப்ரேஷன் ஆயிருக்கு அப்படின்னா சிசேரியன் ஆகி ஒரு மணி நேரமோ ரெண்டு நேரமோ கழிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
1: ஒரு தடவை நம்ம ஃபீட் பண்ணிட்டோம்னா எவ்வளவு இடைவெளி இருக்கணும் தாய்ப்பால் கொடுக்க?
0: நம்ம முதல்ல பார்த்த மாதிரி கொலஸ்ட்ரம் சொன்னோம், அதாவது பிரசவத்துக்கு பின்னாடி சுரக்கக்கூடிய முதல் சுரப்பி, அது வந்துட்டு ரொம்ப திக்கா இருக்கும் போது குழந்தைக்கு வந்துட்டு ரொம்ப குறைவா கிடைச்ச மாதிரி தான் தெரியும். அப்போ குழந்தையோட வயிறு ரொம்ப சிறுசா இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து அதிகமா அடிக்கடி வந்து பால் குடிக்கிறதுக்கு எதிர்பார்ப்பாங்க. அதனால முதல் இரண்டு நாட்களுக்கு நம்ம 12-14 முறை கூட குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கலாம். சப்போஸ் குழந்தைங்க வந்துட்டு நல்லா தூங்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடிமா எழுப்பி எழுப்பி கொடுக்கலாம். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கழிச்சு ஒரு முறை அதோட பசி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்கலாம். 3வது 4வது நாள் வந்து குழந்தைங்களை வந்து ஆட்டோமேட்டிக்கா நார்மலா சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நாளில் சிறுநீர் கழிக்கும் போது அடிக்கடி அதோட பசி வந்து அதிகமாகும். அந்த பசியை பொறுத்து நம்ம 2.5 மணி இடைவெளி விட்டு நம்ம தாய்ப்பால் கொடுத்துட்டு வரலாம். பொதுவா வந்து குழந்தைங்க நல்லா தூங்குறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு சில குழந்தைங்களோட வெயிட்டை பொறுத்து தான் அதோட பசி, சிறுநீர் எந்த இடைவெளியில அவங்க கழிக்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு பசி வருது. சில பேரோட நம்பிக்கை எப்படின்னா 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா எழுப்பி எழுப்பி பாலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்படிலாம் இல்லை. அந்த குழந்தைங்களோட இடையை பொறுத்தும் குழந்தைங்களோட பசியை பொறுத்தும் அறிந்து குழந்தை அழும்போது நம்ம பால் கொடுத்துக்கலாம். இன்னொன்று வந்துன்னா குழந்தைங்க 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் தூங்குவாங்க. அந்த 20 மணி நேரத்தில் மோஸ்ட்லி குழந்தைங்க தூங்குறது வந்து பகல் நேரமாக தான் இருக்கும். ராத்திரி நேரத்தில் வந்துட்டு அடிக்கடி யூரின் போயிட்டு எழும்பி அழுது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அதனால அவங்களோட சமாதானப்படுத்துறதுக்காகவோ ஒரு 2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து பால் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் ஆன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழித்து, அதாவது 3வது மாதம் 4வது மாதம் அப்படின்னு போகும்போது குழந்தைங்களுக்கு 5 முறை 6 முறை அப்படி தாய்ப்பால் கொடுத்தா போதும். நடுவில் வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவங்களுக்கு தூங்குவாங்க, இல்லைன்னா வயிறு ஃபுல்லாக இருக்குது பசி இல்லை அப்படின்னா அவங்க பாட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. இது வந்துட்டு நார்மல் தான். குழந்தை வந்து மாதத்தை பொறுத்து சரியான எடை கூடிட்டு வருது. பால் குடிக்காத நேரத்தில் கூட அவங்க வந்துட்டு ஆக்டிவாக இருக்கிறாங்க, விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நார்மல். அது 6 முறை 7 முறை ஒரு நாளைக்கு சிறுநீர் கழிப்பாங்க. இது வந்துட்டு தேவையான அளவு குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கிடைச்சிட்டு

0: இருக்குதுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக தாய்ப்பால் வார தினத்தை ஒட்டிய சிறப்பு நேர்முகம். தொடர்ந்து பாடல் ஒன்றை கேட்போம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டிய சிறப்பு நேர்முகம்.
1: மேடம், தாய்ப்பாலை என்னென்ன முறைகள்ல நம்ம பதப்படுத்தலாம்?
2: முதல் நிலையை பார்த்தோம்னா

0: அறை வெப்பநிலை, அதாவது ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சருங்கிறப்போ அதை வந்து 4 மணி நேரம் நம்ம பிரஸ்ட் மில்கை சேமித்து வைக்கலாம். இரண்டாவது பார்த்தோம்னா குளிர்சாதன பெட்டி. குளிர்சாதன பெட்டியில், அதாவது ஃப்ரிட்ஜில், அந்த ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணலான்னா 4 நாட்கள் வரை தான், அதற்கு மேலே வேண்டாம். 4 நாட்கள் வரை அதை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். மூன்றாவது பார்த்தோம்னா உரைப்பெட்டி, அதாவது ஃப்ரீசர். ஃப்ரீசரில் வந்துட்டு 3 முதல் 4 மாதம் வரை கூட கிடாமல் வைத்து கொள்ளலாம். இதை வந்துட்டு 4 ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முறையில் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு தேவையான பிரஸ்ட் மில்கை சேமித்து வைத்துக் கொள்ளலாம்.
1: இப்போ இந்த அறை வெப்பநிலைன்னு சொல்கிறீங்க, எல்லா காலநிலைக்கும் இது ஓகேவா? இப்போ ஏன்னா சம்மர் டைமில் வந்து ரொம்ப வெப்பநிலை அதிகமாக இருக்கும், குளிர்காலத்தில் கம்மியாக இருக்கும், எல்லா நேரத்துலையுமே 4 ஹவர்ஸ்ங்கிறது சேஃபுங்களா?
0: இல்லை, சேஃப் இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம டெம்பரேச்சர் பார்க்கும்போது, இப்போ குளிர்காலங்களில் நம்ம வந்துட்டு 3 முதல் 4 மணி வரை, அதாவது 4 மணி நேரத்துக்கு உள்ளாகவே நம்ம அதை வந்து கொடுத்துடணும். ஊட்டியை பொறுத்த வரைக்கும் குளிர் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம வந்துட்டு 4 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம், தாய்ப்பாலை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுவே நம்ம வெப்பநிலை அதிகமாக இருக்கிற இடங்களில் வந்துட்டு குறைஞ்சது 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு உள்ளாகவே அதை நம்ம யூஸ் பண்ணிட்டணும்.
1: தாய்ப்பால் வந்து கறக்கும் வழிகள் 2-3 மெத்தட் சொன்னீங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா இப்போ புதிய தாய்மார்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் மேம்.
0: அதான் நம்ம பார்த்த மாதிரி 2 வழிகளில் குழந்தைங்களுக்கு பால் இயற்கையாகவே அதனால சக் பண்ணி குடிக்க முடியலை அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து கையால் பிழிந்து அதை நம்ம, அதாவது மேனுவலாக நம்ம அதை வந்து ப்ரெஸ் பண்ணி அதை எடுத்து குழந்தைங்களுக்கு நம்ம அதை ஸ்டோர் பண்ணி கொடுத்துக்கலாம். ரெண்டாவது வகையாக பார்த்தோம்னா பம்ப்பு யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த பம்ப்பு எந்த மாதிரினா ப்ரெஷர் கொடுத்து பம்ப் பண்ணி அந்த வேக்யூம் மூலமாக செக்ரெட்டான மில்கை வந்து நம்ம எடுத்து அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.
1: 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற ஒர்க்கிங் உமனுக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப பெரிய பிளஸிங்காக இருக்கும் இல்லைங்களா?
0: ஆமாம், கண்டிப்பாக.
1: பால் சுரப்பியை வந்து அதிகரிக்கிற முக்கியமான உணவுகள் பற்றி சொல்.
0: உணவுகள் பார்த்தோன்னா இப்போது இயற்கையாக நிறைய பேர் வந்துட்டு முதல்ல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய சத்தான உணவுகளை எடுக்கிறத தவிர்த்துடுறாங்க. அவங்க வேலையின் சுமையின் காரணமாக அது சரியான நேரத்தில் சரியான போர்ஷன்ஸில் அவங்களால எடுக்க முடியலை. குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அவங்க எடுக்க அந்த ஓய்வு காலங்களில் அந்த பால் குழந்தைங்களுக்கு தேவையான அளவு கிடைக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு தேவையான முக்கிய உணவு எதுவும் பார்த்தோன்னா வெந்தயம், முருங்கைக்கீரை, ஓட்ஸு, பூண்டு, பெருஞ்சீரகம், கீரை காய்கறிகள், ட்ரை ஃப்ரூட்ஸு, அதாவது உலர் திராட்சை, பாதாம், அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அவசியமாக இருக்கும். அது வந்து இந்த உணவுகள்லாம் வந்து பாலை சுரக்கிறதுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணும். இப்போ வெந்தயம் பார்த்தா நம்ம அந்த வெந்தயத்தை நம்ம சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த வெந்தயம் மட்டும் தனியாக நம்ம கஞ்சி மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். முருங்கைக்கீரை சூப் பண்ணி குடிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நிறைய அனிமிக் இருப்பாங்க, இரும்பு சத்து குறைபாடுகள் இருக்கும், அதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் குழந்தைக்கு தேவையான அந்த பால் உற்பத்தி ஆகக்கூடிய இது வாய்ப்பாக இருக்கும். பூண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடங்களில் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பூண்டு பால், குழந்தைங்களுக்கு பால் பத்தலையா பூண்டு பால் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது கூட ஒரு வகையில் ஹெல்ப்பாக இருக்கும். பெருஞ்சீரகம் நம்ம சேர்த்துக்கலாம். காய்கறிகள், அதாவது நம்ம உணவு பழக்கங்கள்ங்கிற பார்க்குறப்போ நம்ம சாதாரணமாக எடுக்கிற உணவு பழக்கங்கள்லேயே வந்துட்டு அதிகமான புரோட்டீன் புரதசத்தை நம்ம சேர்க்க ஆரம்பிக்கணும். இப்போ காலையில் எழும்புன உடனே வெறும் வயிற்றில் ஃபஸ்ட்டு வார்ம் வாட்டர், மிதமான வெப்பத்தில் தண்ணீர் குடிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து 1 கிளாஸ் பால் குடிக்கலாம். அந்த பால் கூட ஏதாச்சும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ஓட்ஸ் கஞ்சி எடுத்துக்கலாம். அதுவே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், இட்லி சாப்பிட்லாம், தோசை சாப்பிட்லாம். ஸோ இது மாதிரிலாம் சாப்பிடும்போது அது கூடயே ஆட் ஆன் நம்ம 2 முட்டை அந்த மாதிரி புரதசத்தை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மதிய உணவு, மதிய உணவு நார்மலாக சாப்பிடுவோம். சாப்பிட்றப்போ அது கூடயே 1 பவுலு காய்கறி, அந்த காய்கறிகள் சேரும் பொழுது அது குழந்தைங்களுக்கு தேவையான உற்பத்திக்கு அது ஹெல்ப்பாக இருக்குது. அதுக்கப்புறமா 2 மணி நேரம் 3 நேரம் இடைவெளி விட்டு பாதாம் பால், அந்த மாதிரி பாதாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சேர்க்கலாம். பழம், ஏதாவது முழுசான பழம், பழ சாறு ஜூஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக பழமாகவே எடுக்கிறது இன்னும் மிக சிறந்தது. அந்த மாதிரி நம்ம இயற்கையாக நார்மலாகவே நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு கூட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனு கீரை காய்கறிகள் சேரும் பொழுது அது குழந்தைங்களுக்கு தேவையான தாய்ப்பால் கிடைக்கிறதுக்கு அவசியமாக இருக்கும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக தாய்ப்பால் வார தினத்தை ஒட்டிய சிறப்பு நேர்முகம். தொடர்ந்து பாடல் ஒன்றை கேட்போம்.

0: திரவ உணவுகளை எடுக்கும் பொழுது அது வந்து கண்டிப்பா தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ரெண்டாவது கவனிக்க வேண்டியது என்னன்னா, போதுமான ரெஸ்ட், ஓய்வு. அந்த ஓய்வு வந்து இந்த காலகட்டத்தில் ரெஸ்ட்ல இருக்காங்க. டெலிவரிக்கு அப்புறம் ஒரு சில ஆபீஸ்ல அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு 6 மந்த்ஸ் 1 இயர் வரைக்குமே வந்துட்டு இந்த லீவ் கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த ரெஸ்ட் கிடைக்கும். ஒரு சில தாய்மார்களுக்கு அந்த கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஓய்வு கிடைக்கும் பொழுது அந்த மன அழுத்தம் குறையும் போது அந்த பால் உற்பத்தி வந்து சீராக இருக்கும். அப்போ இந்த ரெண்டுமே வந்துட்டு பாலூட்டும் தாய்மார்களுக்கு மிக மிக அவசியம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக தாய்ப்பால் வார தினத்தை ஒட்டிய சிறப்பு நேர்முகம். தொடர்ந்து பாடல் ஒன்றை கேட்போம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டிய சிறப்பு நீர் முகம்.
1: ஒரு சில தாய்ப்பார்களுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு தாய்ப்பால் கிடைக்காது குழந்தைங்களுக்கு. அப்போ அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா இந்த ஃபார்முலா மில்க் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லைங்களா, அதை அவங்க கொடுக்கலாமா குழந்தைக்கு?
2: மருத்துவரின் படி எப்படி சொல்றதுன்னா, தாய்ப்பால் தான் அதுக்கு இணையா ஈடா எதுவுமே அமையாது. இருந்தாலும் குழந்தைங்களுக்கு 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் கிடைச்சே ஆகணும். ஆனா அந்த தாய்க்கு வந்து அதுக்கு தேவையான சுரப்பி அதாவது வேலை செய்யலை, ஏதோ ஒரு உடல் உபாதையின் காரணமாக அவங்களுக்கு கொடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபார்முலா மில்க் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, அதாவது பவுடர் பால். ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக மருத்துவரின் ஆலோசனைப்படி மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையோட எடையை பொறுத்து எவ்வளோ கொடுக்கணும், எந்த அளவில் கொடுக்கணும், எத்தனை மணி நேரம் இடைவெளி விட்டு நம்ம கொடுக்கணுங்கிறது வந்து இருக்குது. மருத்துவர் எப்படி பரிந்துரைப்பாங்கன்னா, இந்த ஸ்கூப்பில் 30 ml அளவுக்கு இந்த அளவு பவுடர் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த விதத்தில் ஸ்டோர் பண்ணி இந்த அப்படி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதன்படி நம்ம கரெக்டாக கடைபிடிச்சு வந்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு எந்த வயிற்று உபாதைகளும் ஏற்படாது. நம்ம வந்து சரியான முறையில் அதை வந்து கலந்து கொடுக்கல, அதாவது ரொம்ப தண்ணியாக கலந்துட்டோம், குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்கட்டும் அப்படின்னு ரொம்ப தண்ணியாக கலந்துட்டாங்க, இல்லை சரியாக கலக்காமல் அது கெட்டியாக இருந்துருச்சு அப்படின்னா கூட அந்த குழந்தைங்களுக்கு இந்த ஜீரண கோளாறு ஏற்படும். ஸோ அது வந்து பின்னாடி குழந்தைங்களுக்கு வயிறு எரிச்சல் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அஜீரண கோளாறு வராமல் இருக்கணும்னா நம்ம வந்துட்டு அந்த குழந்தையோட வயசு பொறுத்து அதோட எடையை பொறுத்து அதுக்கு தகுந்த ஃபார்முலா மில்க்கு நம்ம கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனைப்படி கண்டிப்பாக கொடுக்கணும். இன்னொன்று பார்த்தோன்னா, நம்ம இப்போ நிறைய வந்து மாட்டுப்பால் ஆட்டுப்பால் அதெல்லாம் கொடுக்குறாங்க, ஏன்னா வந்து ஃபார்முலா மில்க்கு வசதி உள்ளவங்க வாங்கிப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் வாங்குறது இல்லை, அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு மாட்டுப்பால் ஆட்டுப்பால்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மருத்துவரோட ஆலோசனை என்னங்கிற பார்த்தோன்னா, 1 வருஷத்துக்கு குழந்தை 1 வயசு நிரம்புற வரைக்கும் அந்த மாதிரி பால் யூஸ் பண்ணக்கூடாது.
1: மேடம், தாய்ப்பாலை என்னென்ன முறைகளில் நம்ம பதப்படுத்தலாம்?
2: முதல் நிலையை பார்த்தோன்னா அறை வெப்பநிலை, அதாவது ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சருங்கிறப்போ அதை வந்து 4 மணி நேரம் நம்ம பிரஸ்ட் மில்கை சேமித்து வைக்கலாம். 2வது பார்த்தோன்னா குளிர்சாதன பெட்டி, குளிர்சாதன பெட்டியில் அதாவது ஃப்ரிட்ஜில், அந்த ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணலான்னா 4 நாட்கள் வரை தான், அதற்கு மேலே வேண்டாம், 4 நாட்கள் வரை அதை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். 3வது பார்த்தோன்னா உறைப்பெட்டி, அதாவது ஃப்ரீசர். ஃப்ரீசரில் வந்துட்டு 3 முதல் 4 மாதம் வரை கூட கெடாமல் வைத்து கொள்ளலாம். இதை வந்துட்டு 4 rules சொல்லுவாங்க. ஸோ இந்த முறையில் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு தேவையான பிரஸ்ட் மில்கை சேமித்து வைத்துக்கொள்ளலாம்.
1: இப்போ இந்த அறை வெப்பநிலைன்னு சொல்கிறீங்க, எல்லா காலநிலைக்கும் இது ஓகேவா? இப்போ ஏன்னா சம்மர் டைமில் வந்து ரொம்ப வெப்பநிலை அதிகமாக இருக்கும், குளிர்காலத்தில் கம்மியாக இருக்கும், எல்லா நேரத்திலுமே 4 hoursங்கிறது சேஃபுங்களா?
2: இல்லை, சேஃப் இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம டெம்பரேச்சர் பார்க்கும்போது இப்போ குளிர்காலங்களில் நம்ம வந்துட்டு 3 முதல் 4 மணி வரை, அதாவது 4 மணி நேரத்துக்கு உள்ளாகவே நம்ம அது வந்து கொடுத்துடணும். ஊட்டியை பொறுத்த வரைக்கும் குளிர் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம வந்துட்டு 4 hours வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம், தாய்ப்பால் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுவே நம்ம வெப்பநிலை அதிகமாக இருக்கிற இடங்களில் வந்துட்டு குறைஞ்சது 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு உள்ளாகவே அதை நம்ம யூஸ் பண்ணிட்டணும்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக தாய்ப்பால் வார தினத்தை ஒட்டிய சிறப்பு நேர்முகம். தொடர்ந்து பாடல் ஒன்றை கேட்போம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டிய சிறப்பு நேர்முகம்.
1: மேடம், இப்ப தாய்ப்பால் வங்கியில பால் எப்படி சேமிக்கிறாங்க, தாய்மார்கள் அவங்களா முன் வந்து குடுக்கறாங்களா, இதோட செயல்பாடுகள் குறித்து சொல்லுங்க மேம்.
2: அதாவது மனித பால் வங்கி, அதாவது ஹியூமன் மில்க் பேங்க், இது வந்து யாருக்கு அவசியமா இருக்கு அப்படின்னா, தாய்ப்பால் இல்லாத இல்ல குறைமாத குழந்தைகளாக பிறந்தவங்களுக்கு வந்துட்டு பாதுகாக்கப்பட்டு வழங்கக்கூடிய ஒரு மையமா தான் வந்து நம்ம பாக்குறோம். அதோட முக்கியமான பயன்கள் என்னென்னங்கறது பார்த்தோம்னா, இது வந்து குறைமாத குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உயிர்காக்க

0: கொடுக்கும் உணவுன்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தோன்னா, அந்த தாய் இல்லாதவங்க இல்லை பாலே சரியாக சுரக்காத தாய்மார்களுக்கு வந்து பாதுகாக்கப்பட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வங்கியாக இருக்குது. மூணாவது, அந்த சேகரிக்கப்பட்ட பால் சரியான ஸ்டோரேஜ், அது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சரியான ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய அந்த பாலை கிருமி நீக்கம் செய்யப்பட்டு அதை பாதுகாப்பாக அந்த குழந்தைங்களுக்கு வழங்குறாங்க. இதுதான் வந்து இந்த முக்கியமாக அந்த மனித பால் வங்கி செய்யக்கூடிய செயல்கள். இது நம்மளுக்கு எங்கெங்க இருக்குது, அதோட மையங்கள் எங்கெங்க தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல அரசு மருத்துவமனை அதில் இருக்கு, இன்னொன்று கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில், இன்னும் மற்றும் பல்வேறு அரசு மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு சில மருத்துவமனைகள்லையும் இந்த மனித பால் வங்கி இருந்துட்டு இருக்குது.
1: தாய்ப்பால் வந்து கறக்கும் வழிகள் ரெண்டு மூணு மெத்தட் சொன்னீங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா இப்போ புதிய தாய்மார்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் மேம்.
0: அதான் நம்ம பார்த்த மாதிரி ரெண்டு வழிகளில் குழந்தைங்களுக்கு பால் இயற்கையாகவே அதனால சக் பண்ணி குடிக்க முடியலை அப்படிங்கிறப்போ, நம்ம அதை வந்து கையால் பிழிந்து அதை நம்ம, அதாவது மேனுவலாக நம்ம அதை வந்து ப்ரெஸ் பண்ணி அதை எடுத்து குழந்தைங்களுக்கு நம்ம அதை ஸ்டோர் பண்ணி கொடுத்துக்கலாம். ரெண்டாவது வகையாக பார்த்தோன்னா பம்ப்பு யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த பம்ப்பு எந்த மாதிரினா, ப்ரெஷர் கொடுத்து பம்ப் பண்ணி அந்த வேக்யூம் மூலமாக செக்ரெட்டான மில்கை வந்து நம்ம எடுத்து அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.
1: 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற ஒர்க்கிங் உமனுக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப பெரிய பிளஸிங்காக இருக்கும் இல்லைங்களா?
0: ஆமாம், கண்டிப்பாக.
1: பால் சுரப்பியை வந்து அதிகரிக்கிற முக்கியமான உணவுகள் பற்றி சொல்லு.
0: உணவுகள் பார்த்தோன்னா, இப்போது இயற்கையாக நிறைய பேர் வந்துட்டு முதல்ல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய சத்தான உணவுகளை எடுக்கிறத தவிர்த்துடுறாங்க. அவங்க வேலையின் சுமையின் காரணமாக அது சரியான நேரத்தில் சரியான போர்ஷன்ஸில் அவங்களால எடுக்க முடியலை. குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அவங்க எடுக்க அந்த ஓய்வு காலங்களில் அந்த பால் குழந்தைங்களுக்கு தேவையான அளவு கிடைக்கணும்னு நினச்சாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான முக்கிய உணவு எதுவும் பார்த்தோன்னா, வெந்தயம், முருங்கைக்கீரை, ஓட்ஸு, பூண்டு, பெருஞ்சீரகம், கீரை காய்கறிகள், ட்ரை ஃப்ரூட்ஸு, அதாவது உலர் திராட்சை, பாதாம், அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அவசியமாக இருக்கும். அது வந்து இந்த உணவுகள்லாம் வந்து பாலை சுரக்கிறதுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணும். இப்போ வெந்தயம் பார்த்தா நம்ம அந்த வெந்தயத்தை நம்ம சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த வெந்தயம் மட்டும் தனியாக நம்ம கஞ்சி மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். முருங்கை கீரை சூப் பண்ணி குடிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நிறைய அனிமிக் இருப்பாங்க, இரும்பு சத்து குறைபாடுகள் இருக்கும், அதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் குழந்தைக்கு தேவையான அந்த பால் உற்பத்தி ஆகக்கூடிய இது வாய்ப்பாக இருக்கும். பூண்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இடங்களில் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பூண்டு பால், குழந்தைங்களுக்கு பால் பத்தலையா, பூண்டு பால் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது கூட ஒரு வகையில் ஹெல்ப்பாக இருக்கும். பெருஞ்சீரகம் நம்ம சேர்த்துக்கலாம். காய்கறிகள், அதாவது நம்ம உணவு பழக்கங்கள்ங்கிற பார்க்குறப்போ, நம்ம சாதாரணமாக எடுக்கிற உணவு பழக்கங்கள்லேயே வந்துட்டு அதிகமான புரோட்டீன் புரதசத்தை நம்ம சேர்க்க ஆரம்பிக்கணும். இப்போ காலையில் எழும்புன உடனே வெறும் வயிற்றில் ஃபஸ்ட்டு வார்ம் வாட்ரு, மிதமான சிவப்பத்தில் தண்ணீர் குடிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கிளாஸ் பால் குடிக்கலாம். அந்த பால் கூட ஏதாச்சும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ஓட்ஸு கஞ்சி எடுத்துக்கலாம். அதுவே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், இட்லி சாப்பிட்லாம், தோசை சாப்பிட்லாம். ஸோ இது மாதிரிலாம் சாப்பிடும்போது அது கூடிய ஆட் ஆன் நம்ம ரெண்டு முட்டை அந்த மாதிரி புரதசத்தை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மதிய உணவு, மதிய உணவு நார்மலாக சாப்பிடுவோம். சாப்பிட்றப்போ அது கூடயே ஒரு பவுலு காய்கறி, அந்த காய்கறிகள் சேரும் பொழுது அது குழந்தைங்களுக்கு தேவையான உற்பத்திக்கு அது ஹெல்ப்பாக இருக்குது. அதுக்கப்புறமா 2 மணி நேரம் 3 நேரம் இடைவெளி விட்டு பாதாம் பால், அந்த மாதிரி பாதாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சேர்க்கலாம். பழம், ஏதாவது முழுசான பழம், பழ சாறு ஜூஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக பழமாகவே எடுக்கிறது இன்னும் மிக சிறந்தது. அந்த மாதிரி நம்ம இயற்கையாக நார்மலாகவே நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு கூட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனு கீரை காய்கறிகள் சேரும் பொழுது அது குழந்தைங்களுக்கு தேவையான தாய்ப்பால் கிடைக்கிறதுக்கு அவசியமாக இருக்கும்.
1: இந்த ஊட்டச்சத்தை தாண்டி நம்ம அவங்களுடைய வாழ்வியல் முறையில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணுங்களா?
0: கண்டிப்பாக. அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது வந்துட்டு தண்ணி குடிக்கிறது. அது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நார்மலாகவே 1 நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி தான் குடிக்கிறோம் அப்படிங்கிறப்போ அது வந்து பத்தாது. குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது கண்டிப்பாக தாய்மார்கள் வந்து அந்த டீஹைட்ரேஷன் ஆகுவாங்க, டயர்ட் ஆகுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக அதை கவனத்தில் வச்சு 1 நாளைக்கு 3 லிருந்து 4 லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிச்சிக்கலாம். அது கூட இளநீ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அவங்க வறட்சி ஆகாமல், அவங்களோட உடல் வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி திரவ உணவுகளை எடுக்கும் பொழுது அது வந்து கண்டிப்பாக தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ரெண்டாவது கவனிக்க வேண்டியது என்னென்னா, போதுமான ரெஸ்ட்டு, ஓய்வு. அந்த ஓய்வு வந்து இந்த காலகட்டத்தில் ரெஸ்ட்டில் இருக்காங்க. டெலிவரிக்கு அப்புறம் ஒரு சில ஆஃபீஸில் அந்த மாதிரிலாம் வந்துட்டு 6 மந்த்ஸ் 1 இயர் வரைக்குமே வந்துட்டு அந்த லீவ் கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த ரெஸ்ட்டு கிடைக்கும். ஒரு சில தாய்மார்களுக்கு

0: கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஓய்வு கிடைக்கும் பொழுது அந்த மன அழுத்தம் குறையும் போது அந்த பால் உற்பத்தி வந்து சீராக இருக்கும். அப்போ இந்த ரெண்டுமே வந்துட்டு பாலூட்டும் தாய்மார்களுக்கு மிக மிக அவசியம்.
1: ஒரு சில தாய்ப்பார்களுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு தாய்ப்பால் கிடைக்காது குழந்தைங்களுக்கு. அப்போ அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த ஃபார்முலா மில்க் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை அவங்க கொடுக்கலாமா குழந்தைக்கு?
0: மருத்துவரின் படி எப்படி சொல்கிறதுனா, தாய்ப்பால் தான் அதுக்கு இணையாக ஈடாக எதுவுமே அமையாது. இருந்தாலும் குழந்தைங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கிடைச்சே ஆகணும். ஆனால் அந்த தாய்க்கு வந்து அதுக்கு தேவையான சுரப்பி அதாவது வேலை செய்யலை, ஏதோ ஒரு உடல் உபாதையின் காரணமாக அவங்களுக்கு கொடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபார்முலா மில்க் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, அதாவது பவுடர் பால். ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக மருத்துவரின் ஆலோசனைப்படி மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையோட எடையை பொறுத்து எவ்வளோ கொடுக்கணும், எந்த அளவில் கொடுக்கணும், எத்தனை மணி நேரம் இடைவெளி விட்டு நம்ம கொடுக்கணுங்கிறது வந்து இருக்குது. மருத்துவர் எப்படி பரிந்துரைப்பாங்கன்னா, இந்த ஸ்கூப்பில் 30 ml அளவுக்கு இந்த அளவு பவுடர் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த விதத்தில் ஸ்டோர் பண்ணி இந்த அப்படி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதன்படி நம்ம கரெக்டாக கடைபிடிச்சு வந்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு எந்த வயிற்று உபாதைகளும் ஏற்படாது. நம்ம வந்து சரியான முறையில் அதை வந்து கலந்து கொடுக்கல, அதாவது ரொம்ப தண்ணியாக கலந்துட்டோம், குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்கட்டும் அப்படின்னு ரொம்ப தண்ணியாக கலந்துட்டாங்க, இல்லை சரியாக கலக்காமல் அது கெட்டியாக இருந்துருச்சு அப்படின்னா கூட அந்த குழந்தைங்களுக்கு இந்த ஜீரண கோளாறு ஏற்படும். ஸோ அது வந்து பின்னாடி குழந்தைங்களுக்கு வயிறு எரிச்சல் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அஜீரண கோளாறு வராமல் இருக்கணும்னா நம்ம வந்துட்டு அந்த குழந்தையோட வயசு பொறுத்து அதோட எடையை பொறுத்து அதுக்கு தகுந்த ஃபார்முலா மில்க்கை நம்ம கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனைப்படி கண்டிப்பாக கொடுக்கணும். இன்னொன்று பார்த்தோன்னா, நம்ம இப்போ நிறைய வந்து மாட்டுப்பால் ஆட்டுப்பால் அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து ஃபார்முலா மில்க்கு வசதி உள்ளவங்க வாங்கிப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் வாங்குறது இல்லை, அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு மாட்டுப்பால் ஆட்டுப்பால்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மருத்துவரோட ஆலோசனை என்னங்கிற பார்த்தோன்னா, ஒரு வருஷத்துக்கு குழந்தை 1 வயசு நிரம்புற வரைக்கும் அந்த மாதிரி பால் யூஸ் பண்ணக்கூடாது.
1: இவ்வளோ நேரமாக இந்த தாய்ப்பால் வாரத்தின் குறித்து நிறைய பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க மேம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக தாய்ப்பால் வார தினத்தை ஒட்டிய சிறப்பு நேர்முகம். தொடர்ந்து பாடல் ஒன்றை கேட்போம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டிய சிறப்பு நீர் முகம்.
1: தாய்மார்கள் எப்படி அவங்க உடல் ரீதியாக வந்து தயாராகணும் தாய்ப்பால் கொடுக்க?
2: உடல் ரீதியாக தயாராகிறதுக்கு முதல்ல தாய்மார்கள் வந்து அவங்களோட மார்புகளை சுத்தமாக வச்சுக்கணும், ஃபீடிங் டைம் வந்து தெரிஞ்சுக்கணும், குழந்தைங்களை வந்து எப்படி அரவணைச்சு கொடுக்கணும், எந்த விதத்தில் உட்கார்ந்து கொடுக்கணும், அதையெல்லாமே தெரிஞ்சு வைக்கணும். அந்த பொசிஷன் கரெக்டாக கொடுக்குறப்போ அந்த குழந்தைங்களுக்கு தேவையான தாய்ப்பால் கிடைக்குது. அது போக அந்த மார்பகங்களை சில பேருக்கு காம்புன்னு சொல்லுவோம், அது வந்துட்டு சின்ன அளவாக இருக்கும். ஸோ எப்போ வந்து அந்த குழந்தைகள் வந்து சக் பண்ண ஆரம்பிக்குதோ எடுக்க எடுக்க எடுக்க அதோட பொசிஷன் கரெக்டாக கிடைக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு தேவையான பொசிஷன் கிடைச்சி அதுவே உறிஞ்சி எடுத்துக்கும். என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனேயே எனக்கு வந்து பால் செக்ரெட் ஆகலை, எனக்கு பால் வரலை, அதனால குழந்தை சரியாக குடிக்க மாட்டேங்குது. ஏன்னா முதல் 2 நாட்களுக்கு பொதுவாக தாய்மார்களுக்கு அந்த கொலஸ்ட்ரம் இருக்கிறதுனால சரியாக திக்காக இருக்கிறதுனால வராது. ஸோ அதை வச்சுக்கிட்டு அவங்க மனதளவில் ஒரு பாதிப்பை எடுத்துக்கக்கூடாது. நம்மளுக்கு தாய்ப்பால் சுரப்பி சரியாக இல்லை, குழந்தைக்கு தேவையான பால் கிடைக்க மாட்டேங்குதுன்னு அவசரப்படக்கூடாது. அதுக்கு தேவையான உணவுகளும் அவங்க சரியான விகிதத்தில் எடுத்துட்டு அந்த கரெக்டான பொசிஷனில் வச்சு அந்த குழந்தைங்களுக்கு நிதானமாக கொடுக்கும் பொழுது அது எடுக்க செக் பண்ண நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் வேலை செய்யும் பொழுது இயற்கையாகவே குழந்தைங்களுக்கு தேவையான பால் கிடைக்க ஆரம்பிச்சிடும்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக தாய்ப்பால் வார தினத்தை ஒட்டிய சிறப்பு நேர்முகம். தொடர்ந்து பாடல் ஒன்றை கேட்போம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டிய சிறப்பு நேர்முகம்.
1: பிரஸ்ட் மில்க் பேங்க், அதாவது வந்து தாய்ப்பால் சேமிக்கும் முறையில், இதை பத்தி சொல்லுங்க.
2: பொதுவா வந்துட்டு இப்ப நிறைய இடத்துல கேள்விப்படுறோம், 7 மாசத்துல அதாவது குறை பிரசவத்துல குழந்தை பிறந்திருக்குது, இல்ல அந்த தாய்மார்களுக்கு வந்துட்டு சரியான விதத்துல மில்க் கிடைக்கல, வரல, செக்ரீட் ஆகல அப்படிங்கிற பாக்குறப்போ, இதை வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, பிரஸ்ட் மில்கை வந்து நம்ம சேமித்து அதுல இருந்து குழந்தைங்களுக்கு தேவையான தாய்ப்பாலை நம்ம கொடுக்கறோம். இதை வந்துட்டு எப்படி சொல்லுவோம்னா, எக்ஸ்பிரஸ்ட் பிரஸ்ட் மில்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்பிரஸ்ட் பிரஸ்ட் மில்கை வந்துட்டு ரெண்டு விதத்துல நம்ம வந்து எடுத்துக்கலாம். முதல்ல வந்துட்டு கையால் பிழிவது, அதாவது சுத்தமான கையால மென்மையா அழுத்தி சுரக்கக்கூடிய பாலை வந்துட்டு போதுமான அளவு சேமிச்சு வைக்கணும். ரெண்டாவது வகைனா, அந்த மாதிரி கையால புளிய கஷ்டமா இருக்கு, தெரியல, வரல அப்படிங்கிறப்போ பம்புகள், அதாவது பிரஸ்ட் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது வந்து ரெண்டு விதத்துல சொல்லலாம். ஒன்னு வந்துட்டு

0: பிரஸ்ட் பம்பு கையால் ப்ரெஷர் கொடுத்து எடுக்கிற மாதிரியும் இருக்குது. இன்னொன்று எலக்ட்ரிக் பம்புன்னு சொல்லுவோம், மின்சார பம்புன்னு சொல்லுவோம். அதை பயன்படுத்தி கூட சுரக்கக்கூடிய அந்த பாலை சேமித்து வைக்கலாம். இப்போ அதை வந்து நம்ம எந்த வகையில் ஸ்டோரேஜ் பண்ணுறோம், நம்ம வந்து தவறுதலாக ஸ்டோரேஜ் பண்ணும்போது அது வந்து குழந்தைங்களுக்கு உபாயத்தை உண்டாக்கும்.
1: முதல் குழந்தைக்கு இரண்டாவது குழந்தைக்கும் குறிப்பிட்ட இடைவெளி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில தாய்மார்கள் ஆக்சிடென்டலாக வந்து முதல் குழந்தைக்கு ஒரு வயசு முடியும் போதே வந்து அடுத்த குழந்தை ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அவங்க இப்போ ஃபீட் பண்ணுற டைமில் ப்ரெக்னென்ட் ஆகிறது அவங்களுக்கு உடல் ரீதியாக நல்லதா?
0: உடல் ரீதியாக ஃபீடிங் டைமில் ப்ரெக்னென்ட் ஆகிறது நல்லது இல்லை. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைச்சிட்டு இருக்கப்போ அந்த தாய்மார்களுக்குள்ள சத்து வந்து முதல் குழந்தைக்கு கிடைச்சிட்டு இருப்போ இரண்டாவது குழந்தைங்களுக்கு அது போதுமான ஊட்டச்சத்து கிடைக்காது, வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் குழந்தைகள் தாய்மார்கள் வந்து உடனடியாக இரண்டாவது குழந்தைய பிரசவத்துக்கு ரெடியாக கூடாது.
1: ஸோ இந்த ஆண்டோட கருப்பொருள் சொல்லுங்க.
0: இந்த 2026 ஆண்டோட அந்த உலக தாய்ப்பால் வரத்தின அதிகபூர்வமான அதாவது அந்த தீம் என்னன்னு பார்த்தோம்னா, நிலத்திற்கக்கூடிய வாழ்க்கை தொடக்கத்திற்கான தாய்ப்பால் ஊட்டல், அதாவது சிறந்த செயல்பாடுகளை வலுப்படுத்துவோம். அதாவது பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபார் அ சஸ்டெயினபிள் ஸ்டார்ட் இன் லைஃப் ஸ்ட்ரென்தன் வாட் ஒர்க்ஸ். இதுதான் வந்து இந்த 2026 ஆண்டுக்குடைய முக்கியமான தீம். இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருமே வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ உள்ள மாடர்ன் லைஃப்பில் நிறைய லேடிஸ் வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு அவங்க வந்துட்டு கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்குதுனா அவங்களோட ஃபிசிக்கல் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ நான் வந்து வெயிட் போட்டக்கூடாது, நான் வந்து ஜிம் பண்ணணும், நான் வந்து டயட் பண்ணணும், அந்த மாதிரி அவங்க ஃபுல் அந்த கான்ஷியஸில் இருக்கும்போது அந்த தேவையான டயட்டு ஊட்டச்சத்து கிடைக்காம அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கிடைக்கிறது கஷ்டமாகும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த நேரங்களில் தவிர்த்துட்டு குழந்தைங்களோட ஹெல்த்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து டயட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு தேவையான புரதச்சத்து எடுத்துக்கணும், அதுக்கு தேவையான நம்ம உடல் பயிற்சிகள் எல்லாமே மேற்கொள்ளணும். இந்த தீம் படி பார்த்தோன்னா, குழந்தைகளுக்கு தொடக்கத்திற்கு தாய்ப்பால் தான் வந்து மிக ஆரோக்கியம்னு சொல்கிறோம். முதல் 6 மாதத்திற்கு எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தாய்ப்பால் ஊட்டுறோமோ அந்த அளவுக்கு குழந்தைகள் எதிர்காலத்தில் எந்த ஒரு நோய் பாதிப்பும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக வளர்ச்சி அடைவாங்க.
1: இவ்வளோ நேரமாக இந்த தாய்ப்பால் வாரத்தின் குறித்து நிறைய பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க மேம்.
0: நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி குழந்தைகள் நல மருத்துவர் மேரி பிருந்தா அவர்களுடனான நேர்முகத்தின் இரண்டாம் பகுதி. உடன் உரையாடியவர் கே எஸ் ஸ்ரீதேவி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார். அமைப்பில் உதவி கே எஸ் ஸ்ரீதேவி.
1: சரியா டைம் 4 மணி ஆயிடுச்சு. நாம விளையாட போறோம் எதிரும் புதிரும் கார்த்தியும் நானும் உட்காந்துருக்கோம். நான் உங்கள் அன்பு நண்பன் அஜய் ஜேபி, அஜய் கார்த்திக், இவங்க ரெண்டு பேரும் உட்காந்தா இன்னைக்கு விளையாட போறோம் எதிரும் புதிரும். சோ இந்த எதிரும் புதிரும் நாம என்ன விளையாட போறோம் கார்த்திக் சொல்லுங்க.
2: வணக்கம் ஜேபி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமாக இருக்கிறோம். நீங்கள் கொஸ்டினை பார்த்து நினைச்சாதான் வந்து நான் நலம் வந்து குறையுது எனக்கு.
2: ஆமாம், அதாவது எதிரும் புதிரும் நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டாக நம்ம விளையாட போகிறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில். ஸோ நேயர்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அதாவது வார்த்தை விளையாட்டுகள் எதெந்தது நம்ம வந்து மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஒரு அசம்ஷன் இருக்கும்.
1: நேரில் ட்ரெயின் பண்ணிட்டீங்க.
2: ஆமாம், வார்த்தை விளையாட்டுகள் வந்து இந்த மாதிரி விளையாட்டுகள் தான் விளையாட போகிறோன்ற ஒரு அசம்ஷன் இருந்திருக்கலாம். ஸோ இன்றைக்கும் அதே வார்த்தை விளையாட்டுகள் வைத்து தான் இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சியில் விளையாட போகிறோம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில். நேயர்கள் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம்.
1: என்ன நண்பர்கள் வந்து தொடர்பு கொள்ளும் பார்த்தீங்கன்னா 9344-9010-108. அந்த லாஸ்ட் 4 நம்பர் 101 தான். அதை நீங்கள் வந்து எதுவுமே மைண்டில் வச்சுக்க வேணாம். ஃபஸ்ட்டு 6 நம்பரை மட்டும் மைண்டில் வச்சுங்க. 9344-9010-108. அடுத்து 9342-9010-108. அடுத்து 8300-0009-101-108. அது லேண்ட்லைனு கூப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0423 என்ற இணைப்பு என்ன சேர்த்து 2966781 இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். இதில் வந்து வாட்ஸ்அப்லலாம் வந்து விளையாட முடியாது, அதனால் ரொம்ப ஸ்மார்ட்டாக வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணாதீங்க. 8300-0019-101-108 அப்படிங்கிற எண்ணம் வந்து நான் சொல்லலை, அதனால் அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் போட்டு ஆன்சர் சொல்லணும் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிடுங்க கார்த்திக்.
2: ஆமாம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்ம வந்து எடுத்து நம்ம பேசலாம். ஸோ வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம வந்து ஒரு 8 நம்பர்ஸ் கொடுப்போம்.
1: சூப்பர்.
2: அந்த 8 நம்பர்ஸில் வந்து ஒரு நம்பரை சூஸ் பண்ணணும். அந்த 8 நம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு விளையாட்டை நம்ம வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எந்த நம்பர் வந்து சூஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சு அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் நம்ம கேட்போம். அது கொஸ்டின் சொல்ல முடியாது, ஒரு விளையாட்டு. இதை வந்து விளையாட்டை விளையாட்டாக தான் எடுத்துக்கணும்.
1: கண்டிப்பாக புரிஞ்சு ரிஸ்க் ரிஸ்க் வந்து சாப்பிடக்கூடாது.
2: ரொம்ப ஈஸியாக தான், ஆமாம், என் அளவுக்கு ஈஸியாக தான் எடுத்துருக்கிறேன், ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எல்லாம் இல்லை. ஓகே, நேயர்கள் வந்து தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம்.
1: நிகழ்ச்சியில் முதல் நட்பிட்ட பேசலாம். வணக்கம்.
2: முதல் நட்பு சிறப்பு,
1: முதல் நட்பு சிறப்பா இருக்கிறது. சரி, அடுத்த நட்பு பேசலாம். வணக்கம். வணக்கம், நிகழ்ச்சி செஞ்சிருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: நேயருடைய இணைப்பு,
1: நிறைய நேயர்கள் வந்து இணைகிறாங்க, பட் அவங்களுக்கு வந்து கால் வந்து கட் ஆயிருது.
2: கால் கட் ஆயிருச்சா? ஐயோ,
1: அந்த கால் இல்ல, இது வந்து. ஹலோ,
2: வணக்கம்.
3: சொல்லுங்க சார், கால் கட்டான பரவாயில்லைங்க சார்.
2: கால் கட்டானாலும் போறோம், நம்ம லைன் பிடிச்சி வந்துருவோம் சொல்றீங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஆபரேஷன் பண்ணிக்கலாம் சார்.
1: சூப்பர் சூப்பருங்க.
2: யார் பேசுறீங்க?
3: கோயம்பாட்டை சின்ன செல்வி செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன். நல்லா இருக்கு.
2: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கிறேங்க சார்.
2: வணக்கம் சார், நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா?
3: போலாங்க சார்.
2: ஓகே சொல்லுங்க, 1-8 ஒரு நம்பர் சொல்லுங்க பாப்பா.
3: 6ங்க சார்.
2: 6ஆம் நம்பர். அப்போது 6ஆம் நம்பர் வந்து ஆங்கில வார்த்தை நாங்கள் சொல்லுவோம், அதுக்கு வந்து நீங்கள் தமிழ் அர்த்தம் சொல்லணும்.
3: அப்படிங்களா சார்?
2: ஆமாம் ஆங்கில வார்த்தை.
1: ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புழக்கத்தில் வந்து ஆங்கில வார்த்தைகள் நம்மளுடைய தமிழை வந்து ரொம்ப சாப்பிட்டுச்சு அப்படின்னு நாங்கள் கார்த்திக் வந்து நினைச்சாரு. அதனால முக்கியமாக வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தைகள்லாம் எடுத்து வச்சிருக்காரு. அந்த முக்கியமான வார்த்தைக்கு நீங்கள்
2: ரெகுலராக பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான். ஓகே, உங்களுக்கான வார்த்தையை சொல்லிட்டுமா? உங்களுக்கான வார்த்தை கார் அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்ன? நம்ம ரெகுலரா நம்ம யூஸ் பண்றோம் கார்.
3: ஆமாங்க சார்.
1: ஓ
2: சரி, ஓகே.
3: நான்கு சக்கர வாகனம்.
2: 4 சக்கர வாகனம். ஓகே, கிட்டத்தட்ட. சரி, ட்ரெயின்.
3: என்னங்க சார்?
2: ட்ரெயின்.
3: புகைவண்டி.
2: கிட்டத்தட்ட. சரி,
1: புகை இல்ல. சரி, ஓகே.
2: எலக்ட்ரிக்கல் டீசல் ஊத்திட்டாங்க. ஓகே, பரவாயில்ல. நன்றி சுகுமார் சார், நன்றி.
3: தொடர் வண்டிங்க சார்.
2: வெரி குட்,
1: கிளப் கிளப்,
2: வெரி குட்.
3: அடுத்துங்க சார்.
2: போதும், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தான்.
1: சரி, உங்களுக்கு கேள்வி வந்து அந்த காருக்கு கரெக்டான வார்த்தை சொல்லுங்க பாக்கலாம்.
3: தெரியலீங்களே சார்.
1: கழுத தெரியும்,
2: அதுதான் தெரியல. ஓகே நன்றி சார், ரொம்ப நன்றி.
1: அதாவது நன்றி சார், இந்த காருக்கு வந்து என்னன்னா மகிழ் உந்து, இதுதான் வந்து.
3: அப்படிங்களா?
1: ஆமாங்க. அடுத்து இந்த மினி பஸ் போறீங்களா, அதுக்கு என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
3: அது என்ன
2: வணக்கம். இணைப்புல இருந்துட்டீங்க, பேசுங்க பேசுங்க பேசுறாங்க பேசுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? சுப்புலட்சுமி. நல்லா இருக்கேன்.
1: நல்லா
2: இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் சார்.
2: ஓகே, நிகழ்ச்சியில போலாமா, வார்த்தை விளையாட்டு
4: விளையாடலாமா? விளையாடலாம் சார்.
2: எட்டுக்குள்ள நம்பர் ஒன்று சொல்லுங்க. வணக்கம் சுப்புலட்சுமி, உங்க பேர் என்ன?
4: என்ன
2: சாப்பிட்டீங்க?
4: என்ன சாப்பிட்டீங்க?
2: பேசிக்கிறாங்க கூட பேசுறது யாரு?
4: நீங்க
2: பேசலாம்.
4: ஒவ்வொருத்தங்களா
1: பேசுங்க.
5: நீலமணி அம்மா பேசுறேன் சார், பெரிய மனசுங்க. அவர் உங்க கூட பேசுற மன இருக்குதுங்க சார்.
2: சீதாமணி. வணக்கம். வணக்கம்மா.
1: சொல்லுங்க.
5: நீலமணி அம்மா பேசுறேன்.
2: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
5: நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கங்கம்மா. என்ன என்ன பண்றீங்க, என்ன வேலை பண்றீங்க? வீட்டுல இருக்கீங்களா இல்ல வேலைக்கு போறீங்களா?
5: 100 நாள் வேலைக்கு போறோம் சார்.
2: ஓகே ஓகே, சிறப்பு சிறப்பு. சரி,
1: உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம்.
5: சிவாஜி பாட்டு போடுங்க.
1: என்ன பாட்டு வேணும்? சிவாஜி பாட்டு.
2: ரஜினிகாந்த் சிவாஜில இருந்து போடுறங்க. சரி, உங்ககிட்ட ஒரு வார்த்தை விளையாட்டு விளையாடலாமா?
5: கேளுங்க சார்.
2: நான் ஒரு வசனம் சொல்றேன், அது எந்த படத்துல வந்துச்சு சொல்வீங்களா?
5: சரிங்க சார்.
2: சொல்லட்டுமா? நான் சொல்றேன் பாருங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி.
5: அருணாச்சலம்.
2: அச்சோ,
1: நீங்கள் கேட்ட விரும்பிய சிவாஜி கணேசன் நடித்த
2: ஒரு படத்துல இருந்து ஒரு
1: வசந்த மாளிகை திரைப்படம் ஒரு வசந்தமான பாட்டை கேட்கலாம். இதோ உங்க ஊட்டி 91.8 ஸ்டேடியம்.

0: டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா பாடிய பாடல் கே வி மகாதேவனுடைய இசையில ஒலிக்க கேட்டோம். வசந்த மாளிகை திரைப்படத்திற்காக ஒலிக்க கேட்டோம். ஊட்டி 91.8 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க.
1: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை கேட்டுருக்கோம். வார்த்தை விளையாட்டு. வார்த்தை விளையாட்டில் நேயர்கள் ஸ்போர்ட்டிவாக ஜாலியாக கலந்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டே கொஞ்சம் ஜாலியாக விறுவிறுப்பாக சிறப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்த நேயருக்கான கேள்வியை கேட்கலாம். நேயர் அழைப்பில் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் துரையனா, எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் தான் சொல்லியிருக்கீங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தமிழ்ல வந்து வார்த்தை. இப்போ ஆடு அப்படின்னு சொல்லி சொல்றா, நீங்க ஆட ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரைமிங் வார்த்தையா சொல்லிட்டு போங்க பாப்போம்.
0: சரிங்களா?
1: இப்ப நான் ஸ்டார்ட் பண்ண
0: தமிழ் வார்த்தை தான் சொல்லணும்.
1: ஆடு
2: ஆடு வை பரதநாட்டியம் ஆடு
0: இல்ல, ஆடுனா நீங்க ஓடு அப்படி சொல்லணும். அது மாதிரி மீனிங்ஃபுல்லா இருக்க வேர்ட் சொல்லணும். சரிங்களா?
1: இப்போ ஆடு அப்படினா மாடு, வீடு, காடு அப்படி சொல்லணும்.
2: சரி,
1: ஓகே. ஆடு,
2: மாடு, காடு,
1: வீடு,
2: தேடு,
1: சொன்னீங்க. நன்றி
2: நன்றி
1: நன்றி. அதாவது ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கறது வந்து சொல்லிட்டாரு அண்ணே. அடுத்த நேயர் அவருக்கு என்ன விளையாட்டு காத்துக்கிட்டு இருக்கு. வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா இருவரும்?
1: நலமா இருக்கேன் சந்திரசேகர். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
1: உற்சாகமா இருக்கீங்க, சொல்லுங்க.
3: அறிவிப்பு
0: கூட எனக்கு ஒரு நாவ வந்துச்சு. அதாவது இந்த கபினி அணை நீர்பிடிப்பு பகுதியில் வந்து மழை தொடர்ந்து பெய்வதால வந்து அதாவது நீர் திறப்பு வந்து அதிகமாக படுத்துறாங்களாம். அதனால வந்து காவிரியோர கரையில இருக்கவங்கலாம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லிருக்காங்க. நன்றி, அதையும் வந்து நீங்க ஞாபகப்படுத்தின நன்றி.
3: ரொம்ப
0: பாருங்க, நம்ம பேசுறதுல இருந்து நம்பர்
1: ஆறா நம்பர். ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம். பஸ் ரெஸ்ட். ரெஸ்ட் நெக்ஸ்ட் ரெஸ்ட்.
3: ரெஸ்ட்
1: ரெஸ்ட் ரிஸ்ட்
3: ரெஸ்ட் மணிக்கட்டு.
1: இவர் சமாளிச்சிடுறாரு.
0: கம்ப்யூட்டர்.
3: எனக்கு
0: கம்ப்யூட்டர்
1: கம்ப்யூட்டர்
3: கம்ப்யூட்டர் கணினி.
0: மைக்
3: பைக் வந்து இது இருசக்கர வாகனம்.
0: மைக் மைக்
3: மைக் ஒலி ஒலி வாங்கி
1: ஒலி வாங்கி
0: ஒலி வாங்கி
3: வாங்கி
0: ஒலி வாங்கி. ஓகே ஓகே.
1: ஸ்பீக்கர்
0: ஸ்பீக்கர்
3: ஸ்பீக்கர் ஒலி பெருக்கி
1: பெருக்கி. ஓகே, இவர் எந்த பால் போட்டாலும் ஃபோர் அடிக்கிறாரு. அதனால வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கரெக்டா சொல்லிட்டீங்க.
0: நன்றி. நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். 91.8 வார்த்தை விளையாட்டுல எதிரும் புதிர் நிகழ்ச்சியில இருந்து நீங்க செய்ய வேண்டியது

0: 9394101 8 இந்த எண்களுக்கு தொடர்புகளாம். லேண்ட்லைன் நம்பர் 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 என்ற எண்ணுக்கு தொடர்புகொள்ளலாம். வாங்க விளையாடலாம் வார்த்தை விளையாட்டு. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நிகழ்ச்சியிலையும் அடுத்த நட்பு. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க
1: சார்? நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன் சார்.
2: எடக்காட்டுல இருந்து ரங்கநாதன்களா?
1: ஒன்னு இருந்து எட்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க.
2: அஞ்சா நம்பர். நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையை வச்சு நீங்க ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் பேசணும். ஆனா தமிழ்ல தான் பேசணும். நான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன் அந்த வார்த்தைய, ஆனா நீங்க தமிழ்லயே பேசணும். இங்கிலீஷ்ல பேச
0: ஆங்கிலம் கலக்காம தமிழ்ல பேசணும். சரிங்களா?
2: ஓகே. நான் அந்த வார்த்தையை சொல்லட்டுமா? சாங். சாங்
1: பாடல்.
2: அதை பத்தி அப்படியே உங்களுக்கு
0: பத்தி பேசுங்க பாக்கலாம்.
1: பாடல் அது அருமையாக உள்ளது. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாடல் எனக்கு இரவு பூரவும் கேட்டுக்கொண்டே இருப்பேன். பாடல் அமைதியான பாடல்கள் மிகவும் கேட்பேன். வண்டியை போகும் பாடல் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நம்ம வானொலியிலேயும் பாடல்கள் விடாமல் கேட்டுக்கொண்டே இருப்பேன்.
2: சிறப்பு.
0: கேட்டுக்கொண்டிருப்பேனும் பாடல்லையே முடிச்சிட்டாரு.
2: அதான் நம்ம பாடல் பத்தி சொன்னோம், ஆனா ஆங்கிலம் கலக்காம பேசினீங்க. வெரி குட். ரொம்ப நன்றி.
0: நல்லா ட்ரை பண்ணீங்க ரங்கநாதன்.
2: நல்லா ஆங்கிலம் கலக்காம சிறப்பா பேசினீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ரங்கநாதன் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி.
2: நன்றி. நன்றி.
0: ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்முடைய மக்களுக்கு வந்து இப்ப அந்த தமிழ் புரட்சி அப்படிங்கிறது மனசுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: ஆமா, அதாவது நம்ம ஆங்கிலம் கலக்க கூடாது அப்படின்னா, நம்ம வந்து வழக்கு மொழியிலேயே நம்ம பேச பேசவே வந்து நம்மளே அறியாமே ஆங்கிலம் வந்துருது. ஆமா, அதாவது தமிழ் வந்து இந்த சுத்த தமிழ் அப்படிங்கறது வந்து சுத்தமா தமிழ்ல பேசுறதுங்கிறது மறைஞ்சு போச்சு.
0: ஆனா அதை வந்து நம்ம ஒரு முன்னெடுக்கும் விதமாக தான் இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் மிக முக்கியமாக தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து நடத்திட்டு இருக்கோம். ஊட்டி 101.7 நீங்க விளையாண்டுருக்கீங்க எதிரும் புதிரும். நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி மற்றும்
2: ஆர்ஜே கார்த்திக் கூட விளையாண்டுகிட்டு இருக்கீங்க எதிரும் புதிரும் நிகழ்ச்சி.
0: ஸ்டுடியோ டைம் 4:22 ஆயிடுச்சு. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நட்பு. வணக்கம்.
2: கோத்தகிரியிலிருந்து கோகிலா. முதல்ல வந்து எடக்காடு ரங்கநாதன், இப்போ வந்து கோத்தகிரி கோகிலா. நல்லா இருக்கீங்களா மேடம்? வணக்கம். சொல்லுங்க மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
0: உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி. உங்க பேர்லயே வந்து ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஒரு திரைப்படத்துல இந்த கோகிலா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப ஃபேமஸான கதாபாத்திரம், எந்த படம் அது? ரொம்ப ஃபேமஸான படம் என்ன படம்?
2: சொல்லுங்க. என்ன சொல்லலாம்? பனி.
3: பனி. கனி. கனி. முனி.
0: முனிக்கு மீனிங் சொல்லுங்க பாக்கலாம்.
3: முனிவர்னு வரலாம்ல.
2: நன்றி.
0: உற்சாகமா வந்து நம்ம நேயர்கள் வந்து இந்த விளையாட்டை எதிரும் புதிரும்

வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுங்க. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு @OTFM 101.8.

0: ஊட்டி திவண்ணுப்புள்ளி நேரம் 4:32. நீங்க இணைஞ்சு கேட்டுட்டு இருக்கீங்க உங்க ஊட்டி எஃப்எம் 1.8 எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு. எதிரும் புரிதும் வார்த்தை விளையாட்ட உற்சாகமா விளையாடி கொண்டிருப்பது நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜேபி மற்றும்
1: ஆர்ஜே கார்த்திக். நேயர்கள், நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டே வார்த்தை விளையாட்ட ஜாலியாக விளையாடணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 9344-9301018 9342-9010018 8300-0019-1018 தொலைபேசி எண்கள் 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966-7-8-1.
0: உற்சாகமாக விளையாட்டை விளையாட இணையம் நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: சார், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன்.
0: தீபா, நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமாக இருக்கிறோம். நேயர்கள் வந்து உற்சாகமா இணைஞ்சிருக்கப்ப எங்களுக்கு என்ன குறை? ஓகே, சூப்பர். புன்னகையோட இணைஞ்சிருக்கீங்க. நம்பர் 1-8 குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம்.
2: ஐ திங்க்
0: 7 சொல்லிட்டாங்களா இதுக்கு முன்னாடி?
1: சொல்லல நினைக்கிறேன்.
0: ஓகே, ஃபைன், 7
1: திருக்குறள்.
0: எஸ், சூப்பர் சூப்பர். ஓகே,
1: திருக்குறள் வந்து
0: அந்த திருக்குறள்லாம் தெரியுங்களா?
2: தெரியும் சார்.
0: ஓகே, திருக்குறளுக்கு ஒரு பேசிக் ரூல் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை அடி இருக்கும்?
2: 2 அடி இருக்கும்.
0: 2 அடி இருக்கும். முதல்ல எத்தனை வார்த்தைகள் இருக்கும்? அடுத்த அடியில் எத்தனை வார்த்தைகள் இருக்கும்?
2: முதல்ல 5 வார்த்தைங்களா?
0: ஆஹா,
1: 4-3.
0: ஓகே, ஃபைன், சூப்பர். சோ நீங்க வந்து எலிஜிபிள், அதாவது 2 அடின்னு சொல்ற போய் நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் கேள்வி வந்து ஃபர்ஸ்ட் அதிகாரம் என்ன?
1: முதல் குரல்
2: சார், அறத்துப்பால் பொருட்பால்.
0: முதல் அதிகாரம் என்ன?
2: அதிகாரம்
0: கடவுள் வாழ்த்து, சரிங்களா? அதுல முதல் குரல்
2: என்ன?
0: இது கேள்வி கிடையாது, சரிங்களா? இந்த இந்த இதுல வந்து இன்னொரு ஒரு குரல் இருக்கு, நல்ல குரல், சரிங்களா? அந்த குரலுடைய
1: ஒரு வார்த்தை,
0: ஒரு வார்த்தை வார்த்தையை மிஸ் பண்ணி சொல்லுவேன், நீங்க வந்து அத வார்த்தையில கட்ட சொல்லணும், சரிங்களா? பிறவி டாஸ் நீந்துவார் நீந்தார் டாஸ் அடி சேராதார். இந்த ரெண்டு வார்த்தையில சொல்லும் பார்க்கலாம்
2: சார். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார். அந்த ரெண்டாவது அடி சொல்லுங்க சார்.
0: டாஸ் அடி சேராதார்,
2: இறைவன் அடி.
1: சிறப்பு மேடம், சூப்பர்.
0: நீங்க ஒரு தமிழ் புலவி அப்படிங்கறத காமிச்சிட்டீங்க.
1: நானும் ஈஸியா ஒரு முதல் குரலே கேட்பாருன்னு எதிர்பார்த்தேன், பட் நீங்க வேற குரல கேட்டீங்க.
0: ஏன்னா அதை ஆன்சர் சொல்லிட்டாங்க.

0: ஆன்சர் சொன்னதை வந்து நம்ம கேட்க
1: அப்பவும் பிடிச்சிட்டாங்க பாத்தீங்களா நம்ம நேயர். சூப்பர் தீபா, வெரி குட்,
2: நன்றி,
1: ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி,
0: வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா விளையாண்டதுக்கு நன்றி.
2: Thank you sir.
0: நன்றி,
1: thank you. அடுத்த நேயர்
0: வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்ங்க.
1: வணக்கம், யார் பேசுறீங்க இங்க இருந்து?
3: திருப்பூர்ல இருந்து பாலன் பேசுறேன். நிலையத்தில் எல்லாரும் நலம் நாடும் நண்பன்
1: பாலன். நீங்க நலமா இருக்கீங்களா சார்?
3: நலமா இருக்கீங்க.
1: சொல்லுங்க, வார்த்தை விளையாட்டு விளையாடுறதுக்கு நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க, எந்த நம்பர் சூஸ் பண்ண போறீங்க? ஒன்னுல இருந்து எட்டுக்குள்ள.
3: அது எந்த நம்பர் என்னன்னு தெரிஞ்சு சொல்றதா இல்ல தெரியாம சொல்றதா?
0: சொல்லுங்க, ஒன்னுல இருந்து எட்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க.
1: சரி, ஒன்ன நம்பரே கேட்டுறீங்களா? ஒன்ன நம்பரே சொல்லிருமா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற போகிறது வந்து வி. ஆமாம், வி அப்படின்னா வந்து இப்போ மாணவர்களெல்லாம் தங்குற ஒரு இடம். வி என்னது?
3: விடுதி.
1: விடுதி, வெரி. நம்ம ரொம்ப வந்து அதிகமாக வந்து வேலை செஞ்சோம். ஓ

0: சூப்பர் சார். நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்பேன், அதாவது எப்படின்னா பழமொழி மாதிரியே ஒரு வார்த்தை இருக்குது, அது வந்து ஒரு க்வெஸ்டினோட வரும், கதை சொல்லி, அதுவும் ஒரு வி. வெரி குட், வெரி குட் சார். நம்ம சாரும் வந்து எந்த பால் போட்டாலும் அடிச்சிட்டாரு. வெரி குட் சார், ரொம்ப நன்றி கலந்துகிட்டு.
1: வந்து ஓவர் பேட்டிங் வந்து ஒரே நைட்ல முடிச்சிட்டாங்கன்னா என்னதான் பண்றது இல்லைங்களா?
0: எல்லாரும் நம்ம அந்த நம்மளுடைய பால் அந்த மாதிரி
1: சூப்பர் சூப்பர்.
0: நம்ம எந்த பால் போட்டாலும் அடிக்கிற மாதிரி பால் போடுறோம். அதனால
1: இதுல வந்து ரெண்டு விஷயங்கள் கார்த்திக். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறவர் அதாவது உற்சாகமா கேட்கணும், தெரிஞ்ச கேள்வியை கேட்கணும்,
0: சரிங்களா? அது ஸ்போர்ட்டிவ். நம்ம இது வந்து விளையாட்டு, விளையாட்டு வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு விளையாட்டுல ஜகஜம்.
1: ஜகஜம் இந்த ஜகஜம் வந்து எப்படி இருக்குன்னு நீங்க கேள்வியும் கேட்டு ஆன்சரும் சேர்த்து குடுக்கற மாதிரியே கேக்குறீங்க.
0: நம்ம நேயர்கள், நம்மளுடைய தோழர்கள்,
1: அதனால வந்து நம்ம நண்பர்கள் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்காங்க. காலைல நீங்களும் வந்து இணைந்து பேசலாம் இந்த நிகழ்ச்சியில. நீங்க செய்ய வேண்டியது 9344-9901 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய இணைப்பில் இணைந்து நீங்க பேசலாம். நிகழ்ச்சி நிலையம் அடுத்த நட்பு, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ, நாகர்கோவில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
0: வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம். நீங்க என்ன பேசுறீங்க?
0: நலமா இருக்கு, நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, வார்த்தை விளையாட்டு விளையாடலாமா? திரையில் வந்த வசனம், அதாவது ஒரு ஃபேமஸ் படத்துடைய பேர் சொல்லுவேன், அந்த படத்துல வந்த ஒரு ஃபேமஸ் டயலாக்.
1: அவர் வந்து படத்தை சொல்லுவாரு, நீங்க அதுல வர டயலாக்
0: சொல்லுங்க. ஓகேவா?
2: பழைய படம் தான் நல்லது.
1: பழைய படம்.
0: பழைய படம்,
1: சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம், பார்க்கலாம். நீங்க நம்பர் சூஸ் பண்ணு. எஸ், ட்ரை பண்ணலாம்.
0: அருணாச்சலம் படத்துல சூப்பர் ஸ்டார் ஒரு ஃபேமஸ் டயலாக் ரெகுலரா பேசுவார், அது தெரியுமா?
2: ஆண்டவே சொல்றான், அருணாச்சலம் செய்யறான்.
1: அத அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்ன மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம்.
2: ஐயோ, அப்படிலாம் சொல்ல தெரியாது.
0: அப்படிலாம் சொல்ல தெரியாது.
1: சரி, இன்னொரு ஒரு படம் சொல்லுங்க பார்க்கலாம்.
0: இன்னொரு படம், முத்து.
2: முத்து
0: அண்ணாமலை கூட, அண்ணாமலையில கூட ஒரு ஃபேமஸ் ஒரு வேர்ட் இருக்கு, அதேதான் அவர் ஸ்டைல்ல சொல்றது. அது பாஷா,
1: அது பாஷா,
2: பாஷாவா?
1: ஆமா, முத்துல வந்து சொல்லுவாரு, கணக்கை எழுதி
0: வச்சுக்கோ, குடுத்துருங்க.
1: முத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லுவார், வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நாம கொடுத்த வாக்கையும் கொடுத்த பொருளையும் கேட்க கூடாது அப்படின்னு
0: சொல்ற, திருப்பி வாங்குற பரம்பரையை
1: அந்த டயலாக் வந்து சொல்லுவாரு, ரொம்ப அழகா
2: சொல்லுவார்.
0: திருப்பி கேட்கிற பழக்கமே எங்களுக்கு பரம்பரைக்கே கிடையாதுன்னு. இருந்தாலும் நீங்க அருணாச்சலம், அருணாச்சலம்னு கேட்டவனே நீங்க சூப்பரா அந்த டயலாக் சொல்லிட்டீங்க. சூப்பர் சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி.
1: நன்றிங்க.
0: நன்றி.
1: சுடல் டைம் 4:40 ஆயிடுச்சு. நீங்க விளையாண்டுருக்கீங்க எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு, உங்க ஊட்டி FM 91.8. நேர்களை வந்து உற்சாகப்படுத்தும் விதமாக ஒரு நல்ல ஒரு இனிமையான துள்ளான பாடல் போடலாம். ஊட்டி FM 91.8 ஸ்டேடியம் இது, உங்க ஊட்டி FM 91.8. இங்க எல்லாமே சமகிட்டே.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 வார்த்தை விளையாட்டு விளையாண்டுருக்கோம் நேயர்களே. நேரம் 4:45 ஆயிடுச்சு. நம்ம கூட வார்த்தை விளையாட்டு விளையாடுறதுக்கு அடுத்த நேயர் காத்துக்கிட்டு இருக்காங்க. பேசுவோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்டீங்க, பேசுங்க. ஹலோ வணக்கம்.
1: நன்றி.
0: அஞ்சு. அதான் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவோம், அது சம்மந்தம். அதாவது நம்ம நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம் ஒரு வார்த்தை, ஆனால் அதை பற்றி நீங்கள் ஒரு ஒரு அஞ்சாறு லைன்ஸ் சொல்லணும், ஆனால் தமிழில் சொல்லணும், ஆங்கிலம் கலக்காமல் சொல்லணும்.
2: சரிங்க சார்.
0: ஓகேவா?
2: ஓகேங்க சார்.
0: ஃபுட்டு, உணவு. ஃபுட்டு,
1: உணவு. நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க, புதுசாக சொல்லுங்கள். அடுத்ததாக

0: சொல்லுங்க இந்திராணி மேடம்.
1: லேப்டாப்.
2: சரியா,
1: லேப்டாப்க்கு என்ன மேடம் தமிழ்ல?
0: தொலைபேசி. சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. புக் புத்தகம்.
2: டெம்பிள்
0: இருந்தாலும் மூணு வார்த்தைகள் சூப்பராக சொல்லிட்டாங்க. இந்திராணி மேடத்துக்கு வாழ்த்துக்கள், ஒரு கைத்தட்டல். டெம்பிள் அப்படின்னா கோவில்
2: இல்லை,
0: இருந்தாலும் நீங்க
1: கோயிலுக்கு போறீங்க, சாமியெல்லாம் கும்பிடுறீங்க, டெம்பிள்ங்கிற விஷயத்த மறந்துட்டீங்களே.
0: நம்ம இது எதுக்காக சொல்றதுன்னா மேடம், நம்ம வழக்கு மொழியில நம்ம தமிழ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்றதில்ல, மேக்ஸிமம் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்றோம். நம்ம பேச பேசவே தமிழ்லயே வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்ல தான் பேசுறோம். ஓகே, தமிழ் நம்ம இன்றைக்கும் மறக்கக்கூடாது. தமிழ் அதுக்குன்னு தமிழ்லையே பேசணுன்றதுல, ஆனால் தமிழை மறக்காமல் இருக்கிறது நல்லது இல்லைங்களா?
2: ஆமாங்க சார்.
0: ரொம்ப நன்றி இந்திராணி மேடம், ஸ்போர்ட்டிவாக விளாண்டிங்க, ரொம்ப நன்றி கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி மேடம்.
1: நிகழ்ச்சியிலையும் அடுத்து நட்பு பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
0: ஒரு திருக்குறள் ஜேபி சொல்லுவாரு, அதுல வந்து இந்த விடுபட்ட வார்த்தையை மட்டும் சொல்லணும்.
3: சரிங்களா?
1: சொல்லுங்க அதிகாரம்.
0: அதிகாரமா சொல்ல வேண்டாம், அவர் அதிகாரம் சொன்ன போதும்.
1: ஏதாவது ஒரு அதிகாரம் நேம் சொல்லுங்க பாக்கலாம்.
0: உங்களுக்கு புரியுது?
3: அன்பு. அன்புல தானே வெயில் போல காயமே, அன்புல தானே அறம்.
1: சூப்பர் சூப்பர், ஓகே. அப்படின்னா குரல் படிச்சிருக்கீங்க இல்லீங்களா?
0: புடிச்சிட்டாரு,
1: குரல் படிச்சிருக்கீங்க.
3: ஆமா சார், இந்த நிகழ்ச்சி நல்லா கலகட்டு சார், சூப்பரா இருக்கு.
0: நன்றி நன்றி நன்றி
1: சார். சரி, இப்போ உங்களுடைய குரல்ல வந்து சொல்றேன் நானு. மலர் மிசை டேஷ், மானடி டேஷ், நிலமிசை டேஷ், மலர் மிசை
3: நீண்டினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீண்டு வாழ்வார்.
0: சூப்பர் சார்,
1: குரலே சொல்லி முடிச்சிட்டீங்களே.
3: ஆமா சார்.
0: அதாவது இந்த குரல் எல்லாம் நம்ம படிக்காம நம்ம வந்து வந்திருக்கவே முடியாது இல்லீங்களா? நம்ம வந்து ஒரு சில குரல் எல்லாம் வந்து நமக்குள்ள அப்படியே மனப்பாடமா இருக்கும் எந்த காலத்துக்கு கட்டத்துலயும்.
3: ஆமாமா, முக்கியமான குரல் மனப்பாடம்.
1: இந்த குரல் நீங்க படிச்சு எவ்வளவு வருஷம் இருக்கும் சும்மா சொல்லுங்க பாக்கலாம். ஸ்கூல்ல படிச்சு
3: 20 வருஷம் இருக்கு சார், 20-25 வருஷம் இருக்கு சார்.
1: சூப்பர், அதாவது வந்து பசுமர தாணி போல பதிஞ்சிருச்சு இல்லீங்களா?
3: ஆமா ஆமாங்க சார், அதெல்லாம் பதிஞ்சிருச்சு.
1: ஓகே சூப்பர், ஓகே. கேலிக்காக இல்ல, இன்னும் ஒரு அழகான குரல் சொல்லுங்க பாக்கலாம், உங்களுக்கு பிடித்தமான குரல்.
3: தோண்டின் புகழோடு தோன்றுக, அக்சில்லா தோண்டலின் தோன்றாமே நன்றி.
1: சூப்பர் சூப்பர், இதுக்கு பொருள் தெரியுங்களா உங்களுக்கு?
0: நன்றி சார், தேங்க்யூ சோ மச்.

0: நிகழ்ச்சி நேர்மறை நட்பு. வணக்கம்.
1: வணக்கம். கோவை நரசிபுரம் கந்தசாமிங்க.
0: கந்தசாமியா, நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கு சார். இப்பதான் வந்து செல்ல போட்ட பாட்டு வந்து என்ன, திருக்குறளா?
2: திருக்குறள், திருக்குறளும் இருக்கு, திருக்குறளும் இருக்கு. அதாவது வார்த்தை விளையாட்டு விளையாண்டுகிட்டு இருக்கோம். ஒரு 8 நம்பர் இருக்கு. அந்த 8 நம்பர்ல நீங்க ஒரு நம்பர் சூஸ் பண்ணீங்கன்னா அதுல ஒரு விளையாட்டு இருக்கு சார்.
0: அவருக்கு ஒரு புது கேம் கொடுங்களே, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேம் நீங்க ரெடி பண்ணது.
2: சரி, நானே சொல்லட்டுமா சார் உங்களுக்கு?
1: சொல்லுங்க சார்.
2: பழமொழி விடுகதை அந்த மாதிரி விளையாடலாமா?
0: சொல்லுங்க.
2: மலை மேல மாடு மேஞ்சாலும் யார் பேர் தான் சொல்லுவாங்க?
1: மலை மேல மாடு மேஞ்சாலும்
2: மாட்டு,
1: அதுக்கு சொந்தக்காரன்
2: அவங்க பேர் தான் சொல்லுவாங்க.
0: ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியன் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. அவர் வந்து கிளியரை சொன்னார். அதாவது இது வந்து நடந்து அர்த்தம் அதாவது அவருடைய அர்த்தத்தை வந்து நம்ம பாசிட்டிவா புரிஞ்சுக்கணும். எஸ், அது என்னன்னா ஆயிரம் வேரை கொண்டவன் அரை வைத்தியன் தன்னுடைய வைத்தியசாலையில ஆயிரம் வேரை வச்சிருக்கு. ஆயிரம் வேரை கலெக்ட் பண்ணிட்டாலே அவன் வந்து அரை வைத்தியத்துக்கு வந்து ரெடியா.
2: அதாவது அந்த காலத்துல வந்து நம்ம வந்து இந்த எல்லாம் இயற்கை வைத்தியமா தான் இருந்த வேருக்கு எந்தெந்த இலைக்கு இந்த மாதிரி இயற்கை குணாதிசயம் உள்ள வேர்களை வந்து கலெக்ட் பண்ணி வச்சமே, அப்புறம் 1000 விதமான வேர்களை கலெக்ட் பண்ணி வச்சிருந்தா அவர் வந்து அரை வைத்தியம், அப்பவும் அரை வைத்தியம்
0: தான், அப்பவே அரை வைத்தியம் தான் அப்படினு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி
2: அது அப்படியே வாழ்
0: மருவி மருவி மருவி 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியம் அப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, நிகழ்ச்சியிலையும் அடுத்த நட்பிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். ஹலோ. வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம் வணக்கம் மேடம்.
3: நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறேங்க. நீங்க யார் பேசுறீங்க?
3: நான் தஞ்சாவூர்ல இருந்து தங்கமணி பேசுறேன்.
2: தஞ்சாவூர்ல இருந்து தங்கமணி அம்மா பேசுறீங்க. நல்லா இருக்கீங்களா?
3: ஆமா சாமி, நீங்க நல்லா இருக்கீங்களா சாமி?
2: நலமா இருக்க நலமா இருக்கேங்க. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா?
3: கோவை
0: தமிழ்ல வந்து
2: தஞ்சாவூர் போனாலும் அந்த கோவை தமிழ் வருது. சொல்லுங்க, நம்ம வார்த்தை விளையாட்டு விளையாடலாங்களா? சரி, ஓகே. நம்ம நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அந்த, அதாவது ஒரு எழுத்து சொல்றேன், அதை எழுத்த வச்சு இருக்கிற வார்த்தைகள் சொல்லணும். இப்போ நான் சொல்ற மாதிரி எலி அப்படின்னா எலி, ஏனி, ஏன், என்ன, எதற்கு, அந்த மாதிரி. சரி, இல்லை ரொம்ப ஈஸி. கா, கான் கான்ற வார்த்தை, அதாவது எழுத்துல ஸ்டார்ட் ஆகிற வார்த்தைகள். கா, கண். அப்புறம் கண்ணில் என்ன வரும்? என்ன வரும்? கண்ணீர். கணக்கு. கடல். கடல்.
0: சரி அம்மா, நீங்க இப்ப பாட்டின்னு சொன்னதுனால உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு எனக்கு ஒரு இது. நம்ம நேர்களுக்கு ஒரு பாட்டி வைத்தியம் சொல்லுங்க பாக்கலாம் டக்குன்னு.

0: ஹரிஜராஜ் சேமிப்பில் ஹரிஹரன் பாடிக்கொண்டிருக்கும் இந்த பாடல் ஐயந்திரி படத்திலிருந்து ஒலிக்க கேட்டோம். கேட்ட அந்த பாடலோட இன்னைக்கு நம்ம எதிரும் புதிரும் நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டு முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் வார்த்தை விளையாட்டு சிறப்பாக விளையாட நேர்கள் நிறைய பேர் கால் பண்ணி ஸ்போர்ட்டிவாக ஜாலியாக விளையாண்டாங்க, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி.
1: நம்ம ஊட்டிஎஃப்எம் சார்பாக அவர்கள் வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நேர செய்யலாம். டாடா பாபாய் சொல்லிட்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இனிமுறை நான் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அன்பன் ஆர்ஜே ஜேபி மற்றும்
0: ஆர்ஜே கார்த்திக்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகள் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள ஏரிகளில் கருவேல மரங்களை அகற்றி நீர்நிலைகளை தூர்வாரி நீர்மட்டத்தை உயர்த்தும் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுப்பாராவ் இன்று ஆய்வு செய்தார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து முதல்போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேற்று நேரம் 5:02. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை கேட்க போகிறோம். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்களே, வாடாமலர் நிகழ்ச்சி ஒலிக்கப் போகிறது. வாடாமலர் நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான கடந்த கால இனிமையான மனதில் நின்ற இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். 1950-80 வந்த படங்களிலிருந்து பாடல்கள், கடந்த கால இனிமையான பாடல்களை கேட்கலாம். நேர்களே, இந்த 1 மணி நேரம் 5 முதல் 6 வரைக்கும் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344901018, 9342901018, 04-23 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 என்ற தொலைபேசிகளிலும் தொடர்பு கொண்டு உங்களது விருப்பமான பாடலை கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் விருப்பத்தை அனுப்பலாம். வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய எண் 8300019101018. வாட்ஸ்அப் அனுப்பும் பொழுது உங்களது பெயர், ஊர், எந்த படத்திலிருந்து என்ன பாடல், இதெல்லாம் கிளியராக டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களது விருப்பமான பாடல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். பொன்மாலை பொழுது இனிமையான மாலை நேரத்தில் இணைந்திருக்கும் நேர்களே, முதல் பாடல் இதோ.
2: கண்ணா

0: எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கௌரவம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கு கேட்டீங்க. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து வாட்ஸ்அப் அமைச்சிருந்தார் காணிக்கராஜ் என்ற நேயர் பில்லூர் பகுதியிலிருந்து. 5:08 ஆகிட்டு இருக்க நேர்களை உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 அடுத்த பாடலுக்கான விருப்பம் தெரிவிக்கும் நேயர் யார் எங்கிருந்து கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து? வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வந்து நாடோடி மன்னன்ல இருந்து
0: உங்களது விருப்பமான பாடல் இதோ.

எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையமைப்பில் ஜிக்கி குழுவினர் பாடிய பாடல்கள் கேட்டீங்க. நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது வாடாமல நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க. நேர்களை கடந்த கால இனிமையான மனதில் நின்ற பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி ஆகியோர் குரலில் எடுத்த பாடல் காற்றினிலே வரும் கீதம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீங்க. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் மைசூரிலிருந்து சுரேஷ்குமார் என்ற நேரம் விருப்ப பாடலாக ஒலித்தது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியாக கேட்டிருக்கீங்க நேர்களை ஊட்டி எஃப்எம் 101.8 அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் உடுமலையிலிருந்து பராசக்தி பேசுகிறேன். நிலையத்தில் எல்லாரும் சௌக்கியங்களா?
0: எல்லாரும் சௌக்கியமா இருக்கும் பராசக்தி மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்டில் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு ஆனந்தி படத்திலிருந்து கண்ணீரே அன்பு இருந்தால் கேட்கறதுக்கு இல்லாம கரண்டி வேற போயிருச்சு.
0: பாடல் இருந்தாலும் உங்க மனசுல ஒலிக்கும் இது.
1: சரிங்க,
0: ரொம்ப நன்றி. பாடல் கேட்கலாங்களா?

0: பி சுஷிலாவின் குரலில் ஆனந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசு புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
0: பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க நேர்களே. வாடாமலர் நிகழ்ச்சியில் கடந்த கால இனிமையான பாடல்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9443140018 9342100018 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்களது விருப்பமான பாடலை கேட்கலாம். 8300019101018 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களது விருப்பமான பாடலை தெரிவிக்கலாம். அடுத்த பாடல் இதோ.

0: La la la la la la la la la la la. சுடரும் சூடாவளியும் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் ஒலித்து கேட்டீங்க. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் கோவையிலிருந்து அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன் மற்றும் பீலமேடு கிருஷ்ணவேணி ஆகியோர் இந்த பாடலை கேட்டு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களது விருப்பமான பாடல் தான் ஒலித்தது. அடுத்த பாடலுக்கான விருப்பம் தெரிவிக்கும் நேயர் யார், எங்கிருந்து கேட்போம். வணக்கம்.
1: வணங்கய்யா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து? வணக்கம், ஹலோ, இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க. நேருடைய இணைப்பு துண்டிச்சிருச்சு. ஸோ அழைத்த அந்த நேயருக்காகவும் மற்ற நேயர்களுக்காகவும் ஒரு அருமையான பாடலை கேட்போம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில் செங்கமலத்தீவு திரைப்படத்திலிருந்து ஒழித்து தந்த பாடல். புன்மாலை பொழுது வாடமலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் யார் அங்கிருந்து கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: சித்ராமாணிக்க பேசுறேன்.
0: வணக்கம். சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நன்றிப்பா.
0: உங்களது விருப்பமான பாடல் நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. இதோ

டி எம் சவுந்தரராஜன் குரலில் எடுத்த பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 5:34. ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடா மலர்.

0: பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா ஆகியோர் பாடிய பாடல் நெஞ்சம் மறப்பதில் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். கேட்ட அந்த பாடல் தாராபுரம் பகுதியிலிருந்து பழனி என்ற நேயரின் விருப்ப பாடலாக வாட்ஸ்அப் மூலமாக விரும்பி கேட்டிருந்த அந்த பாடல் கேட்டோம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் வணக்கம்.
1: மாலை வணக்கத்தோடு பழனி வட்டம் கொலுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: கல்யாணமாம் கல்யாணம் படத்திலிருந்து இளமை நாட்டியசாலை என்ற அருமையான பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: ரொம்ப நன்றி. உங்களது விருப்பமான பாடல் கேட்கலாங்களா?
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.

டிஎம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி ஆகியோர் குரல் எடுத்த பாடலிடம் கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 5:45. பொன்மாலை பொழுது வாடாமலை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க ஊட்டி எஃப்எம் 101.8.

0: கோவை செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் பிரபாகர் என்ற நேயரின் விருப்ப பாடலாக ஒலித்தது கே வி மகாதேவன் இசையமைப்பில் படிக்காத மேதை திரைப்படத்திலிருந்து. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டிஎஃப்எம் 90.8 பொன்மாலை பொழுது வாடாமலர்.
1: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு

0: காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
1: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
0: பழுதடைந்த மின் சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
0: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழை காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8.
2: பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் தெரிவிக்கும் நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கங்க.
2: வணக்கம், யார் பேசுறீங்க, இங்கிருந்து?
3: மல்லிகண்டம் பாளையம் ஆர்ச்சாமி.
2: வணக்கம், என்ன பாடல் வேணும் சார் நிகழ்ச்சியில?
3: எனக்கு குடியிருந்த கோயில் டிஎம்எஸ் பி சுஷிலா பாடிய ஆடலும் பாடலை கேட்டு வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
2: ரொம்ப வணக்கம். உங்களது விருப்பமான பாடல் இதோ.

0: வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி வழி மூலமாகவும். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6:50.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். அறிவிப்புகளை தொடர்ந்து மாலை 6:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். இரவு 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சிறு தானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவர்களின் உரை. தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் இடுபொருள்கள் தயாரிப்பு குறித்து திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம் ஆகிய நடைபெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இன்னைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். தொடர்ந்து 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சி தொடரும். 9:15 திரைக்காணம். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி. இதில் கிரிமல்லப்பா பஜந்தரி அவர்களின் ஷெனா இசை இடம்பெறும்.

இனி நாளை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள்: நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் இதே கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் சர்வதேச பழங்குடியினர் தினம் குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:00 காலை கதிர் நிகழ்ச்சியில் முதலில் நலமுடன் வாழ, இதில் தாய்ப்பால் புகட்டும் முறைகள் குறித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணிகள் குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும் கேட்கலாம். 7:15 தமிழர் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து ஆங்கிலம் ஆன் ஏர். நிறைவாக உரை சுற்றும் காற்று ஆகியன இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள். நேர்கள் துறை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

எப்படி எந்த திருநாமத்தை சொல்லி சரணடைந்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்குமோ, எந்த சன்னிதானத்தை சேர்ந்தால் எல்லா துன்பங்களும் தீர்ந்துவிடுமோ, அந்த ஐயப்பன் சரி

அசுரன் கதை முடிய அமரர் கதை தொடர ஐயப்பன் அவதாரம். அங்கு சைவம் வைணவம் எனும் வேதம் தீர்த்த தர்மசாஸ்தாவின் அவதாரம் மலைமக

கலியுகம் தோன்றியது. அரக்க மகிழ்ச்சியால் அமரர்கள் கலங்கினார்கள். சிவபெருமான் ஆணைப்படி தர்மசாஸ்தா பூமியில் மணிகண்டனாக தோன்றினார்.

இப்படி காட்சி தந்த மணிகண்டன் பந்தள மன்னனின் மைந்தனாக எடுத்து செல்லப்பட்டார். இளவரசனாக வளர்ந்து குருகுலவாசம் செய்து குரு காணிக்கையாக குருவின் ஊமை மைந்தனை பேச வைத்தார். குருகுலவாசம் முடிந்தது. ஐயனை மகனென அரசியும் முதலி அன்புடன் வளர்த்தாளே, அவளுக்கென ஒரு பிள்ளை பிறந்த

அன்று மணிகண்டன் இருமுடி ஏந்தி நடந்ததை முன்மாதிரியாக கொண்டுதான் இன்று ஐயப்ப பக்தர்கள் இருமுடி கட்டிச் செல்கிறார்கள். கொடிய மகிழ்ச்சியை பெண்டே.

எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 இல் விலக்கேற்றும் வேலை.

இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல் 60 வயது மாநிலம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க. நேரில் ஊட்டி FM 91.8 நிலையத்தில் நேரம் 6:20.

ஓ காதல் கண்மணி திரைப்படத்திலிருந்து யார் ரஹ்மான் யார் அமீன் ஆகியோர் குரலில் எடுத்த பாடல் இடம்பெற கேட்டீர்கள். ஒழித்துக் கண்டிருப்பது விலக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்.

0: தக்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய விலக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி FM 101.8. கேட்போம்.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர் ஹர் சூரியகர்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன்.

தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை செய்வது

0: அவசியம் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2029 ஆண்டு நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திமுக, அஇஅதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான சுதேசி கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசின் தொழில் முன்னேற்ற திட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார்.
1: அனைவருடைய விசுவாசம் சொல்றது, அனைவருடைய நம்பிக்கை, அதே போல அனைவருடைய முயற்சி எல்லாம் நாம் இணைந்து நம்மளுடைய பொருட்களை நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்பதன் மூலம் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நோக்கி செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமைந்திருக்கிறது. 2014 நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எடுத்த பொருளாதார நடவடிக்கைகள் மூலமாக நம்மளுடைய நாடு இன்னைக்கு உலகத்தில் வளர்ந்து வருகின்ற 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய விக்சித் பாரத்தினுடைய பங்களிப்புல தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது. இந்த நாட்டில் ஒரு வளர்ச்சினா அது ஒரு தலைமை இருக்கும், அந்த தலைமையினுடைய தொலைநோக்கு பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வந்தார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை சென்ற அவர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். சட்ட சேவைகள் மையத்தில் இடம்பெற்றுள்ள தன்னார்வலர்கள் நீதிமன்றங்களை நாடும் மக்களுக்கு கண்ணியமான முறையில் தீர்வு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சட்டம் மற்றும் நீதி தொடர்பான மேற்கு மண்டல கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் மொழிகளில் அவர்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சூரியகாந்த் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ், நாட்டின் நீதித்துறையில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி சேவை தொடங்கியுள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சுற்றுலாத்துறை சார்பில் 5 அருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி சேவை துவங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூன் மாத துவக்கத்தில் துவங்கும் என எதிர்பார்த்த நிலையில் பருவநிலை மாற்றத்தால் குளத்திற்கு தண்ணீர் வராத நிலையில் படகு சேவை துவங்குவது காலதாமதம் ஏற்பட்டது. இந்த சூழலில் தற்போது மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குளம் முழுவதும் கொள்ளளவு எட்டிய நிலையில் சுற்றுலாத்துறை சார்பில் இன்று முதல் படகு சவாரி சேவை துவங்கப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராடிவிட்டு படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று

0: ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடகடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மேலும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: ராபிட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் நஸ்ரத்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்தை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு சுபாராவ் இன்று ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 1000 பேருக்கு ஆட்சியர் திரு தினேஷ்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். முல்லை பெரியார் அணையிலிருந்து முதல்போக பாசனத்திற்காக தண்ணீரை தேனி மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. தென்மேற்கு பருவமழை உதகையில் குறைந்துள்ள நிலையில் குடிநீர் ஆதாரமான பார்சன்ஸ் வேலி அணையின் நீர்மட்டம் குறைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலத்தில் 22.88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் வரும் 10 மற்றும் 17ஆம் தேதிகளில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.
2: இனி விளம்பரம்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடும்.

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலுடன் திரைகானம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு சில நொடிகளில்.
1: இன்றைக்கு இடம்பெறுவது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் முதல் கட்டமாக வீடு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி கடந்த 1ஆம் தேதி தொடங்கியுள்ளன. இப்பணி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. இதில் உங்கள் பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டின் விவரம் பதிவு செய்யப்படுகின்றன. கணக்கெடுப்பாளர்கள் கேட்கப்படும் 33 கேள்விகளுக்கு துல்லியமான தகவலை அளித்து பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தவறாமல் பங்கு பெற வேண்டும். நாட்டின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 1,95,995 குடும்ப அட்டைகள் உள்ளன. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி நியாய விலக்கடியில் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர் அனைவரும் ஆதார விவரங்களை உறுதிப்படுத்தும் பொருட்டு கைரேகை கண் கருவிழி பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. இப்பணியை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பெரம்பலூர் மாவட்டத்திலுள்ள அனைத்து நியாய விலக்கடைகளிலும் நாளை 9ஆம் தேதி கைரேகை பதிவு செய்யும் சிறப்பு முகாம் நடைபெறுகின்றன. எனவே அனைத்து வகை குடும்ப அட்டைதாரர்களும் குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து நபர்களும் தங்களது கைரேகையை பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் பாண்டு நகரில் கடந்த ஜூலை 20

0: 6ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை 2026ஆம் ஆண்டுக்கான உலக பூமராங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இப்போட்டியில் துல்லியம், வேகம், வெகு தூரம் வீசுதல் மற்றும் பிடிக்கும் திறன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் தனிநபர் மற்றும் அணிகளுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்ற வீரர் தாங்கும் திறன் தனிநபர் போட்டியில் கலந்து கொண்டு 2ஆம் இடம் பெற்று வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இது மட்டுமல்லாமல் சர்வதேச போட்டிகளில் அதிகபட்சம் 41 பிடித்தல் என்ற சாதனையை முறியடித்து பிரபாகரன் 46 முறை பிடித்து பதிவு செய்து புதிய சர்வதேச சாதனை படைத்துள்ளார். உலக பூமராங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வரலாற்றில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற பெருமையை பிரபாகரன் பெற்றுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகா இரு கிராமத்தில் வரும் 12ஆம் தேதி மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறுகின்றன. அதற்காக பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறும்பணி கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றன. எனவே இருர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்த பொதுமக்கள் மனுவினை அளித்து இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் பாமாயில் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து சமையல் எண்ணெய் இறக்குமதியை குறைத்திடவும் நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்து தண்ணீர் வாடையும் பொருட்டு தோட்டக்கலைத்துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மூலம் தேசிய சமையல் எண்ணெய் இயக்க திட்டத்தின் கீழ் எண்ணெய் பணி சாகுபடி ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் இத்திட்ட செயலகத்திற்கு பொருளி இலக்காக 15 ஹெக்டேர் மற்றும் நிதி இலக்காக 435000 பெறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மானிய விலையில் எண்ணெய் பணி கன்றுகள் வழங்கப்படுவதோடு ஏற்கனவே எண்ணெய் பணி சாகுபடி செய்து வரும் விவசாயிகளுக்கு ஊடு பயிரிடுதல் மற்றும் பராமரிப்பு செலவினத்திற்காக ஹெக்டேர் ஒன்றிற்கு அதிகபட்சமாக 5,750 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தில் விவசாயிகள் பயன்பெற உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தோட்டக்கலைத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் நிலம் இல்லாத ஏழை எளிய ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் 1 ஏக்கர் நிலம் வாங்குவதற்கு அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் 18 வயது முதல் 55 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினராகவும் ஆண்டு வருமானம் அதிகபட்சம் 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். சொந்தமாக விவசாய நிலம் வைத்திருக்க கூடாது. தொழில் விவசாயமாக இருத்தல் வேண்டும். தகுதியுடையவர்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசு வழிகாட்டுதலின்படி அனைத்து விவசாயம் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசனம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் 900 ஹெக்டேருக்கு 5,40,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளன. இத்திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியம் வழங்கப்படுகின்றன. ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக 5 ஹெக்டேர் வரை மானியம் அனுமதிக்கப்படுகின்றன. எனவே பெரம்பலூர் மாவட்ட விவசாய பெருமக்கள் அனைவரும் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் தங்கள் பயிர் சாகுபடிக்கு நுண்ணீர் பாசன அமைப்புகளை ஏற்படுத்தி கூடுதல் வருவாய் பெற்று பயன்பெற உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகம் மூலமாகவோ விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர், இதற்கு நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியமானது.

0: என கூறினார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்துடன் அனைத்து நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கூட்டுறவு வங்கிகள் வருவாய்க்கு மட்டுமன்றி மக்கள் சேவைக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமையகம் விரைவில் தில்லியிலிருந்து மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள 70% நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மகாராஷ்டிரா மண்டலத்தில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நகர்ப்புற கூட்டுறவு வங்கி சேவை நவீனமயமாக்கப்படுவதுடன் வெளிப்படைத் தன்மையுடனும் நம்பகத்தன்மையுடனும் செயல்பட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற அனைத்துக் கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு அகாலிதள் கட்சி ஆதரவு அளிக்கும் என்ற அறிவிப்பை வரவேற்பதாக கூறியுள்ளார். சண்டிகரில் நடைபெற்ற சிரோன்மணி அகாலிதள் மாநாட்டில் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அக்கட்சித் தலைவர் திரு சுக்பீர் சிங் பாதல் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெற்ற 11th பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டுப்புற இசை, கலாச்சார பாரம்பரியம், மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கலாச்சார பாரம்பரியத்தை பேணிக்காக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் 10 உறுப்பு நாடுகள் உட்பட 14 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதன் மூலம் உறுப்பு நாடுகளின் கலைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாட்டில் 300 கிகாவாட் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலகளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக திரு பிரஹலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 300 கிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி என்ற சாதனையை படைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 2014 ஆண்டில் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் 75 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்துள்ள நிலையில் தற்போது அது 300 கிகாவாட் நிலையை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகாரிலிருந்து முதல் முறையாக 18 மெட்ரிக் டன் தாமரை விதைகள் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தர்பங்கா விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு சந்தை விலையை விட 18% அதிக லாபம் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்துதல் ஏற்றுமதி ஆணையம் வழியாக இன்று ஏற்றுமதி செய்யப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். மேற்காசிய பகுதியிலிருந்து 4048 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென பிரதமர் உத்தரவிட்டுள்ளது.

0: எடுத்துரைத்தார். நாட்டின் கடல்சார் துறையின் வளர்ச்சியில் மாலுமிகளின் பங்கு இன்றியமையாதது என அவர் கூறினார். இந்தியா கப்பல் போக்குவரத்தில் முன்னணி நாடாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியின்போது டிஜிட்டல் கடல்சார் தகவலுக்கான இ சமுத்ரா செயலியை திரு சர்பானந்த சோனாவால் தொடங்கி வைத்தார். மாலுமிகள் கப்பல் நிறுவனங்கள் துறைமுகங்கள் இடையே தடையற்ற தகவல் பரிமாற்றத்திற்கு இச்செயலி வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் துறை செயலர் திரு விஜயகுமார், கடந்த ஆண்டில் மட்டும் 3,23,000 இந்திய மாலுமிகள் சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்டார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் பேசிய ஐநாவுக்கான இந்திய ஆலோசகர் எல்டோஸ் மேத்யூ, சூடானில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்று வரும் உள்நாட்டு பிரச்சினைகள் காரணமாக 1,70,00,000 மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இப்பகுதிகளில் குழந்தைகளின் கல்வி உரிமையை பாதுகாக்க இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சூடானில் பள்ளிகள் மீதான தாக்குதல் 57% அதிகரித்துள்ளதாக ஐநா அறிக்கையை மேற்கோள் காட்டி அவர் சுட்டிக்காட்டினார். சோமாலியா, காங்கோ, லைபீரியா உள்ளிட்ட நாடுகளின் ஐநா தூதரகங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. அமெரிக்காவின் அரசு தலைமை வழக்கறிஞராக டோட் பிளாங்கை அந்நாட்டு செனட் தேர்ந்தெடுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முன்னாள் வழக்கறிஞரான டோட் பிளாங்குக்கு ஆதரவாக 50 வாக்குகளும் எதிராக 49 வாக்குகளும் பதிவாயின. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இப்பதவியில் இருந்த பாம் பாண்டியை அதிபர் திரு டிரம்ப் நீக்கியதை அடுத்து புதிய அரசு தலைமை வழக்கறிஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அந்நாட்டு ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஏமன் ராணுவ செய்தித் தொடர்பாளர் கர்னல் மஜித், ஹவுதி தாக்குதலிலிருந்து மக்களை பாதுகாக்க இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை 11 அணிக்கு எதிராக 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் அதிரடியாக ஆடி 142 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். முன்னதாக இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 240 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் மதுரை அணி சற்று முன்வரை 15 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்தது. சேலம் திருச்சி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயதொழிலை மேம்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாட்டில் 300 GW புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சூடானில் பள்ளிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இலங்கை 11 அணிக்கு எதிரான பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 7:25.
2: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
4: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
3: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
4: வெளியே செல்லும் போது குடை, மலைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
3: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
4: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
3: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
4: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077

உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட் பயிரில் துரு இ மேலாண்மைக்கு விதைத்த 45 முதல் 50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோன் ட்ராலி இருப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணிலிடவும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

பூண்டு பயிரில் புசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன் டாசிம் 1 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது காப்பாக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். வாழைப்பயிரில் 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் பயிர் பாதுகாப்புக்கு உகந்தது. காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். மேரக்காய், பாகற்காய், மிளகாய், பீன்ஸ் போன்ற பயிர்களுக்கு நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் வலை கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும்போது 2 முதல் 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை முறையே நீலம் மற்றும் மஞ்சள் ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமெத்தோயேட் 2 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது டயாமீதெக்சம் 0.2 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் அல்லது இமிடாக்ளோபிரிட் 0.2 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் என்கிற அளவில் கைத்தளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

நேர்கள் இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: செல்வி, நீ கொடுத்த தோசையும் மல்லி துவையலும் ரொம்பவே ருசியா இருந்துச்சு. ஆமா, அது என்ன தோசை?
5: அது சிறுதானிய தோசை முத்தழகு.

0: அப்படியா? நல்ல ருசியா இருந்துச்சு பிள்ள. குறிப்பா என் பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. அதை எப்படி செய்யணும்னு எனக்கும் பக்குவம் சொல்ல.
1: அதுக்கு என்ன, அவசியம் சொல்றேன்.
0: ஆனா இந்த மாதிரி தோசை நீ இது வரைக்கும் செஞ்சதில்லையே.
1: ஆமா பிள்ள, சிறுதானியங்கள் நம்ம ஆரோக்கியத்துக்கு எம்புட்டு முக்கியம்னு வல்லுநர்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதனால சிறுதானியங்கள்ல என்னென்ன பலகாரங்கள் செய்யலாம்னு தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
0: அதுதான் எனக்கும் தெரியுமே.
1: ரெண்டு நாள் முந்தி சந்தையில புதுசா ஒரு பலகார கடை திறந்திருக்காங்க. அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சு.
0: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். சிறுதானியங்களை பயன்படுத்தி செஞ்ச பலகாரங்களை விற்பனை செய்யறாங்களாமே. நானும் அங்க போகணும்னு நினைச்சிருக்கேன்.
1: அட பரவாயில்லையே, உனக்கும் தெரிஞ்சிருக்கு. அங்கேயே ஒரு முகாம் மாதிரி போட்டிருந்தாங்க.
0: என்ன முகாம்?
1: அதாவது இந்த முகாம்ல வல்லுநர்கள் சிறுதானியங்களோட மகத்துவத்தை பத்தியும் இதுல இருந்து பலகாரங்களை எப்படியெல்லாம் தயார் செய்யலாம் அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு வராங்க.
0: ஓஹோ, அப்படின்னா இந்த தோசை அங்க கத்துக்கிட்டது தானா?
1: ஆமா பிள்ள. அது மட்டும் இல்லாம இந்த முகாம்ல வல்லுநர்கள் சொல்ற விவரங்களை ஒன்னு விடாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன்.
0: நல்ல விஷயம்தான் செல்வி. நீ போகும்போது சொல்லு, நானும் வாரேன்.
1: முத்தழகு, இதோ இப்ப அங்கதான் பிள்ள கிளம்பிட்டு இருக்கேன்.
0: அப்படின்னா வா, நம்ம சேர்ந்தே போயிட்டு வருவோம். செல்வி, சிறுதானியத்தில செய்யற பலகாரங்களை பத்தி தெரிஞ்சுக்க இவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்களே, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு.
1: முத்தழகு, இவங்கதான் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவங்க. இவங்க சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பத்தி நமக்கு எடுத்து சொல்ல போறாங்க. இப்படி உட்காரு, கேட்டுக்குவோம்.
2: சிறுதானியங்கள் ஒரு காலங்களில் எளிய மக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய ஒரு உணவுகளாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பரமான உணவுங்கிற வரிசையில் மாறிட்டு இருக்குது நாளடைவில். ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய சத்துகள் இருக்குது. அதற்கு முன்னால் நாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்றோன்னு தெரியாமலே சாப்பிட்டுட்ருக்கோம். அது உடம்புக்கு நல்லதா கெட்டதா, இல்லை அது உடம்புக்கு ஆற்றலை மட்டுமே தருதா, உடல் வளர்ச்சி உகந்ததா, உடல் நோயிலேருந்து பாதுகாக்குமா, இப்படின்னு நம்ம எந்த ஒரு வித்தியாசமே தெரியாமல் எல்லா உணவுகளுமே சாப்பிட்டுட்ருக்கோம் டெய்லி. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல முதல்ல நம்ம உணவோட வகையை தெரிஞ்சுக்கிட்டாலே சிறுதானியம் நமக்கு அன்றாட தேவையில் எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுப்போம். நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றலை தரும் உணவுகள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள், தானியங்கள்லயே நமக்கு நெல் கோதுமை அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களும் உள்ளே வந்துடுது. அது இந்த தானியங்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பட்டை தீட்டாததை தான் நம்ம சாப்பிடணும். ஆனால் நம்ம எல்லாமே இப்போ இருக்க நவீன காலங்களில் பட்டை தீட்டினது தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அடுத்து வந்து கிழங்கு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுப் பொருட்கள்னு பார்த்திங்கன்னா புரதம் நிறைந்த உணவுகள், பயிறு வகைகள், பருப்பு வகைகள், மீன்கள், பால், இறைச்சி வகைகள். உடலை வந்து நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா காய்கறிகள் மற்றும் பழங்கள். இதில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து கட்டாயம் சரிவிகித உணவாக இருக்கணும். சரிவிகித உணவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள், கிழங்கு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பயிறு வகைகள், பருப்பு வகைகள், இறைச்சி சாப்பிடக்கூடியவங்களா இருந்தா நமக்கு வந்து மீன், மற்ற இறைச்சி வகைகள், பால் கட்டாயம் இருக்கணும், காய்கறிகள் மற்றும் பழங்கள். இப்ப சொன்னக்கூடிய எல்லா உணவுகளும் வந்து சரிவிகிதமான எடுத்துக்கணும். சரிவிகிதமான உணவு வந்து எப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல மாவு சத்து வந்து அதிகம் இல்லாத காய்கறிகள் பாதி பிளேட்டுக்கு எடுத்துக்கணும். கொழுப்பு சத்து கம்மியா இருக்கக்கூடிய புரதச்சத்து மிகுந்த பொருட்கள் கால்வாசி இருக்கணும். சிறுதானியங்களையும் நம்ம அதிகமா எடுத்துக்கணும், பட்டை தீட்டாத சிறுதானியங்களை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கேழ்வரகு, சோளம், கம்பு, மக்காசோளம், வரகு, சாமை, திணை, குதிரவாளி, பனிவரகு. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சது இருக்குது, மருத்துவ குணம் நிறைஞ்சது இருக்குது. குறிப்பாக நமக்கு சொல்லணுன்னா மாவு சத்து எதில் ரொம்ப கம்மியாக இருக்குது சிறுதானியங்கள்லன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகுல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இது எல்லாருமே எளிதா உபயோகிக்கக்கூடிய ஒரு சிறுதானியம். அடுத்து புரதச்சத்து வந்து பாத்தீங்கன்னா திணையில 12.30 கிராம் 100 கிராம் சிறுதானியங்கள்ல இருக்குது. கொழுப்பு சத்து நன்மை பயக்கும் கூடிய கொழுப்பு வந்து பாத்தீங்கன்னா வரகுல 9 கிராம் இருக்கு. மாவு சத்து வந்து பாத்தீங்கன்னா அரிசியில தான் ரொம்ப ஜாஸ்தி. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அரிசி பட்டை தீட்டாத அரிசியா நீங்க சாப்பிட்டீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சேஃபானது. இது ஒரு கம்பாரிஷனுக்காக தான் இதை சொல்றேன். தாது உப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகம் இருக்கக்கூடியது குதிரைவாளியில. நம்ம இயந்திரங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப குதிரை ஆற்றல் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம வந்து குதிரை வலியை அதிகமாக சேர்க்குறப்ப நமக்கு அதில் இருக்க சத்துக்கள் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். அடுத்து வந்து சுண்ணாம்பு சத்து எதில் ஜாஸ்தியாக இருக்குன்னா மறுபடியும் கேழ்வரகுகளை அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குதிரை வலியில் தான் அதிகம் இருக்குது. நார் சத்து அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து குதிரை வழியில தான் நிறைய இருக்கு. இத்தகைய மருத்துவ குணங்கள் சத்துக்கள் அடங்கி உள்ளதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அன்றாட உணவுகளை வந்து நம்ம சேர்த்துட்டு இருக்கப்ப நம்ம சில வியாதிகளை வருமோன் காப்போம் என்ற முறையிலே நம்ம காத்துட்டு இருக்கலாம். சிறுதானியங்களோட நன்மைகள் பார்த்தீங்கன்னா குளூட்டன் அலர்ஜி உள்ளவங்க கோதுமை சார்ந்த உணவுப் பொருளை வந்து அதிகம் சேர்த்துக்கொள்ள முடியாது. ஆனால் சிறுதானியங்களை வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கோதுமையில் அந்த பச்சையம் சகிப்புத்தன்மை இல்லாதவங்க அதை சாப்பிட்டோன்னா அந்த குளூட்டன் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள நோய் எதிர்ப்பு மண்டலம் சிறுகுடலை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தும். இதனால் தேவையில்லாத வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால் இதில் வந்து குளூட்டன் ரொம்ப சுத்தமாக இல்லாதனால இதை நம்ம தாராளமாக உணவில் வந்து சேர்த்துக்கலாம். குளூட்டன் இல்லாத உணவுகள் பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் இதையும் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சிறுதானியங்கள், காய்கறிகள், பழங்கள், இறைச்சி, மீன், முட்டை, பால், பருப்பு வகைகள், உலர்கொட்டைகள், உருளைக்கிழங்கு, அரிசி மற்றும் சோளம். அப்படி இருக்கப்ப வந்து சிறுதானியம் நமக்கு வந்து குளூட்டன் இல்லாத ஒரு தன்மைங்கிறதுனால நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். சிறுதானியங்களோட நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீரழிவு நோயாளிகளுக்கு மற்றும் மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்குது. சிறுதானியங்களில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மாவுச்சத்து குறைவாக உள்ளதுனால நீரழிவு வராமல் தடுக்க பெருமளவு உதவுது. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை பதப்படுத்துதல், இரண்டாம் நிலை பதப்படுத்துதல் இருக்குது. முதல் நிலை பதப்படுத்துதலில் அவல் தயாரிக்கலாம். வருமானம் தரக்கூடிய தொழில்நுட்பங்கள் தான் இப்போ நான் சொல்கிறேன். பொறி தயாரிக்கலாம், முளை கட்டுதல் செய்யலாம், இணை உணவுகள் செய்யலாம். சோளத்திலேயே நம்ம அவல் தயாரிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். அந்த வெள்ளை சோளத்தை வந்து 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு இதை வந்து நல்லா உலர்த்திட்டு ஒரு 18% ஈரப்பதம் இருக்கப்ப உரல் மற்றும் இரும்பு உருளையை வச்சு பட்டையாக்கிட்டோன்னா அதை வந்து உலர வச்சா நமக்கு ஒரு அருமையான சோள் அவல் கிடைக்குது. வரகு அவல் வந்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம வந்து 2-3 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி ஈரப்பதம் வந்து சமநிலை அடைஞ்சதுக்கப்புறம் ஆவியில் வந்து 5 நிமிஷம் வேக வச்சு இதை வந்து சூடாக்கணும். மறுபடியும் வந்து அந்த உருளைகளை வச்சு நம்ம தேய்க்கிறப்ப வந்து அவல் ஆகிடும். மறுபடியும் சூரிய ஒளியில் வந்து 3 மணி நேரம் நம்ம வந்து உலர்த்தினாலே போதும். இதுக்கும் இப்போல்லாம் நவீன இயந்திரங்கள் வந்துடுச்சு. நவீன இயந்திரங்களை யூஸ் பண்ணி எளிதாக நம்ம வேலைகளை சுலபமாக முடிக்கலாம். பொறி தயாரித்தலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடிலாம் அரிசியில் மட்டும்தான் பொறி தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம், நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சிறுதானியங்களையும் பொறி தயாரிக்கலாம். முளைப்பு பண்ணக்கூடிய சிறுதானியங்கள் வந்து நமக்கு இன்னும் நம்ம ஜீர்ண மண்டலத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஜீர்ணிக்கக்கூடியதாக மாறிடுது. முளைப்பு வந்து கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி சிறுதானியங்களை மட்டும்தான் முளைப்பு பண்ண முடியும். 10-16 மணி நேரம் ஊற வச்சுட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டுதல் ஒரு 48 மணி நேரம் அதிகபட்சம் நம்ம முளைப்பு பண்ணிவிட்டு நிழலில் உலர்த்தி வறுத்து வச்சிட்டோம்னா இதுவே ஒரு அருமையான எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மாவு. இது எல்லாருமே சாப்பிடக்கூடியது. அடுத்து இணை உணவுகள், இந்த நம்ம முளைப்பு செய்யப்பட்ட சிறுதானிய மாவு வச்சு மற்ற பொருட்களோட பயிர் வகைகளோடலாம் நம்ம சேர்த்து ஒரு அருமையான இணை உணவாலாம் தயார் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு அரிசி, கேழ்வரகு, பச்சைப்பயிறு இந்த மாதிரி ரேஷியோ இருக்குது. இல்லைனா கோதுமை, சாமை, பொட்டுக்கடலை மாவு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேஷியோ இருக்குது. இதை வந்து சுத்தம் செய்து முளைக்கட்டிய மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணி வாசனை தேவைப்பட்டதுன்னா ஏலக்காய் சேர்த்து நம்ம வந்து இதோட தேவைப்பட்டால் நமக்கு இனிப்பும் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஏலக்காய் சேர்க்காமல் இருந்ததுன்னா நம்ம வந்து கீரைகள், காய்கறிகளை சேர்த்து நம்ம வந்து ரொட்டியாவோ இல்லை வேற ஏதாவது கஞ்சியாவோ நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இன்னும் பல்வேறு மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் இருக்கு. நம்ம பாரம்பரிய உணவுப் பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி, களி, கஞ்சி, இட்லி, தோசை, புட்டு, பொங்கல், அதிரசம், முறுக்கு, போளி இந்த மாதிரி பொருட்களும் தயார் பண்ணலாம். இது வந்து அரிசி மாவை மட்டும்தான் வச்சு செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது, உளுந்த மாவு வச்சுதான் களி செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி சிறுதானியங்களை யூஸ் பண்ணி இவ்வளோ பாரம்பரிய உணவுப் பொருட்கள் நம்ம வந்து தயார் பண்ணலாம். அடுமனை பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரெட், பன்னு, பிஸ்கட், ரஸ்க்கு, சூப் ஸ்டிக்ஸ், கேக்கு, பீஸா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களை வந்து மிக்ஸ் பண்ணி கோதுமை மாவுவா 70% 30% வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானிய மாவை மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணலாம். நூடுல்ஸ் வகைகளும் வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணலாம். மேக்ரோனி, சேமியா மற்றும் உடனடி தயார் நிலை உணவுகளையும் நம்ம நிறையவே தயார் பண்ணலாம். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே பாரம்பரிய தின்பண்டங்கள் இல்லைன்னா அடுமனை பொருட்கள் இதெல்லாமே தயார் பண்ணுறதுக்கு வேளாண்மை அறிவியல் மையத்தில் வந்து நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இது இன்னும் போக நிறைய இன்ஸ்டன்ட் மிக்ஸும் இதில் தயார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பயிற்சிகள் வேணால் நீங்கள் வேளாண்மை அறிவியல் மையம் திருவண்ணாமலை மாவட்டத்தை அணுகலாம்.
1: சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் பற்றின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தா மார்கரெட் அவங்க நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
0: ஆமா செல்வி, சிறுதானியங்கள் எவ்வளவு சத்துமிக்க ஆரோக்கியமான அவசியமான உணவு அப்படின்னும் இதை நாம எப்படி எளிமையா மதிப்பு கூட்டி பயன்படுத்திக்கலாம்னு அருமையா எடுத்து சொன்னாங்க.
1: முத்தழகு, நானும் இன்னைக்கு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: செல்வி, இது தொடர்பா பயிற்சி தரதா சொன்னாங்க பாரு, அதை கவனிச்சியா?
1: கவனிச்சது மட்டுமல்ல, இப்பவே பயிற்சிக்கு என் பேரை பதிஞ்சிடலாம்னு இருக்கேன்.
0: நானும் தான், வா போவோம்.
3: என்ன மருதாணி இங்க எங்க?
4: வா பொன்னி, இங்கன சிறுதானிய கூட்டம் நடந்தது இல்ல, அதுல என் பேரை கொடுத்துட்டேன். இப்ப பக்கத்து ஊர் வரைக்கும் போய் ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சிட்டு வரலான்னு இருக்கேன்.
3: அட, நானும் பேர் கொடுத்துட்டு தான் வாரேன். மருதாணி, என்ன விஷயமா?
4: அங்கன ஒரு அண்ணன் இயற்கை முறை விவசாயத்தை பாத்துட்டு வராரு, அதான் அவர்கிட்ட போய் அதை பத்தின தகவல்களை கேட்டு தெரிஞ்சிட்டு வரலான்னு இருக்கேன்.
3: அப்படியா? மருதாணி மருதாணி, நானும் உன் கூட வரம்புள்ள, இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைதான். ஆனா அதை பத்தின எந்த தகவலுமே தெரியாம அதை எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ நல்ல வேலையா சொல்லிட்ட, என்னையும் கொஞ்சம் கூட்டிட்டு போப்புள்ள.
4: அதுக்கு என்ன பொன்னி, தாராளமா வா.
3: ஏன் மருதாணி, இப்ப அவரு என்ன விவரம் சொல்ல போறாரு?
4: இயற்கை வேளாண்மையில இடுபொருட்கள் தயாரிப்பு பத்தி திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த டி ஆறுமுகம் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டு தெரிஞ்சுப்போம் உள்ள.
5: செயற்கை இடுபொருளை காட்டிலும் இயற்கை இடுபொருட்கள் மண் வளத்தை வளப்படுத்துதல எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குது சார்?
6: ஒரு விவசாயா இருந்தா ஒரு மாடு, 4 ஆடு, 10 கோழி, வெளியோர பயிர்களான புங்கன், பூவரசு, வாதநாராயணன், அகத்தி, சித்தகத்தி, சீமகத்தி எல்லாம் இருக்கணும். அதுபோல ஒரு விவசாயா இருந்தா கண்டிப்பா ஒரு நாட்டு மாடு இருக்கணும். கலப்பின மாடுகள் பால்காக வச்சிருந்தாலும் வருமானத்துக்காக இருந்தாலும் இயற்கை வெளி வேளாண்மை செய்யணும், இயற்கை இடுபொருள் தயார் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாட்டு மாடு இருக்கணும். அது எந்த ரக நாட்டு மாடா இருக்கலாம். ஒரு நாட்டு மாடு இருந்தது அப்படின்னா பஞ்சகவியம், மூலிகை பூச்சி விரட்டி, அமிர்த கரைசல், தேமூர் கரைசல், மட்கா காடு, ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், எண்ணற்ற இடுபொருட்களை நம்மளே நாம் தயார் பண்ணிக்கலாம். அதிகமான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் வாங்கி நம்ம மண் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் கெடுத்துக்கிறத விட முன்னோர்கள் வழிகாட்டினபடி அதுக்கு ஒரு பழமொழி சொன்னாங்க, மாட்டுவரம் மறுவருஷம், ஆட்டுவரம் அந்த வருஷம், கோழிவரம் கோடி வருஷம், மண்புழு கழிவுரம் மறுமாசம். மேலும் ஒரு பசு இருந்தா பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம், கோமியம், பால், தயிர், நெய் வைத்து பஞ்சகவியம் தயார் பண்ணலாம். மேலும் சோத்து கத்தாழை, ஆடாதோட நொச்சி, சீதா பழையலை இதெல்லாம் எடுத்து பசு கோமியத்தோட அதை இடிச்சு ஊற வச்சு அதை பூச்சி விரட்டியாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பனம்பழம் இருந்ததுன்னா அதை பல கரைசலா மாத்திக்கலாம். பப்பாளி பழம் இருந்தா அதை பல கரைசலா மாத்திக்கலாம். வளர்ச்சி ஊக்கிக்காக அது பயன்படும். மேலும் ஜீவாமிர்தம் தயார் பண்ணலாம். எண்ணற்ற இடுபொருட்களை நாம் தயார் பண்ணிக்கலாம். பஞ்சகம் தயார் பண்றதுக்கு 1 ஏக்கருக்கு தேவையானது நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. 2 கிலோ சாணம், 2 லிட்டர் கோமியம், 1.5 லிட்டர் பால், 300-350 கிராம் நெய், தயிர் ஒரு 1.5 லிட்டர், இதுதான் பஞ்சம்னா 5, கவ்யம்னா கரைசல். பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருளை வைத்து செய்யக்கூடியது. அதிகாலையில பசு எழுந்த உடனே சுத்தமான ஒரு பிளாஸ்டிக் டப்புல அல்லது ஒரு பக்கெட்ல அந்த சாணத்தை சேகரம் பண்ணிக்கிடணும். அதுபோல 2-3 பசு இருந்ததுன்னா கோமியம் 2 லிட்டர் ரொம்ப எளிமையா கிடைச்சிரும். அதுவும் சேகரம் பண்ணி வச்சுட்டு சாணத்தையும் ஒன்றோடு ஒன்று சேரணும் அப்படின்னா பிசைஞ்சு வச்சிடணும். காலையில பிசைஞ்சு வச்சிட்டோம்னா சாயந்தரம் ஒன்னோட ஒன்று சேர்ந்துக்கும். பால், கோமியம், தயிர் இதை கலந்து வச்சுக்கணும். இது செய்யக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா மண்பானை இருந்தால் ரொம்ப விசேஷம். அல்லது ஒரு சின்ன ட்ரம் வச்சுக்கலாம். ஈயத்துலேயோ இரும்புலையோ வேற உலோகத்தில் செய்தோம் அப்படின்னா அதோட நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை இழந்து போயிடும். மண்பானையும் அந்த பிளாஸ்டிக் ட்ரம்ல செய்யும் பொழுது ரொம்ப உதவிகரமாக இருக்கும்.
5: விவசாய இடுபொருட்கள்லயே சில இடுபொருட்களை பார்த்தீங்கன்னா நோய்களை குணப்படுத்தும், அதே சமயத்தை வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும். அப்படிப்பட்ட ஒரு இடுபொருள் தான் மீன் அமினோ அமில கரைசல். இந்த மீன் அமினோ அமில கரைசல் எப்படி தயாரிக்கிறது, எந்தெந்த சமயங்கள்ல வந்து பயிர்களுக்கு தெளிக்கிறது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
6: மீன் அமினோ அமிலம் ரொம்ப எளிமையா தயார் பண்ணக்கூடியது. நம்ம எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு உணவு மீன். அதோட கழிவுகளான மண்டை, குடல், செதில், வால், இந்த மாதிரியான கழிவுகளை இப்போ ஒரு 2.5 கிலோ மீன் கழிவு அப்படின்னா ஒரு 3 கிலோ மண்டை வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். ஒரு ட்ரம்மில் மீன் கழிவுகள் நாட்டு சர்க்கரையோட கலந்து சுமார் ஒரு 50 நாளாவது இதை வைக்கும் பொழுது அந்த இதோட சேர்ந்து உருகி அது தேன் போன்று இருக்கும், பனம்பழ வாசனை இருக்கும். இதை வந்து யூரியாவுக்கு இணையாக, யூரியா கிடைக்காத காலங்களில் அல்லது நம்ம இயற்கை வெளி வேளாண்மை செய்கிறோம், நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மீன் அமினோ அமிலத்தை நம்ம என்ன செய்யலாம்னா கரைசலோட தெளிக்கும் பொழுது பயிர் நடப்பிறகும் பூக்கும் தருவாயிலையும் அந்த பிஞ்சு இறங்கும் தருவாயிலையும் இதை தெளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாகவும் இந்த மீன் அமினோ அமிலம் வந்து தயாரா இருக்கும். சின்ன ஒரு குறிப்பு, நம்ம மீன் கழிவுகள் கிடைக்காத சமயத்துல நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய கால்வாயிலையோ குளத்திலேயோ பூனை மீன்னு சொல்லுவாங்க, கேட்ஃபிஷ், கிட்டத்தட்ட ஒரு மீன் வந்து 2 லிருந்து 2.5 கிலோ வரைக்கும் அவ்வளவு பெரியதா இருக்கும். அது இலவசமா நமக்கு கிடைக்குது. அப்பேற்பட்ட அந்த பூனை மீனை பிடிச்சி இந்த மீன் அமினோ அமிலம் செய்தோம்னா நம்மளுக்கு அதோட குவாண்டிட்டி அளவு வந்து அதிகமா இருக்கும். விவசாயிகளுக்கு நாட்டு சக்கரம் மட்டும்தான் வாங்க வேண்டி இருக்கும். இந்த எளிமையா தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கலாம்.
5: இப்ப பாத்தீங்கன்னாக்கா பணம் பழத்தையே கூட பல கரைசலாக நாம வந்து விவசாயத்துக்கு இடுபொருளா பயன்படுத்தலாம். எந்த ஒரு செலவு இல்லாம பல கரைசலை எப்படி தயாரிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, எந்தெந்த பயிர் வகைகளுக்கு பயன்படுத்தலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
6: பணம் பல கரைசல் நம்மளுக்கு கிராமங்கள்ல எளிமையா கிடைக்கக்கூடியத நம்ம அது ஒரு கரைசலா மாற்றி பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாக நம்ம மாத்தி கொடுக்கும் பொழுது நோயில்லாத நஞ்சில்லாத உணவு தயாரிக்கிறதுக்கு இந்த பனம்பழ கரைசல் பெரிதும் உதவியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இளநீராகவும் நொங்காகவும் கடுக்காயாகவும் மாறி பனம்பழமா விழுந்து அந்த பனம்பழ 200 லிட்டர் பெரிய ஒரு பேரல்ல ஒரு 180 லிட்டர் சுத்தமான தண்ணி, குளோரின் பவுடர் சேர்க்காத தண்ணியா இருக்கணும், கிணத்து தண்ணியா கூட இருக்கலாம், அல்லது நம்ம கால்வாயில ஓடுறக்கூடிய சுத்தமான தண்ணியா கூட இருந்துக்கலாம். நல்லா வடிகட்டி ஒரு 5 லிருந்து 7 பனம்பழம் மேல இருக்க அந்த மூடியை எடுத்துட்டு அந்த பழத்தை வந்து தண்ணியில ஒரு 10 லிருந்து 15 நாள் நம்ம ஊற வைக்கும் பொழுது அந்த பழம் நல்ல நொதித்தல் ஏற்பட்டு அழுகி அற்புதமான கரைசலா கரைஞ்சிரும். அந்த விதைகள் எடுத்து திரும்ப நம்ம பன விதைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த கரைசல் கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து வளர்ச்சி ஊக்கியாக பயன்படும். இது வந்து தக்காளி, வெண்டை போன்ற காய்கறி பயிர்களுக்கு ரொம்ப பெரிதும் உதவிகரமா இருக்கும். எளிமையாக வேலியோரமா இருக்கக்கூடிய பனமரங்கள்ல இருந்து காய்கறி பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்தக்கூடியது இந்த பனம்பழ கரைசல்.
5: வேளாண் இடுபொருட்களில் பல இடுபொருட்கள் பல அற்புதமான சக்தி வாய்ந்தது. அந்த வகையில காயக்கரைசலை எப்படி தயாரிக்கிறது, எந்தெந்த பயிர்களுக்கு எந்த சமயத்துல பயன்படுத்தலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
6: காயக்கரைசல் அப்படிங்கிறது வீட்டுக்கு ஒரு தென்னை மரம் மாதிரி, வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம், ஏழைகளின் கற்பக விருட்சம்னு சொல்லக்கூடிய அந்த முருங்கை மரத்திற்கு ரசாயன உரம் இல்லாம அதிகமா காய்க்கணும். அதாவது நிறைய வந்து அந்த பிசின் வராம இருக்கணும் அப்படின்னா பால் காயம்னு சொல்லுவாங்க, கட்டி காயம்னு சொல்லுவாங்க. இதை வந்து தமிழ் மருந்து கடைகள்ல கிடைக்கும் அல்லது பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கூட இருக்கும். இதை ஒரு 100 லிருந்து 150 கிராம் வாங்கிட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணியில நம்ம என்ன செய்யணும்னா அதை உடைச்சி ஒரு நாள் இரவு முழுவதும் அதை ஊற வச்சிட்டு ஒரு 25 லிருந்து 50 கிராம முருங்கை மரத்தை ஒரு அடி தள்ளி தோண்டி அதை வச்சுட்டு சுத்தி இந்த காய கரைசல் தண்ணியை விடும் பொழுது பூக்கும் தருவாயிலையும் பிஞ்சு இறங்கும் தருவாயிலையும் இப்படி ரெண்டு முறை நம்ம இந்த காய கரைசலை விடும் பொழுது போரான் சத்து மரத்துக்கு நல்லா கிடைக்கும். காய்க்காத முருங்கை மரம் கூட அதிகமான காய்களை தருவதற்கு பெரிதும் உதவிகரமா இருக்கும். முருங்கை மரத்துக்கு அற்புதமான ஒரு அருமருந்து இந்த காய கரைசல்.
5: இன்னைக்கு வந்து விவசாயத்துல ஒரு பெரிய சவாலா இருக்கக்கூடியது மாவு பூச்சி. பயிர்களை கொண்டையில போய் உட்கார்ந்துட்டு எந்த பயிர்களை வளர விடாம விவசாய பெருமக்களுக்கு வந்து பெரும் பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த பூச்சி. இந்த பூச்சியை கட்டுப்படுத்துறதுல 3G கரைசல் வந்து நல்ல ஒரு பங்களிப்பை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அந்த 3G கரைசல் எப்படி தயாரிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
6: 3G அப்படிங்கறது ஒரு ஆங்கில பெயரா இருந்தாலும் சிஞ்சர், சில்லி, கார்லி இந்த 3G சேர்ந்தது தான் 3G. இஞ்சி ஒரு 1/2 கிலோ, காரமான பச்சை மிளகாய் 1/2 கிலோ, அல்லது காந்தாரி மிளகாய் கிடைச்சதுன்னா ஒரு 100 கிராம் போதும். வெள்ளைப்பூண்டு ஒரு 1/2 கிலோ. இதை வந்து அம்மிலேயோ உரல்லையோ கை விடாமல் அரைச்சி எடுத்துட்டோம், அல்லது மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டுங்க. இதை எடுத்து கொண்டு போய் நல்ல சிறப்பாக வளர்ந்துருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து எடுத்து வச்சிரும். ஒரு இனிப்பு சுவை போன்ற திரவத்துக்காக நன்றி கடனா இந்த பூச்சிகளை எடுத்து கொண்டு போய் எல்லா இடத்துலையும் வைக்க வேண்டிய வேலை எறும்பு. அது நல்ல வளர்ந்த செடிகள் உள்ள சாரெல்லாம் உறிஞ்சி விவசாயிகளுக்கு அதிகமான பொருளாதார சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த மாவு பூச்சி, சப்பாத்தி கள்ளி பூச்சின்னு ஒரு பெயர். இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த 3G கரைசல் அக்னி அஸ்திரம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஏன்னா இது மூணுமே அதிகமா எரிவூட்டக்கூடியது, எரிச்சலை தரக்கூடியது. இத மாட்டு கோமியம் அல்லது புளிச்ச மோர்ல, புளிச்ச மோர் ஏன்னா ஒட்டுறதுக்கும் இன்னொன்று வளர்ச்சி ஊக்கிக்காகவும் பயன்படும். மிளகாய் செடி மற்ற எல்லா காய்கறி பயிர்களுக்கும் வரும். குறிப்பாக பருத்தியில் அதிகமாக தாக்கக்கூடியது. அதிகமாக மாவு பூச்சி இருந்தது அப்படின்னா சாயந்தர வேலைகளில் புளிச்ச மோர் அல்லது மாட்டு கோமியத்தோட ஒன்றாக கலக்கி நம்ம நனைகிற மாதிரி தெளிச்சு விட்டுட்டோன்னா விழுந்துடும் இந்த மாவு பூச்சி. அந்த பூச்சிகளுக்கு எரிச்சல் தரக்கூடிய ஒரு அருமருந்து இந்த 3G கரைசல்.
5: ஜீவ அமிர்தம், அதாவது வந்து பேர்லேயே இருக்குது, ஜீவனை அமிர்தமாக்கக்கூடிய ஒரு பொருள், விவசாய எடுபொருள் சொல்லலாம். இந்த ஜீவ அமிர்தம் எந்தெந்த வகையில வேளாண் பயிர்களுக்கு பயன்படுது, இதை எப்படி தயாரிக்கலாம், அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
6: மண்ணு தான் பிரதானம். அந்த மண்ணை வலுப்படுத்தக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய அங்கக பாக்டீரியா நுண்ணுயிர்களை அதிகப்படுத்தக்கூடியது, அது ஜீவம், அந்த உயிர் பெறக்கூடியது இடத்த வளமா மாற்றக்கூடியது இந்த ஜீவாமிர்தம். சாணம், பாசி பயர்மாவு, கோமியம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் கலந்து எந்த வயலில் நம்ம பண்ண போகிறோமோ அல்லது ரசாயன உரம் போடாத இடம், நல்ல ஒருபிடி உயிருள்ள மண் எங்கே இருக்கும் அப்படின்னா புங்கன் மரத்து தூறு, வேப்ப மரத்து தூறு அல்லது கரையான் புத்து அங்கே இருக்கக்கூடிய ஒருபிடி மண்ணோட நம்ம அந்த கரைசலை கலந்து ஒரு 3 நாள் வச்சிடணும். 3 நாளுக்கு அப்புறம் அதில் நிறைய பாக்டீரியா நுண்ணுயிர்கள் வந்து பெருகிரும். ஏன்னா நாட்டு சர்க்கரைக்கும் பாசி பயிர் மாவு அல்லது கடலை மாவு அல்லது உளுந்த மாவு, சாணம், ஏற்கனவே அதில் யூரியா, கோமியத்திலையும் யூரியா இருக்குது, நல்ல தலைமணி சாம்பல் சத்தை உருவாக்கி மண்ணை வளப்படுத்தக்கூடியது, மண்ணில் வந்து பாக்டீரியாவை அதிகப்படுத்துவதற்கு இந்த ஜீவாமிர்த கரைசல் ரொம்ப அற்புதமானது. நம்ம விதை விதைக்கிறதுக்கு முன்னால் இந்த ஜீவாமிர்தத்தை தயார் பண்ணி நம்ம வயல் முழுவதுமாக அல்லது ஒரு சின்ன பானையில் ஒரு சின்ன துளையிட்டு அதில் ஒரு சின்ன ஒரு கயிறு போல் வச்சிட்டோன்னா ஜீவாமிர்தம் சொட்டு சொட்டாக அந்த பம்ப் செட்டு தண்ணியோடைய கலந்து நம்ம வயலுக்கு போகும். அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை மேம்படுத்துவதற்கு இந்த ஜீவாமிர்தம் பெரிதும் உதவிகரமா இருக்கும்.
5: ஜீவாமிர்தத்திலேயே கன ஜீவாமிர்தம் எப்படி தயாரிக்கிறது, அது எந்தெந்த வழிகளில் பயன்படுத்துறது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
6: நம்ம இப்போ கொஞ்சம் இடம் வச்சிருக்கோம், 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் வச்சிருந்தா ஜீவாமிர்தம் தயார் பண்ணி நம்ம தெளிச்சு விட்டுட்டோம். ஒரு 10 ஏக்கர், 50 ஏக்கர், 100 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த கன ஜீவாமிர்தம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நிறைய மாடுகள், ஒரு 50-60 மாடுகள் வச்சிருக்கிறோம், நிறைய சாண உரம் கிடைக்குது அப்படின்னா அது கூட நம்ம என்ன செய்யலாம்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சாணம், அதாவது கிட்டத்தட்ட 500 கிலோ சாணம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3-5 கிலோ பயிர் மாவு, ஒரு 5 கிலோ நாட்டு சர்க்கரை, அது கூட கோமியம் ஒரு 50 லிட்டர். இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று தெளிச்சு தெளிச்சு தெளிச்சு இந்த கனஜீவாமிரதத்தோட கலந்து ஒரு பெரிய தார்பாலின் ஷீட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 3-5 நாள் நிறைய அதில் நுண்ணுயிர்கள் வந்து வளர்ந்து பெருக்கமாயிரும். அதை மற்ற உரங்களோட கலக்கும் பொழுது அதிகமான கனஜீவாமிர்தம் நம்மளுக்கு உருவாகிரும். இதை வந்து மானாவாரி பயிர்கள் வைக்கக்கூடிய அந்த பெரு விவசாயிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் இந்த கன ஜீவாமிர்தம். தீரவ வடியெல்லாம் இருக்காது, உங்களுக்கு அதில் உயிரோடவும் இருக்கும், புட்டு மாவு பதத்தில் ஈரமாக இருக்கும், அதிகமாக நன்மை தரக்கூடியது, பெரிய விவசாயிகளுக்கு பெரிதும் உதவிகரமா இருக்கக்கூடியது கனஜீவாமிர்தம்.
4: இயற்கை வேளாண்மையில இடுபொருட்கள் தயாரிப்பு பத்தி திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தை சேர்ந்த டி ஆறுமுகம் அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா? ரொம்ப தெளிவா
3: சொன்னாரு. இவ்வளவு நாளா இந்த பஞ்சகாவியா மீன் அமில கரைசல் இத பத்தி கேள்விதான் பட்டிருக்கேன். இன்னைக்கு அத பத்தின விளக்கமும் தெரிஞ்சுகிட்டேன். இனிமே இவர் சொன்ன முறையில இதெல்லாம் தயாரிச்சு எங்க தோட்டத்துக்கு நான் பயன்படுத்திக்க போறேன்.
4: நல்லது புள்ள, சரியா சொன்ன. இதனால நம்ம மண் வளமும் மேம்பட போகுது, நம்ம வாழ்க்கை தரமும் உயர போகுது. இதுதானே நமக்கு வேணும்.
3: நல்லது மருதாணி, இன்னைக்கு சிறுதானியங்களை பத்தியும் தெரிஞ்சுகிட்டேன், இயற்கை விவசாயத்தை பத்தியும் தெரிஞ்சுகிட்டேன்.
4: ரொம்ப நல்லது பிள்ளை. விவரம் அறிஞ்சி விவசாயம் செய்யணும்னு சும்மாவா சொன்னாங்க? நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
7: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
8: எப்படின்னா,
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
9: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
10: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
8: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
7: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
8: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
9: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
10: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி டி துர்கா. அமைப்பு பி வாசுதேவன்.

0: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெற்ற 11வது பிரிக்ஸ் கலாச்சார அமைச்சர்கள் மாநாட்டில் இதற்கான பிரகடனம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டுப்புற இசை, கலாச்சார பாரம்பரியம், மொழிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கலாச்சார பாரம்பரியத்தை பேணி காக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் அமைப்பின் 10 உறுப்பு நாடுகள் உட்பட 14 நாடுகள் கலந்து கொண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதன் மூலம் உறுப்பு நாடுகளின் கலைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நாட்டில் 300 கிகாவாட் புதை படிவமற்ற எரிபொருள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 400% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலகளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மூலம் இந்தியா 5வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான சுதேசி கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மத்திய அரசின் தொழில் முன்னேற்ற திட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு தொகுதி மறுவரையறை செய்வது அவசியம் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2029 ஆண்டு நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திமுக, அஇஅதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. சட்ட சேவைகள் மையத்தில் இடம்பெற்றுள்ள தன்னார்வலர்கள் நீதிமன்றங்களை நாடும் மக்களுக்கு கண்ணியமான முறையில் தீர்வு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சட்டம் மற்றும் நீதி தொடர்பான மேற்கு மண்டல கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் மொழிகளில் அவர்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சூரியகாந்த் வலியுறுத்தினார். ராபிட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மதுரை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்துள்ளது. பின்னர் விளையாடிய மதுரை அணி 19.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 240 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் ஸ்பெயினை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 8:05. நினைத்தாலே இனிக்கும்.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடும் எல்லோரும் சேர்ந்து ஆடும் இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

இனிய இரவு வேளையில் இதயத்தை வருடும் இனிமையான பாடல்களை கேட்கலாம் நேர்களே, உங்களது விருப்பமாக. நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344901018, 9342901018 என்ற அலைபேசி எண்களிலும், 04233 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 இந்த தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களது விருப்பமான பாடலை கேட்கலாம். இனிமையான இரவு வேளையில் கேட்கக்கூடிய பாடல்கள் வாட்ஸ்அப் அனுப்பியும் உங்களது விருப்பமான பாடல்களை கேட்கலாம். 8300019101018 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி உங்களது விருப்பமான பாடலை கேட்கலாம். உங்களது பெயர், ஊர், எந்த படத்திலிருந்து எந்த பாடல், இதெல்லாம் கிளியராக டைப் பண்ணி அனுப்பி உங்களது விருப்பமான பாடலை கேட்கலாம். இந்திய நினைத்தாலே இனிக்கும் இனிய பாடல்களை கேட்கும் வேலை இது.

0: ஊட்டி காந்தல்ல இருந்து பிரியா மோகன் என்ற நேரின் விருப்ப பாடலாக வாட்ஸ்அப் அமைச்சிருந்தாங்க. ஆதித்யன் இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு நேர்களே, முதல் நேயர் யார் எங்கிருந்து அழைக்கிறாருன்னு கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம்.

0: பேசுறீங்க இங்கிருந்து?
1: சார், நீலகிரி மாவட்டம் லோகேஸ்வரன்.
0: லோகேஸ்வரன் எங்கிருந்து பேசுறீங்க சார்? எந்த ஊரு?
1: எடக்காடு ரங்கநாதன் சார்.
0: எடக்காடுல இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: சார், இந்த உயிரே உனக்காக படத்திலிருந்து பனி நனைந்த பொக்கள் மேல சிரிக்க.
0: ஓகே சார், பாடல் கேட்கலாங்களா?
1: நன்றிங்க மேம், நன்றிங்க சார்.
0: ரொம்ப நன்றி. உங்களது விருப்பமான பாடல் நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 90.8 உடன்.

0: இனிய இரவு வேளையில் இதயத்தேவரிடம் இனிமையான பாடல்களை கேட்டுக்கிட்டிருக்கோம் நேர்களே. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நேர்கள் தொடர்பு கொண்டு உங்களது விருப்பமான பாடல்களை கேட்கலாம். இனிமையான இரவு வேளையில் கேட்கக்கூடிய இனிமையான பாடல்கள் 9344901018 9342901018 என்ற அலைபேசி எண்களிலும், 04233 என்ற தொலைபேசி இணைப்பு எண்ணுடன், 29667891 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களது விருப்பமான பாடலை கேட்டு மகிழலாம். 8300019101018 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் அனுப்பியும் உங்களது விருப்பமான பாடலை கேட்கலாம். வாட்ஸ்அப் அனுப்பும்பொழுது உங்களது பெயர், ஊர், எந்த படத்திலிருந்து என்ன பாடல் எல்லாம் கிளியராக டைப் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. இனிமையான இரவு வேலையில் கேட்கிற இனிமையான பாடல்களை கேளுங்க நேர்களே. இணைப்பில் ஒரு நேயர் வர்றாங்க, அவங்க யார்கிட்ட இருந்து என்ன பாடல் கேட்கலாங்கன்னு கேட்குறோமோ. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
1: கோவை செல்வபுரம் சையத் ரசூல் பேசுறேங்க. நலமா இருக்கீங்களா?
0: ஆ, நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாம்
1: எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்காங்க.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து உள்ளே நான் சந்திச்சேன் படத்துல இருந்தீங்க, உள்ளே காணும் நேரம் நெஞ்சங்கிற பாடலுங்க.
0: ரொம்ப நன்றி அழைத்தமைக்கு. பாடல் கேட்கலாங்களா?
1: நன்றி, நன்றிங்க, கேட்கலாம்.

இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் ஆகியோர் பாடிய பாடல் உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க நேரில் ஊட்டி FM 101.8.

0: கர்நாடக மாநிலம் கொள்ளேகால் பகுதியிலிருந்து வசந்தகுமார் என்ற நேயரின் விருப்பப்பாடலாக ஒலித்தது. இளையராஜாவின் இசையமைப்பில் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய அந்த அருமையான பாடல். நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும். இனிய இரவு வேளையில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கும் நேர்களை அடுத்த பாடலுக்கான விருப்பம் தெரிவிக்கும் நேயர் யாருங்கிறதுன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: திருப்பத்தூர் பீமக்குளம் சிவகுமார் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: சார், படம் முரட்டுக்காலை. இதுல இருந்து பொதுவாக எம்மனசு சங்கம்.
0: ஓகே, பாடல் கேட்கலாங்களா?
1: ஓகே, இந்த பாடல் வந்து சென்னை ஜோகோ நண்பர்கள் அனைவருக்காகவும் சார்.
0: ரொம்ப நன்றி. உங்களது விருப்பமான பாடல் வந்துகிட்டே இருக்க, கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நன்றி.

மயிலிறகாய் மனதைவருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

மலேசிய வாசுதேவன் குழுவினர் பாடிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். முட்டுக்காலை திரைப்படத்திலிருந்து ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும்.

0: ஊட்டி லவுடேல் பகுதியிலிருந்து பத்மநாதபன் என்ற நாயரின் விருப்ப பாடலாக வாட்ஸ்அப் அமைச்சிருந்தாரு. அவருடைய விருப்ப பாடல் ஒழித்தது இளையராஜாவின் இசையமைப்பில் மனோ சுனந்த ஆகியோர் பாடிய பாடல், எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கும் நேயர் யாரும் பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? இங்க இருந்து
1: திருவாரூர் மாவட்டம் பில்லூர் சதாகோதமன். நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நன்றி, மிக்க நன்றி சார்.
0: ரொம்ப நன்றி. உங்களது விருப்பமான பாடல் இதோ.

இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டீர்கள். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் ஊட்டியிலிருந்து பத்மநாதபன் என்ற நேயர் வாட்ஸ்அப் மூலமாக இந்த பாடலை விரும்பி கேட்டார்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.5 டிகிரி செல்சியஸ். பதிவான மழை அளவு 11.8 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 95%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.3 டிகிரி செல்சியஸ். பதிவான மழை அளவு 0.7 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 89%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் இதே கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும். தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. இதில் உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 2 பகுதி இடம்பெறும். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு. வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 1 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம். தொடர்ந்து காக்கோரி சம்பவ நினைவு நாள் குறித்த சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:02-8:30 திரைகாணம். 9 மணிக்கு இசைப்பெட்டகம். டாக்டர் ஸ்ரீபாத பினாகபாணி அவர்களின் பாட்டு கேட்கலாம். அன்னவரப்பு ராமசுவாமி அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீதசாரரில் வி கிருஷ்ணசாய், வி முகுந்தசாய் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை. தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராமசுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் கேட்கலாம். 2:15 திரைகாணம். 2:40 இசைப்பயிற்சி. எந்நேரமும் ஒரு காலை தூக்கி மாரிமுத்தா பிள்ளை பாடல், தோடி ராகம் ஆதிதாளம். ஆசிரியர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவி சோபா ஸ்ரீராம் அவர்கள். நிகழ்ச்சியின் 2 பகுதி இது. பிற்பகல் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேர் விருப்ப நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு நாடகம். ஆர் ஆர் கிரியேஷன்ஸின் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம். எழுதியவர் ரம்யா அவர்கள், இசை கந்தசாமி அவர்கள். இயக்கம் கே வி நாராயணன் அவர்கள். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா ஆகியோர். மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஸ்ரீ சேவக பெருமாள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்

0: வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி 5:30 கிராமிய தென்றல். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்திநகர் என் ராஜம்மாள் மற்றும் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சியின் முதல் பகுதி இது. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். நாளை இரவு 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி கார்த்திகேயன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், வெற்றிகரமான இறால் வளர்ப்பிற்கு தரமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்யும் முறைகள். பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டேனியல் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் திட்டங்கள் ஆகியன இடம்பெறும். 8:30 புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் நாளை நடைபெறும் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். 10:00 ரவி வாசிரிய அகில பாரதிய சங்கீத சபாவில் சாத்விகா மோகன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்
1: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை அம்ரித் பூஷன். Prime Minister Narendra Modi has emphasized importance of innovation, research and emerging technologies in shaping India's growth trajectory. Addressing the 57th convocation of Indian Institute of Technology, IIT Delhi, today, Mr. Modi urged the students to keep the national interest at the center of their decisions and ask themselves how their actions can benefit the country and address its needs. The Prime Minister said that new sectors are emerging in the country, offering fresh opportunities for the youth. He cited sectors such as semiconductors, space and drones and said India is working towards becoming self-reliant across all sectors. Mr. Modi said this drive towards self-reliance will serve as a strong foundation for building a Vikasit Bharat.
2: Aaj Bharat, economic self-reliance, technological self-reliance, industrial self-reliance, ऐसे हर सेक्टर में आत्मनिर्भर बनने के लिए काम कर रहा है. यही विकसित भारत की मजबूत नींव का सबूत है. इस मजबूत नींव पर आपको एक भव्य सुंदर विकसित भारत का निर्माण करना है.
1: Further elaborating on India's efforts in the semiconductor sector, Prime Minister Modi said that production has begun at India's first semiconductor unit. Union Education Minister Pralhad Joshi, Chairperson Board of Governors of IIT Delhi Harish Salve and Director IIT Delhi Professor Rangan Ra Banerjee were also present in the ceremony. On the occasion, the Prime Minister also inaugurated a high-performance computing facility Param Pragya at IIT Delhi. Union Home and Cooperation Minister Amit Shah has stressed the need for stronger cybersecurity and digital safeguards for urban cooperative banks. Addressing the Sahakar Navkranti program in Mumbai today, Mr. Shah said digital transaction frauds are on the rise and called for stronger forensic support to ensure banking safety. The National Urban Cooperative Finance and Development Corporation, NUCFDC, and the National Forensic Sciences University signed a memorandum of understanding in the presence of Mr. Shah. The Home Minister highlighted the importance of collaboration with the National Forensic Science University in tackling cyber and financial crimes. The Home Minister also launched a Security Operations Centre, which will provide a round-the-clock cyber surveillance and security support to urban cooperative banks. The government today announced a series of strategic memoranda of understanding, MOUs, with key industry leaders and ecosystem enablers, which are cash-free payments, Darwin Dynamics, Vultr India, Cars 24, and the Council for Startup India, CSI. The MOUs have been signed by Ministry of Commerce and Industries Department for Promotion of Industry and Internal Trade, DPIIT. The Ministry of Commerce and Industry informed that the MOU signed with cash-free payments aims to strengthen digital infrastructure support for startups. The MOU signed with Vultr India Private Limited focuses on strengthening the technology infrastructure available to DPIIT-recognized startups. Union Minister of